0: எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகா ஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: 102.3 பாட்டுக்கு இதான்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 16 திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆனித்திங்கள் 23 2026 ஜூலை மாதம் 7 செவ்வாய்க்கிழமை சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றன. தற்போது குரல் அமுதம்.

0: ஒன்று கூடி உறவு கொண்டு செயல்படுபவர்களிடத்தில் உட்பகை தோன்றுமானால் அழிவு வருவதை தடுப்பது அரிதான செயல். குறள் எண் 886 அதிகாரம் உட்பகை.
1: ஒன்றாமை ஒன்றியார் கண்படின் எஞ்ஞான்றும் பொன்றாமை ஒன்றளரிது.
0: ஒன்று கூடி உறவு கொண்டு செயல்படுபவர்களிடத்தில் உட்பகை தோன்றுமானால் அழிவு வருவதை தடுப்பது அரிதான செயல். குறள் எண் 886 அதிகாரம் உட்பகை.

0: 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: நேரம் 6 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தேசத்துக்காக தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களுக்கு மத்திய அரசு உரிய மரியாதையை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தலைநகர் தில்லியில் 70 லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். தோல் பொருட்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா நகரில் மேம்படுத்தப்பட்ட போகன்வில்லா பூங்காவை மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் குற்றப்பின்னணி கொண்டவர்களை பணி அமர்த்துவதை மாநில அரசு தவிர்க்க வேண்டுமென்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு உரிய நடவடிக்கையை எடுக்கவில்லை என்று பிஜேபி தேசிய மகளிரணி தலைவர் திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார். சீமை கருவேல மரங்களை அகற்றுவது தொடர்பாக

ஆக நீதிமன்றம் வழங்கிய வழிகாட்டுதல்களை தமிழக அரசு செயல்படுத்த வேண்டும் என்று மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு முந்தைய ஆட்சியில் முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். சென்னை சோழிங்கநல்லூர் மற்றும் பெருங்குடி மண்டலங்களில் நடைபெற்று வரும் கால்வாய் மேம்பாட்டு பணிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளின் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான மூன்றாவது 2020 கிரிக்கெட் போட்டி நாட்டிங்ஹாமில் இன்று நடைபெறுகிறது. சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டி வீரர்களுக்கான தர வரிசை பட்டியலின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மனோ தாக்கர் மனுஷா இணை மூன்றாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் அணி 1-0 என்ற கோல் கணக்கில் போர்ச்சுகலை வீழ்த்தி காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள். பக்தி நேரம்.
1: அன்பான உறவுகளுக்கு இனிய காலை நேர வணக்கம். நேரம் 6:03 ஆயிட்டிருக்குங்க. கேட்டுட்ருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. இந்த நிகழ்ச்சி பக்தி நேரம். காற்றோடும் இசை ஊற்றோடும் இதமான பக்தி பாடல்களோடும் உங்களோடு நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன். பெரும் சாதனை செய்வதற்கு 3 நிலைகளை கடந்தாக வேண்டும் என்று சொல்கிறார்கள். அவை ஏளனம், எதிர்ப்பு, அங்கீகாரம். இவையெல்லாவற்றையும் உடைத்து இனிய காலை வேளையில் புதிய சிந்தனையோடு ஊக்கத்தோடு நாம் எழுந்து ஓடுவோம் நம் வாழ்க்கையின் தேடலில் என்று சொல்லலாம். கேட்கவிருக்கும் இனிய பக்தி பாடல்களின் வரிசையில் முதல் பாடலாக சீர்காழி கோவிந்தராஜன் பாடியது

துணிவு உங்களை உழைப்பில் உயர வைக்கும். பணிவு உங்களை பிறர் மனதில் உயர வைக்கும். பணிந்தவர்களும் துணிந்தவர்களும் வாழ்வில் தோற்றதாக சரித்திரம் இல்லை. இனிய காலை வேளையில் பக்தி நேரம் கேட்டுக்கொண்டிருக்கும் நேரம் 6:11 ஆயிட்டு இருக்கீங்க. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. தொடரும் இனிய பாடல் சோமு கஜா இசையமைப்பில் அவினாசி மணி வரிகளில்.

கருமாரியம்மன் பாடலை கேட்டு முடித்த நேரம் 6:14 ஆயிட்டு இருக்குங்க. கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 பக்தி நேரம். சாதனை புரிய ஆசைப்படுபவன் புத்தகத்தோடு இருப்பான், சாதனை புரிந்தவன் புத்தகத்தில் இருப்பான். தொடருமினிய பாடல் டி எம் சௌந்தரராஜன் பாடியது.

சோதனைகளை எதிர்த்து துன்பங்களை விரட்டுவதில்தான் வாழ்க்கையின் சாதனை இருக்கிறது. அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கத்தோடு. இந்த நேரம் 6:19 கடந்து ஓடிக்கொண்டே இருக்கிறது. பக்தி நேரம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தொடரும் அடுத்த இனிய பாடல் வீரமணி கண்ணன் இசையமைப்பில், வாராஸ்ரீ வரிகளில் நித்யஸ்ரீ மகாதேவன் குரலில்.

தட்டி கொடுக்க நண்பன் இருந்தால் சோதனையும் சாதனையாகும். சோதனைகள் இல்லாத வாழ்க்கை இல்லை, சோகம் எதற்கு உனக்கு? சோதனைகள் இல்லை என்றால் சாதனைகள் சாத்தியமா? சோகங்களை சிதைத்துவிடு, கண்ணீரை கரைத்துவிடு, சாதனை செய்வோம், புது வரலாறு படைப்போம். நிச்சயம் காலையில் இப்படியான உத்வேகத்தோடு இந்த நாளை நாம் தொடங்கினால் நிச்சயம் வெற்றி, நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். 6:30 கடந்து ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 பக்தி நேரம். தொடரும் இனிய பாடல் ஸ்ரீவர்த்தனா குரலில்.

ஆற்றில் ஒரு கால், சேற்றில் ஒரு கால் என்று இல்லாமல் ஏதோ ஒரு விடயத்தில் மட்டும் நாம் ஃபோக்கஸ்டாக, அதாவது கூர்ந்த சிந்தனையோடு நாம் இருந்தோம் என்றால் நிச்சயம் வெற்றி, நிச்சயம். பக்தி நேரம் கேட்டுக்கொண்டிருக்கிற நேரம் 6:36 ஆயிட்டு இருக்கு. கேட்டுருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. தொடரும் இனிய பாடல் இயேசு பாடல்களிலிருந்து ஹேமாஜான் பாடியது.

வாழ்வில் மிகப்பெரிய சாதனை படைக்க விரும்பினால் அதற்கான முயற்சியில் சில காலம் காணாமல் போக தயாராக வேண்டும். அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஒரு விஷயத்தில் நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் மற்ற விஷயங்களை வந்து நம்ம சாக்ரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு விளையாட்டில் ஆசை இருக்கலாம், வேறு எதுலையாவது ஆசை இருக்கலாம், எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு இப்போ எக்ஸாமுக்கு படிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு மட்டுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோன்னு சொன்னால் நிச்சயம் நாம் சாதிக்க முடியும் அப்படிங்கிறது மட்டும்தான். யாரை போலவும் இல்லாமல் இதுதான் நான் என்று தன் இயல்பு மாறாமல் வாழ்வதும் ஒரு வகையில் வாழ்நாள் சாதனை தான். அந்த வாழ்நாள் சாதனையை எல்லோரும் நிகழ்த்த வேண்டும் என்று எண்ணுகிறோம், அதன்படி முயற்சிக்கிறோம் இல்லையா. அன்பு நேயர்களே, பக்தி நேரம் நிகழ்ச்சி நிறைவு பாடலாக மதுரை எம் முகமது குரலில் அல்லாஹ் பாடல்களிலிருந்து

0: நேரம் 6:45. தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தேசத்துக்காக தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களுக்கு மத்திய அரசு உரிய மரியாதையை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தோல் பொருட்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு உரிய நடவடிக்கையை எடுக்கவில்லை என்று பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளின் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். தேசத்துக்காக தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களுக்கு மத்திய அரசு உரிய மரியாதையை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர

0: மோடி கூறியுள்ளார். ஜனசங்க நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் காணொலி பதிவின் மூலம் உரையாற்றிய அவர், தேசத்தின் ஒற்றுமைக்காக அசைக்க முடியாத அர்ப்பணிப்புடன் ஷியாமா பிரசாத் முகர்ஜி செயல்பட்டதாக தெரிவித்தார். அவரது பணிகள் தொடர்ந்து பல தலைமுறைகளை ஊக்குவிக்கும் என்று பிரதமர் கூறினார். தேசபக்தியின் முழு உருவமாக திகழ்ந்த அவருக்கு நாடு மரியாதை செலுத்துவதாக பிரதமர் தெரிவித்தார். தேசத்தின் நலனே முதன்மையானது என்ற நோக்கத்துடன் செயல்பட்ட ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் கொள்கைகளின் அடிப்படையில் தற்போதைய மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக திரு நரேந்திர மோடி கூறினார். தோல் பொருட்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற தோல் தொழில்துறையினருக்கான விருது வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், காலணி மற்றும் தோல் பொருட்களின் ஏற்றுமதி ஆண்டுக்கு 4.5 பில்லியன் டாலராக உள்ளது என்றார். இது அடுத்த 6 ஆண்டுகளுக்குள் 15 பில்லியன் டாலராக அதிகரிக்கும் என்று அவர் கூறினார். தற்போது இத்துறையில் 40 லட்சம் பேர் வேலைவாய்ப்பை பெற்றிருப்பதாகவும் இது விரைவில் 1 கோடியாக அதிகரிக்கும் என்றும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்துவது குறித்து மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடரமணன் தலைமையில் சென்னையில் நேற்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் விலை கண்காணிப்பு குறித்து விவாதிக்கப்பட்டதாக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இது தொடர்பாக 3 மாதங்களுக்கு 1 முறை ஆய்வுக் கூட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் குற்றப்பின்னணி கொண்டவர்களை பணி அமர்த்துவதை மாநில அரசு தவிர்க்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், திருப்பத்தூர் மாவட்டத்தில் குற்றப்பின்னணி கொண்ட ஒருவரை மாவட்ட நீதிமன்றத்தின் அரசு வழக்கறிஞராக நியமித்திருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். தாவேக அரசு மீதான லஞ்ச புகார்களை மெய்ப்பிக்கும் வகையில் இது அமைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆய்வு என்ற பெயரில் தாவேக்காவைச் சேர்ந்தவர்கள் நடத்தும் செயல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார். சீமை கருவேல மரங்களை அகற்றுவது தொடர்பாக நீதிமன்றம் வழங்கிய வழிகாட்டுதல்களை தமிழக அரசு செயல்படுத்த வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ கேட்டுக் கொண்டுள்ளார். திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சீமை கருவேல மரங்கள் நிலத்தடி நீரை உறிஞ்சி ஆக்சிஜனை தடுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகின்றன என்று அவர் கூறினார். இந்த மரம் கேரளத்தில் முற்றாக அழைக்கப்பட்டுள்ளதாகவும் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் திரு வைகோ தெரிவித்தார். தமிழகத்தில் நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு முந்தைய ஆட்சியில் முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்தை சந்தித்து பேசிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். அடுத்த 50 ஆண்டுகளுக்கு நீர் மேலாண்மை தொடர்பான ஆலோசனைகளை அமைச்சரிடம் வழங்கியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மேகதாது விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் தலைமையில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தினார். இயற்கை பேரிடர்களால் பயிர்கள் பாதிக்கப்படும் காலங்களில் பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டம் விவசாயிகளுக்கு பெரிய அளவில் நிவாரணத்தை வழங்கி வருகிறது. தருமபுரி மாவட்டத்தில் இத்திட்டத்தின் கீழ் பதிவு நடைமுறை தற்போது நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: எல் நினோ நிகழ்வின் தாக்கத்தால் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறைவாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறுவை மற்றும் மானாவாரி பயிர்கள் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் 2026 குறுவை பருவத்தில் நெல், மக்காச்சோளம், துவரை, நிலக்கடலை, ராகி, சோளம், பருத்தி ஆகிய 7 வேளாண் பயிர்களும், வாழை, வெங்காயம், கத்தரி, வெண்டை, மஞ்சள் மற்றும் தக்காளி ஆகிய 6 தோட்டக்கலை பயிர்களுக்கும் பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் அறிவிக்கை செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் கடன் பெறும் விவசாயிகள் கடன் பெறும் வங்கியில் விருப்பத்தின் பெயரில் பயிர் காப்பீடு திட்டத்தில் பதிவு செய்து கொள்ளலாம். கடன் பெறாத விவசாயிகள் அனைவரும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலமாகவோ அல்லது பொது சேவை மையங்கள் மூலமாகவோ பதிவு செய்து கொள்ளலாம். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு.

0: தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு உரிய நடவடிக்கையை எடுக்கவில்லை என்று பிஜேபி தேசிய மகளிர் அணித் தலைவர் திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முந்தைய திமுக ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பு எந்த நிலையில் இருந்ததோ அதே நிலையில் தற்போதும் நீடிப்பதாக கூறினார். ஊழலை ஒழிப்போம் என்று கூறிய தாவேக ஆட்சியில் தற்போது முறைகேடுகள் தொடர்பான புகார்கள் அதிகரித்துள்ளதாக திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்தார். சென்னையில் சிறார்கள் வாகனம் ஓட்டினால் பெற்றோர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநகர காவல்துறை ஆணையர் திரு அமல்ராஜ் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உரிமமின்றி வாகனம் ஓட்டுதல் மற்றும் சிறார்கள் வாகனம் ஓட்டுவதை தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார்.
2: கடந்த வாரம் இரண்டு நிகழ்வுகளில் வந்து ரொம்ப அதிவேகமாக வாகனங்களை இளைஞர்கள், குறிப்பாக 18 வயது 17 வயது இளைஞர்கள் லைசன்ஸ் கூட இல்லாமல் வேகமாக ஓட்டி சென்று சோசியல் மீடியாக்கள்

0: ஓட்டுவதை தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார்.
1: கடந்த வாரம் இரண்டு நிகழ்வுகளில் வந்து ரொம்ப அதிவேகமாக வாகனங்களை இளைஞர்கள், குறிப்பாக 18 வயது 17 வயது இளைஞர்கள் லைசன்ஸ் கூட இல்லாமல் வேகமாக ஓட்டி சென்று சோசியல் மீடியாக்கள் வந்ததை நாம் பார்த்தோம். சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டார்கள், அவர்களுமே நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்த மாதிரியான செயல்கள் இளைஞர்கள் செய்தது அவர்களுடைய உயிருக்கும் பொதுமக்களுடைய பாதுகாப்புக்கும் இடையூறாக இருக்கும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கான அதிகாரமாக வாகனத்தை ஓட்டினால் விபத்துகள் நடந்துவிட்டால் அது உயிர் சேதம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இதே மாதிரியான நடவடிக்கைகள் ஈடுபட வேண்டாம் என்று காவல்துறை சார்பில் கேட்டுக்கொள்கிறேன்.
0: மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளின் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் பிற பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தின் பல இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ரஷ்யாவின் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது யுக்ரைன் ட்ரோன் மூலமாக தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த ஆண்டு துரந்த் கோப்பை கால்பந்து போட்டிக்கான கோப்பையை குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அறிமுகம் செய்கிறார். தலைநகர் தில்லியில் 70 லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். தேசிய இளையோர் நாடாளுமன்ற போட்டியில் வெற்றி பெற்றோருக்கு மத்திய சட்டத்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் புதுதில்லியில் இன்று பரிசுகளை வழங்கவுள்ளார். சென்னை அண்ணா நகரில் மேம்படுத்தப்பட்ட போகன்வில்லா பூங்காவை மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே வெளி மாநிலத்திற்கு கடத்த முயன்ற சுமார் 4 டன் ரேஷன் அரிசியை காவல்துறையினர் வாகனத்துடன் பறிமுதல் செய்து ஓட்டுநரை கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் வேளாண்மை உட்கட்டமைப்பு நிதியின் கீழ் விவசாயிகள் கடன் பெற விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா கூறியுள்ளார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே புனித சிந்தாத்திரை அன்னை ஆலய திருத்தேர் பவனி ஆண்டு விழா விமரிசையாக நடைபெற்றது. சென்னை சோழிங்கநல்லூர் மற்றும் பெருங்குடி மண்டலங்களில் நடைபெற்று வரும் கால்வாய் மேம்பாட்டுப் பணிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். சென்னை மாநகராட்சி இணையதளத்தில் இதுவரை சுமார் 1,26,000 செல்லப்பிராணிகளின் விவரங்கள் பதிவு செய்யப்பட்டு சுமார் 64,000 செல்லப்பிராணிகளுக்கு உரிமம் வழங்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. நாட்டிங்ஹாமில் இப்போட்டி 10 மணிக்கு தொடங்குகிறது. சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டி வீரர்களுக்கான தர வரிசை பட்டியலின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசத்துக்காக தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களுக்கு மத்திய அரசு உரிய மரியாதையை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தோல் பொருட்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு உரிய நடவடிக்கையை எடுக்கவில்லை என்று பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளின் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:55. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. தொடர்வது
3: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
4: அன்புள்ள விஜயகுமார் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். எப்பவும் மனதை மகிழ்ச்சியா வச்சுக்கணும். அதற்கு பல வழிமுறைகளை கையாள வேண்டியிருக்கும். ஒரு சிலவற்றை உங்களுக்கு இந்த கடுதாசி வாயிலாக தெரிவிப்பதன் மூலம் மற்றவர்களுக்கும் உபயோகமாக இருக்கும் என்ற எண்ணத்தில் சில கருத்துக்கள். தினமும் ஒரு 10 நிமிடமாவது நடைப்பயணம் போங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக 30 நிமிடம் வரை அதிகமாகணும். அப்படி நடைப்பயணம் போகும்போது சிரித்த முகமாக இருக்கணும். சில பேர் முகம் எப்பவும் உருன்னு கடுகடுன்னு இருக்கும். ஏன் அப்படி? முக மலர்ச்சியாக இருந்தால் மனதும் மகிழ்ச்சியாக இருக்கும். தினமும் ஒரு 10 நிமிடமாவது எந்த சிந்தனைகளும் இல்லாமல் அமைதியாக கண்ணை மூடி உட்காந்துருக்கணும். இது முடியுமான்னு தெரியல, ஆனாலும் அந்த 10 நிமிட அமைதி நமக்கு நற்பலன்களை கொடுக்கும். அடுத்தது தினமும் ஒரு 8 மணி நேரம் இரவில் தூங்கணும். இப்போது இது 7 மணி நேரமாக குறைஞ்சிடுச்சு, குறைச்சிட்டாங்க. நேரம் 10:00 போல இருக்கு. பின்படுத்து முன் எழுன்னு ஒரு சொலவடை இருக்கு.

0: எப்படி எப்போ படுத்து எப்போ எழுந்திருந்தாலும் 7 லிருந்து 8 மணி நேரம் தூக்கம் அவசியம். விஜயகுமார் ஐயா, நீங்கள் கடுமையான உழைப்பாளி. பல மணி நேரம் விவசாயம், விவசாயிகள் பற்றிய நினைப்போடு ஓடிக்கிட்டே இருப்பீங்க. எவ்வளவு உழைத்தாலும் உடல் ஆரோக்கியத்துக்காக உறக்கம் வேணும். எப்போதும் இரக்கம், உற்சாகம், ஊக்கம், கருணை ஆகிய குணங்கள் மனதில் நிறைந்திருக்குமாறு பார்த்துக்கணும். இருக்கும்போது, நம்மிடம் இருக்கும்போது இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவணும். ஈதல் இசைபட வாழ்தல்பாங்க. உடம்புல வியர்வை வர்ற அளவுக்கு ஏதாவது விளையாடணும். இன்னைக்கு உடல் உழைப்பு, விளையாட்டுலாம் இல்லாமல் போயிடுச்சு. பிள்ளைங்க விளையாடுறது கூட செல்ஃபோனில், எலக்ட்ரானிக் கேட்கெட்ஸில் விளையாடுறாங்க. தினமும் விளையாட்டுக்கு நேரம் ஒதுக்கணும். அடுத்தது புத்தகம் படிப்பது. அதிகமான ஆன்மீக மற்றும் விஞ்ஞான புத்தகங்களை படிக்கணும். படிப்பதை ஒரு வழக்கமாக வச்சுக்கணும். நம்முடைய தினசரி அலுவலில் தியானம், யோகம், வழிபாடு போன்றவற்றிற்கு இடம் கொடுக்கணும். இவை உங்கள் வாழ்க்கைக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும். ஓய்வு நேரம்னு ஒதுக்கணும், தூங்குற நேரத்தை தவிர்த்து. அந்த ஓய்வு நேரத்தை 65-70 வயது கடந்தவர்கள் கூட, 7-8 வயசுக்குள்ளே இருக்கும் குழந்தைகள் கூட செலவிடணும். இது நமக்கு நிறைய அனுபவங்களை கற்றுத்தரும். மனதும் லேசாயிடும். தூங்குற நேரத்தில் இல்லை, விழித்திருக்கும் நேரத்தில் நிறைய கனவு காணணும். நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அடிக்கடி சொன்ன வாக்கியம், அடிக்கடி கனவு காணுங்கள்னு. அப்போதான் கனவு நனவாகுமா. மரம் செடி கொடிகளில் விளையும் காய் கனிகளை அப்படியே பச்சையாக பறித்து சாப்பிடணும். விஜயகுமார் ஐயா, உங்களுக்கு இதுக்கு நிறைய வாய்ப்பு. கிராமங்களில் சுற்றுறீங்க, விவசாயிகளோட பழகிறீங்க. எங்கே ஃபார்ம் ஃப்ரெஷ் காய் கனி கிடைத்தாலும் அப்படியே சாப்பிட்றது நல்லது. தினசரி 3 நபர்களையாவது மகிழ்ச்சி படுத்துங்க. அன்றாடம் 2.5 லிட்டர் 3 லிட்டர் தண்ணீர் குடிக்கணும். இது உடல் நலனை காக்க உதவும். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் உன்னதமான ஆற்றல் மறைந்திருப்பதை அல்லது மறைமுகமாக இருப்பதை உணரணும். நீங்கள் எவ்விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் வானில் சுதந்திரமாக பறக்கும் பறவையா உணருங்கள். அப்படி ஒரு சுதந்திரம் இருப்பதை அனுபவித்தால் உடல் நலன், மனநலன் ஏற்படும், உண்டாகும். நீங்கள் வாழும் வாழ்க்கை உலகில் சிறப்பானதுன்னு உணர வேண்டும். நல்லா வாய்விட்டு சிரிக்கணும். வாய்விட்டு சிரித்தால் நோய்விட்டு போகுங்கிற பழமொழி உங்களுக்கு தெரிஞ்சது தானே? இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்

அன்பினர்கள் அனைவருக்கும் இனிய காலை நேர வணக்கம். எஸ் உங்களுடன் நான் உங்கள் அன்பு சகோ சங்கப்பியன். வணக்கம். சென்னை நிகழ்ச்சிக்குள்ள மீண்டும் வந்தாச்சு. எஸ் இந்த ஒரு மணி நேரம் ஃபேன்டாஸ்டிக்கான சூப்பர்பான காலை நேரத்தில் இப்படியான பாடல்களா அப்படின்னு ரொம்ப ரசிச்சு கேட்கக்கூடிய வகையிலான பாடல்கள் உங்களுக்காக ஒரு காத்துக்கிட்டு இருக்கேன். குடும்ப ஒரு கேள்வியும் மற்ற விஷயங்களும் நம்ம சேர்ந்து பேச போறோம். நிகழ்ச்சியுடைய முதல் பாடலா எங்க ஒரு காவல்காரன் திரைப்படத்திலிருந்து ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒண்ணு நட்டு வச்ச அந்த பாடல் தான் உங்களுக்காக வர காத்துட்டு இருக்கேன். இளையராஜாவோட இசையமைப்பில், கங்கை அமரன் வரிகளில், பி சுஷிலாவோட குரல்ல, இதோ

வணக்கம். ஜன கேட்டு நேரம் 7:07 தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கேன். கேட்டுட்டு உங்களோட நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு சூப்பரான ஒரு கேள்வி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அந்த கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, FIFA 2026 கோல்டன் பூட் ரேஸ்ல தற்போது டாப் 3 இடங்கள்ல உள்ள வீரர்கள் யார்? எஸ் பிஃபா 2026 வேர்ல்ட் கப் போய்கிட்டு இருக்க, ஃபுட்பால் மேட்ச் நீங்கள் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து டாப் 3 வந்து பயங்கரமாக இவரா அப்படிங்கிற மாதிரி அந்த கோல்டன் பூட் ரேஸில் வந்து 3 பேர் பயங்கரமாக போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த 3 பேர் யார் அப்படிங்கிற ஒரு தேடல் தான் இந்த கேள்விக்கான பதில் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, சென்னை எஃப்எம் 101.4 அப்படிங்கிற நம்மளோட முகநூல் பக்கத்தில் என்னுடைய கேள்வியின் கீழாக நீங்கள் பதில் சொல்லலாம். இப்ப தொடர போட பாடல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொத பாட்டே வந்து கட்டி இழுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பா. சோ அதே மாதிரி இந்த பாட்டு வந்து பாட்டு ஒன்னு இழுக்குதா, அதுக்கு எச பாட்டு பாடுற மாதிரி இளையராஜாவோட இசையமைப்புல SP பாலசுப்ரமணியம் மற்றும் S ஜானகி குரல்களை இந்த பாடல் உங்களுக்காக தொடர்ந்து கிளங்குது. ரெயின்போ FM 101.4 எங்க எல்லாமே சமதுளே.

அடடா அடடா, எச பாட்டு பாடுற மாதிரி செம்மையான ஒரு பாடல், செம்மையான ஒரு வாய்ப்பை இந்த நேரத்தில் கேட்டு முடிச்சிருக்கிறோம். நேரம் 7:13 ஆயிட்டிருக்கு. கேட்டுருங்க சென்னை எஃப்எம் 91.4 வணக்கம் சென்னை. உங்களோட நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் பேசிட்டு இருக்கேன். இளையராஜாவோட இசையமைப்புல கங்கை அமரன் வரிகள்ல எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய இந்த பாடல் வானம் இடி இடிக்க வர காத்துக்கிட்டு இருக்கு. ஒன்ன நினைச்சேன் பாட்டு படிச்சேன் திரைப்படத்திலிருந்து. எஸ் தொடர்ந்து கிழக்கு 91.4 எங்க எல்லாமே சமதூடு.

வணக்கம் ஜன கேட்டு நேரம் 7:19 நிமிடத்தை தொடுகிற வேலையில கேட்டுட்டு உங்களுடன் உங்கள் அன்பு சகோ சங்கர் பையன் பேசிட்டு இருக்கேன். வணக்கம் சென்னையில் சூப்பரான ஃபேண்டாஸ்டிக்கான அல்டிமேட்டான கிளாசிக்கான பாடல்கள் எல்லாமே உங்களுக்கு வர காத்துக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து இன்னும் கூட நிறைய பாடல்கள் ஏசி ஏற்கனவே கேட்டுக்கிட்டு இருக்கிற பாடல்களே அமுத மாதிரி இருக்குதாப்பா, தேடா சுட்டுகிறதே செவியோரமாக அப்படின்னு எல்லாம் பொங்கி ரசிச்சு கேட்டுக்கிட்டு இருப்பீங்க நினைக்கிறேன். இந்த பாடல் சின்னமா பிள்ளை திரைப்படத்திலிருந்து காட்டு குயில் பாட்டு செல்லும். எஸ், இந்த பாடல் தாங்க வர காத்துட்டு இருக்கேன். இளையராஜாவோட இசையமைப்புல வாலிவுட் வரிகள்ல மனு மற்றும் ஸ்வர்ணலதா இணைந்து பாடி இருக்கிறாங்க இந்த பாடல். தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்க எல்லாமே சமதுளை.

0: உடனே காட்டுக்குயில் பாட்டு சொல்லி ரொம்ப அழகான பாடலுங்க. இதை விட வேற என்னங்க வேணும் அப்படிங்கிற மாதிரி காலையிலேயே வந்து ஒரு அமுதமான மருந்து மாதிரியான ஒரு உணர்வு உடலுக்குள்ளும் சரி உள்ளத்திற்குள்ளும் சரி அப்படி இருக்கு. கண்டிப்பா இப்படியான ஒரு இசை, இப்படியான ஒரு உணர்வுகள் தாங்கிய வரிகள் தாங்கிய ஒரு பாடல் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா ஐயோன்ற மாதிரி ஒரு ஃபீலோட நான் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். எஸ் நீங்களும் கூட கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நம்ம வணக்கம் சென்னையில நேரம் சரியா 7:24 தாண்டி குதிச்சு ஓடிக்கிட்டு இருக்கேன். அட் த சேம் டைம் நம்மளுடைய நேயர்கள் எல்லாருமே வந்து கேள்விக்கான பதில்களை அள்ளி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. யார் யார் என்னென்ன பதில் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பின்னால பார்க்கலாம். இப்போதைக்கு தொடர்பு எடுக்க மற்ற பாடல் இன்னொரு பாடல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இளையராஜாவோட இசையமைப்பில் வாலிவுட் வரிகளில் மலேசியா வாசுதேவன் மற்றும் சித்ரா இணைந்து பாடிய பாடல் அதிசய பிறவி திரைப்படத்தில் ஒன்ன பார்த்த நேரம். எஸ் தொடர்ந்து கிழங்கு ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்க எல்லாமே சமத்தூளே.
1: என்னாச்சு உனக்கு?
2: இங்க பாரு,

0: நேரம் 7:30. சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இதையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
0: சைபால்
2: பிரிட்டிஷ் ஆட்சி நடந்துகிட்டு இருந்த காலம் 1920களின் கடைசி. அப்போ நடந்த ஒரு உண்மை நிகழ்ச்சி இது. ஒரு கல்யாண மாப்பிள்ளை ரயிலில் வந்து இறங்க போகிறார். அவரை வரவேற்க ஒரு ராஜ குடும்பமே வந்து காத்துக்கிட்டு இருக்குது. மங்களூர்லேருந்து வந்து இறங்குற அந்த மாப்பிள்ளை யார் தெரியுமா? ஒரு நாய். உண்மைதான், அந்த நாய்க்கு தான் கல்யாணம். சுதேசி சமஸ்தானத்து மன்னர்களில் ஒருத்தர் ஜூனாகட் மகாராஜா, அவரோட வளர்ப்பு நாய் ரோஷனாரா, அதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டார். மாப்பிள்ளை தேடினார். மங்களூர் மகாராஜாவோட வளர்ப்பு நாய் ஒன்று இருந்தது, பேர் பாபி. இது ரெண்டுக்கும் கல்யாணம் நடத்த முடிவு பண்ணார். திருமணத்துக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுங்க அப்படின்னு உத்தரவு போட்டார். ஆயிரக்கணக்கான அழைப்புதழ்கள், பல சமஸ்தான மன்னர்கள், ஜமீன்தார்கள், பிரிட்டிஷ் அதிகாரிகள், பெரிய பணக்காரங்க, இப்படி நிறைய பேருக்கு அழைப்புதழ்கள் அனுப்பி வச்சாங்க. பத்திரிகையை பார்த்தவங்கெல்லாம் திகைச்சு போயிட்டாங்களாம். இருந்தாலும் என்ன பண்ணுறது, ராஜாவே அழைக்கிறார், போகாமல் இருக்க முடியுமா? அந்த சமயத்தில் நாட்டின் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் வந்து இர்வின் பிரபு, அவருக்கும் ஒரு பத்திரிகை போயிருக்குது. வாங்கி பார்த்ததும் அவருக்கு பயங்கர எரிச்சல், உடனே குப்பை தொட்டியில் போட்டுட்டாராம். மாட்சிமை தங்கிய பிரிட்டன் சக்கரவர்த்தியின் பிரதிநிதியான தன்னை கேவலம் ஒரு நாயின் திருமணத்துக்காக அழைக்கிறதா அப்படின்னு அவருக்கு ஆத்திரம். இருந்தாலும் கல்யாணம் பிரமாதமாக நடந்துதான்.

0: கல்யாணத்து அன்னைக்கு பொண்ணுக்கு ஸ்பெஷல் குளியல், தண்ணீருக்கு பதிலாக வாசனை திரவியங்கள், பன்னீர், குளித்ததுக்கு அப்புறம் அலங்காரம், வைர மாலை, முத்து மாலை, ஏகப்பட்ட அலங்காரம். மாப்பிள்ளையை அழைக்கிறதுக்கு ரயில்வே ஸ்டேஷனில் ராஜ குடும்பமே காத்துக்கிட்டு இருக்குது. அவங்களோட வளர்ப்பு நாய்கள் 250, அத்தனை நாய்களுக்கும் பட்டு துணி போத்தி இருக்குது, முத்து வடங்கள் அணிவிச்சிருக்கிறாங்க, எல்லாம் ராஜ நாய்கள். அதுகளையும் வீதியில் நடக்க விடலையாம். அதுகளை சுமந்துக்கிட்டு போக அலங்கரிக்கப்பட்ட யானைகள் காத்துக்கிட்டு இருக்குதான். மாப்பிள்ளைக்கு வரவேற்பு எப்படி தெரியுமா? அது நடந்து வர்ற பாதை பூரா ரத்தன கம்பளம் விரிச்சிருக்குது. ரெண்டு பக்கமும் ராஜாங்க அதிகாரிகள் கைகட்டி நிற்கிறாங்க. அரசு படை வீரர்கள் அணிவகுப்பு மரியாதை செலுத்துகிறாங்க. அந்த நாய் ராஜ மரியாதையோடு நடந்து வருது, நகையெல்லாம் போட்டுக்கிட்டு வருது. திருமண மண்டபத்துக்கு வந்து சேருது. அங்கே கல்யாணம் அமோகமாக நடக்குது. இந்த திருமணத்தை முன்னிட்டு அந்த ஜூனாகட் சமஸ்தானத்துக்கு 3 நாள் விடுமுறை வேறு. கல்யாணத்துக்கு வந்திருந்தவங்களுக்கெல்லாம் ஏக தடபுடலாக விருந்து, நாட்டியம் எல்லாம் பிரமாதமாக நடந்து தான். இந்த கல்யாணத்தில் கலந்துக வந்திருந்த மற்ற சமஸ்தானத்து மன்னர்கள், திவான்கள், அரச குடும்பத்தினர், இப்படி அவங்க 700 பேராம். அவங்க வந்து போகிறதுக்காக விசேஷ ரயில்கள்லாம் வேற விட்டுருக்காங்க. கல்யாணம் முடிஞ்சதும் அந்த நாய் தம்பதிகளோட பெரிய பெரிய மன்னர்கள்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டாங்களாம். ஏர் கண்டிஷன் அறையில் அந்த தம்பதிகள் கொஞ்ச காலம் வாழ்ந்துருக்கிறாங்க. கொஞ்ச நாளில் மாப்பிள்ளைக்கு மரியாதை குறைய ஆரம்பிச்சுட்டுது. வெளியில் துரத்தி விட்டாங்களாம். அந்த பெண் நாய் மட்டும் ராஜ போகங்களை அனுபவித்து வந்து தான் இந்த கல்யாணத்தை பார்த்துட்டு தொடர்ந்து மற்ற சமஸ்தானத்து மன்னர்களும் நாய் திருமணங்கள் நடத்த ஆரம்பிச்சுட்டாங்களாம். இது உண்மையில் நடந்திருக்குது இப்படி. அது இருக்கட்டும், இப்போ நம்ம கதைக்கு வருவோம். ஒரு ராஜாவுக்கு ரொம்ப நாள் கழித்து ஒரு குழந்தை பிறந்து தான். அரண்மனை ஜோசியரை கூப்பிட்டுருக்கார் ராஜா. ஜோசியரே, என் மகன் வருங்காலத்தில் சிறந்த வாள் வீரனாக வரணும்னு ஆசைப்படுறேன், வருவானாங்கிறத கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்னாராம். ஜோசியர் சொன்னார், மன்னா, உங்கள் புள்ள வாள் வீரனாக வர்றது கஷ்டம், ஆனால் அவரும் உங்களை மாதிரியே நாய்க்குட்டிகள் பேரில் பிரியமாக இருப்பார், அதுகளுக்கு கல்யாணமும் பண்ணி வைப்பார் அப்படின்னாராம். அது எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்கார் ராஜா. அரசே, உங்கள் பிள்ளைக்கு வாள் மேலே உள்ள பிரியத்தை காட்டிலும் நாய் மேலே உள்ள பிரியம் அதிகம்ங்கிறதுக்கான அறிகுறி இப்போவே தெரியுது. நல்லா கவனித்து பாருங்கள், அவர் வாழ் வாழ்னு கத்துறாரு அப்படின்னாரு. கவனித்து பார்த்துட்டு அப்படி எனக்கு காதில் விழுலையே அப்படின்னாராம் மன்னர். அதனால தான் சொன்னேன், அவர் கத்துறது வாழ் வாழ்னு கத்தலை, வள்ளு வள்ளுன்னு கத்திக்கிட்டு இருக்கார், அதனால தான் அப்படி சொன்னேன் அப்படின்னாராம் அரண்மனை ஜோசியர்.
1: முகத்தில் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால். சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால். நேர்களே, நேரம் சரியாக 7:35 ஆயிட்டு இருக்கீங்க. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. வணக்கம் சென்னை. சூப்பரான ஒரு பாடல்களெல்லாம் நம்ம கேட்டு ரசிச்சு வந்துகிட்டு இருக்கிறோம். இப்போ கேட்க போற பாடல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இளையராஜாவோட இசையமைப்பில், புலமை பெத்தன் வரிகளில், எஸ் ஜானகியோட குரல்ல, என்கிட்ட மோதாதி திரைப்படத்திலிருந்து ஏ மாமா உன்னத்தான். எஸ் தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுல.

நேரம் 7:40. இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

வணக்கம் சென்னைக்கு பாடல்கள் போட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்க, நீங்களும் ரசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. எஸ், உங்களுக்காக மட்டும்தான் இப்படியான பாடல்கள். முகநூல் பக்கத்துல சூப்பரான ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னு கேட்டீங்கன்னா, FIFA 2026 கோல்டன் பூட் ரேஸ்ல தற்போது டாப் த்ரீ இடங்கள்ல உள்ள வீரர்கள் யார் யார் அப்படின்ற கேள்வி. அந்த கேள்விக்கான பதில்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது யார் யார் என்னென்ன பதில் பார்க்கறதுக்கு முன்னாடி, வன் மகோத்சவ் வாரம் அப்படிங்கிறது வந்து நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம், செலிப்ரேட் பண்ணுறோம். செலிப்ரேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லணும். வன் மகோத்சவ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவினுடைய வருடாந்திர மரம் நடும் திருவிழா தான் இந்த ஒரு ஒன் வீக், ஒரு வாரம் அப்படிங்கிறது. குறிப்பாக இதில் என்னென்னலாம் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஜூலை 1 முதல் ஜூலை 7 வரைக்குமான இந்த இடைப்பட்ட இந்த ஒரு வார கால நாட்களில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மரங்களை, அதாவது மரக்கன்றுகளை நடணும், விதைகளை ஊன்றணும், பனை விதைகள் உட்பட அந்தந்த பகுதிகளுக்கு ஏற்ற மாதிரி என்னென்னலாம் இந்த மண்ணுக்கு வந்து மகத்துவம் செய்ய முடியும், மரங்களை வளர்ப்பதற்கான ஒரு வேலைகளை செய்ய முடியுமோ அந்த வேலைகளை செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வாரம். குறிப்பா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு வாரம் நீடிக்கக்கூடிய இந்த நிகழ்வு பருவமழை காலத்தோட ஒத்து போறதுனாலையும்

மழை நீர் இளம் மரங்களை நல்லா வளரச் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனாலையும் பேஸ் பண்ணி இந்த பர்டிகுலராக இந்த ஜூலை 1 முதல் ஜூலை 7 வரைக்குமான பீரியட் வந்து நம்ம சூஸ் பண்ணி நம்ம வந்து விதைகளை விதைக்கிறது, மரக்கன்றுகளை நடுறதான ஒரு வேலையை வந்து செய்கிறோம். ஸோ வன் மகசோவ் வாரம், இந்த வாரத்தில் நாமளும் கூட நம்மளுடைய பங்களிப்பாக அந்த சமூகத்துக்கு ஒரு மரமோ அல்லது 2 மரமோ 3 மரக்கன்றுகளையோ ஏதாவது நட்டு வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லாவே இருக்கும். நமக்கான இடங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அந்த இடங்களை நம்ம வைக்கணும். அதே போல் பொது இடங்களை வைக்கிற அதுக்கான சரியான அனுமதிகளை பெற்று எந்தெந்த இடங்களை வைக்கலாம் அப்படின்ற அனுமதிகளை பெற்று நம்ம நிறைய எண்ணிக்கையில் 1000, 10000, 1 லட்சம் அப்படின்லாம் நம்ம வச்சு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக நம்மளுடைய தேசம் வந்து பசுமை போர்த்தி ஒரு தேசமாக, வளமிக்க ஒரு தேசமாக, நலமோடு நாம் இருப்பதற்கான ஒரு தேசமாக அது மாறும் இல்லையா? சூப்பரான ஒரு வேலையை நம்ம பண்ணுவோம். இப்போ நம்மளுடைய கேள்விக்கான பதில் யார் யார் சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அல்லி நகரம் எஸ் மகாதேவன் சொல்லியிருக்கிறாரு, 2026 ஃபிஃபா உலக கோப்பை கோல்டன் பூட் ரேஸ்ல வந்து கைலியன் எம்பாபே, லியோனல் மெஸ்ஸி அண்ட் ஏர்லின் ஹாலண்ட் இந்த 3 பேரும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடடரா, கிட்டத்தட்ட சரியா இருக்குமா அப்படிங்கறத நம்ம அப்புறம் பார்க்கலாம், பட் பதில் சொல்லியிருக்கிறாரு, அப்ரிசியேட் பண்ணலாம். பூபாலன் சொல்றாரு, வணக்கம் சென்னை, வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். என்னோட ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா லயோனல் மெஸ்ஸி, எம்பாபே, ஹாலண்ட் 3 பேரும் தான் அப்படின்னு இவரும் கூட அது சேம் ஆன்சர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. பட் இவர் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸா என்ன சொல்றாருன்னா லயோனல் மெஸ்ஸி தான் சொல்றாரு. அண்ட் அதே போல சூர்யா ஆனந்த் தண்டையார் பேட்டில இருந்து ஹாப்பி மார்னிங் மட்டும் சொல்லியிருக்கிறாரு. அன்பு ராணி, குட் மார்னிங், ஹாவ் ஏ கிரேட் அண்ட் பிளசன்ட் டே. என்னோட ஆன்சர் எம்பாபே அண்ட் மெஸ்ஸி அண்ட் ஹாலண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ 3 பேரும் அதே நபர்களை தான் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் ரங்கராஜன், தித்திக்கும் இனிய காலை வணக்கம், வாழ்த்துக்கள், இனிமையான பாடல்கள் அனைத்தும் அருமை, தகவல்கள் A1 அப்படின்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டாக ஒரு மெசேஜ் போடுவார், அதே மாதிரி போட்டிருக்காரு. அண்ட் பதின் பார்த்தீங்கன்னா கலியன் எம்பாபே, லயோனல் மெஸ்ஸி, ஏர்லின் ஹாலண்ட் அப்படின்னு சொல்லி 3 பேரை பதிவுபட்டு பண்ணியிருக்கிறாரு. அண்ட் பாலா ஜெயச்சந்திரர் சொல்கிறாங்க, குட் மார்னிங், என்னோட பதிலும் கூட அதே தான் அப்படின்னு அந்த 3 பேர்களுடைய பெயர்களை பதிவிட்டு சொல்லியிருக்கிறாரு. அண்ட் குடமாண்டிப்பட்டி கே வி ஜெயசீலன், ஏர்லின் ஹாலண்ட், லயோனல் மெஸ்ஸி, கில்சின் எம்பாபே அப்படின்னு சொல்றாரு இவரு. ஸோ நிறைய பேர் அழகாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்களும் கூட சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சென்னை எஃப்எம் ரெயின்போ 91.4 அப்படிங்கிற நம்மளோட முகநூல் பக்கத்தில் இந்த கேள்வி கீழே இந்த பதில்களை சொல்லிக்கிட்டே வாங்க. அடுத்த பாடல் உங்களுக்காக பாண்டி நாட்டு தங்கம் திரைப்படத்திலிருந்து தங்கமான ஒரு பாடல் வருகிற காத்துக்கிட்டு இருக்குங்க, இளம் வயசு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜா இசையமைப்பில் கங்கை அமரன் வரிகளில் மலேசிய வாசுதேவன் மற்றும் சித்ரா இணைந்து பாடியிருக்கிறாங்க இந்த பாடலை. தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே சம்மதுள.

வணக்கம். சென்னை கேட்டுக்கோம். இந்த பாடல்களுக்கெல்லாம் எப்போதுமே ஒரு தனித்துவமான ஒரு இடம் உண்டுங்க. எப்பவுமே கேட்பாங்க, எந்த ஜெனரேஷனா இருந்தாலும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு தோணும் இல்லையா. அடுத்த பாடலும் கூட அப்படிதான் உங்களுக்காக. பாண்டி நாட்டு தங்கம் திரைப்படத்துல இருந்து ஒரு காத்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேள்வி கண்ண பதில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்மளுடைய நேயர்கள். நரேஷ்குமார் வைஷு சொல்றாங்க, ஹாய் குட் மார்னிங் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆல் லிசனர்ஸ். ஹாய் டு சங்கர், மை ஆன்சர் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு எம்பாபே அண்ட் ஹாலன் மெஸ்ஸி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல ஃபுட்பாலர் சும்மா பறக்க விட்டுருக்காங்க, தெரிக்க விட்டுருக்காங்க. பிரமிளா தமிழ்ச்செல்வன் சொல்றாங்க, கிலியன் எம்பாபே 7 goals பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். லயனல் மெஸ்ஸி 7 goals அவரும் கூட அர்ஜென்டினாவை சேர்ந்தவர். ஹர்லின் ஹாலண்ட் 7, அவரும் வந்து 7 goal அடிச்சிருக்காரு. இவர் நார்வே நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு இன்னும் டீட்டெயிலா சொல்லியிருக்கிறாங்க. சூப்பர் சூப்பர். பத்மா சௌந்தரராஜன் சொல்றாங்க, வணக்கம் இனிய காலை வணக்கம் ஐயா, காலை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். பதில் பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அதே டீடைல் 3 பேரோட பெயரை பதிவிட்டு சொல்லியிருக்காங்க. பாபு முள்ளக்காடுல இருந்து கங்கிராஜுலேஷன், வெரி குட் மார்னிங் அப்படின்னு கிளாப்ஸை போட்டு தாக்குறாருங்க, தூக்குறாருங்க. ஜெய் கிருஷ்ணன் சொல்றாங்க, வணக்கம் சகோதரா, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். பாடல்கள் பாட்டே கிளப்புக்கு போங்க, அருமையோ அருமைன்னு சொல்லிட்டு பதிலும் கூட பதிவிட மறக்கவில்லை. பதிலும் கூட அழகா சொல்லியிருக்காரு. அண்ட் சாமணி சொல்றாங்க, சூப்பர், இதே மாதிரி ஆன்சர் சொல்லிக்கிட்டே இருங்க. இப்ப நம்ம அந்த பாடல் கேட்டுடலாமா அப்படிங்கிற மாதிரி சூப்பரான ஒரு பாடல் தான். எஸ், தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ FM 101.4 எங்கெல்லாமே இசை மத்துளே.

உடனே நேரம் சரியாக 7:55 நிமிடத்தை தாண்டி குதிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஏ சார், கேட்டிருந்த கேள்விக்கான பதிலை சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா? எக்ஸாக்ட்லி, நீங்க சொன்ன அதே பதில் தான். என்ன ஆர்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிளியன் எம்பாபி 7 கோல்ஸ், லயோனல் மெஸ்ஸி 7 கோல்ஸ், அண்ட் எர்லின் ஹாலாண்ட் 7 கோல்ஸ் அப்படிங்கிறது ஈக்குவலா இருக்கிறாங்க. செம்மையான ஒரு ஃபைட் போயிட்டு இருக்கு. இந்த மூணு பேர்ல யார் வந்து ஃபைனலா வந்து கோல்டன் பூட் வந்து தட்டி தூக்கிட்டு போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பாக்கணும். சோ பதில் சொன்ன அத்தனை பேருக்கும் பாராட்டுகள், வாழ்த்துக்கள். பாட்டு எப்படி இருக்கு? நிகழ்ச்சியோட ஃபைனல் சாங் உங்களுக்காக என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிழக்கு கரை படத்துல இருந்து சூப்பரான ஒரு பாடலுங்க, சிலு சிலுவன காத்து அப்படின்னு சொல்லிட்டு தேவாவோட இசையில பாலிவுட வரிகள்ல சித்ராவோட குரல் இந்த பாடல் வர காத்துக்கிட்டு இருக்கு. ஏஸ் தொடர்ந்து கிளங்க, மீண்டும் உங்களுக்காக 8:02 நான் வரேன். நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன். தொடர்ந்து கிளங்க ரெயின்போ FM 101.4 எங்களை சமதுள்

0: 91.4 இங்க எல்லாமே தூளு.
1: நேரம் 8 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தேசத்துக்காக தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களுக்கு மத்திய அரசு உரிய மரியாதையை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தலைநகர் தில்லியில் 70 லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். தோல் பொருட்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் ஜலாலாபாத் நகரம் பரசுராம்புரி என பெயர் மாற்றம் செய்யப்படுவதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்துவது குறித்து மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் குற்றப் பின்னணி கொண்டவர்களை பணியமர்த்துவதை மாநில அரசு தவிர்க்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு முந்தைய ஆட்சியில் முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். சென்னை சோழிங்கநல்லூர் மற்றும் பெருங்குடி மண்டலங்களில் நடைபெற்று வரும் கால்வாய் மேம்பாட்டுப் பணிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளின் ஒரு சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கனமழை எச்சரிக்கையை அடுத்து நீலகிரி மாவட்டம் பந்தலூர் கூடலூர் வட்டத்திற்கு உட்பட்ட பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி நாட்டிங்ஹாமில் இன்று நடைபெறுகிறது. பெல்ஜியத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனோஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் வீரர்களுக்கான தரவரிசை பட்டியலில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மனவ் தாக்கர் மனுஷா இணை 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் அணி 1-0 என்ற கோல் கணக்கில் போர்ச்சுக்கலை வீழ்த்தி காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. மற்றொரு ஆட்டத்தில் பெல்ஜியம் அணி 4-1 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை வென்று காலிறுதிக்கு முன்னேறியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
2: ரஷ் ஆர் ரெயின்போ.
1: சுறுசுறுப்பா அவசரமா விறுவிறுன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

அன்புடையர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு இதமான இனிய காலை நேர வணக்கம். நேரம் சரியாக 8:03 ஆயிட்டிருக்குங்க. சிட்டா பறந்துகிட்டு இருக்கு, நேரத்தை கையிலேயே பிடிக்க முடியல. எந்திரா அஞ்சலி, எந்திரா கோபாலு அப்படிங்கிற மாதிரி வீட்டில் ஒவ்வொரு தாயும் தகப்பன வந்து எழுப்பிக்கிட்டே இருப்பாங்க. ஐயோ பாட்டி இருப்பாங்க, போ பாட்டி, இதுக்கு இன்னும் டைம் ஆகலை, இதுக்கு இன்னும் பொழுது விடியில், கோழியே இன்னும் கோவிலில் போக்கடிக்கு சும்மா சும்மா எழுப்பிக்கிட்டே இருக்கீங்க, அப்படி நல்லா டென்ஷன் பண்ணக்கூடாது. ஏகப்பட்ட வேலைகள் நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஏஸ் எழுந்து ஓடணும் அப்படிங்கிற அக்கறையோட சூப்பர். இந்த நிகழ்ச்சி ரஷ் ஆர் ரெயின்போ, உங்களோடு நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பியன் தான் பேசிட்டு இருக்கேன். இந்த ஒரு மணி நேரமும் செமையான பேப்பியான பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. நிகழ்ச்சியின் முதல் பாடல பைசன் கால மாடன் திரைப்படத்திலிருந்து தீக்குளித்தி பாடல் வர காத்துட்டு இருக்குங்க. நிவாஸ் கே பிரசன்னா இசையமைப்புல, மாரி செல்வராஜ் வரிகள்ல, நிவாஸ் கே பிரசன்னா பாடியிருக்கிற அல்டிமேட்டான சாங் இது உங்களோட. தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ FM 101.4, எங்க எல்லாமே தூளே.

0: And now for a look at today's newspapers, it's over to Sarabjit Kaur.
1: Thank you, Pramod. Temple graft to sin. Trust chair Rai and Mishra exit is the lead in the Times of India, while the Hindustan Times headlines Ram Temple Trust sets big overhaul in motion. The Statesman headlines PM Modi in Indonesia to strengthen linkage with Indo-Pacific partners. His visit to Indonesia as part of his three-nation tour is widely covered on the front pages of all newspapers, with pictures of the Indonesian president specially receiving the Indian PM as a special gesture. The story of the National Investigating Agency charge-sheeting LET chief Hafiz Saeed is widely covered on the front pages of all newspapers. The Pioneer headlines, NIA charges Hafiz Saeed for Pahalgam terror attack. The torrential rains in Maharashtra have been covered with pictures of the landslide blocking the Pune-Mumbai missing link, even as the Times of India headlines Pune-Mumbai link cut off for hours as heavy rains hit roads, rail and flights. And finally, a story in The Hindu says that a question in the BSc statistics exam at Kerala University had its answer printed alongside it. While the university sought a report, those part of the preparation called it a silly mistake. And with that, it's back to you, Pramod.
0: Thank you, Sarab. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi to hold talks with Indonesian President Prabowo Subianto in Jakarta today to provide fresh momentum to comprehensive strategic partnership between the two countries. Home and Cooperation Minister Amit Shah says Cooperation Ministry infused new energy into lives of nearly 30 crore people over the past 5 years. Pakistan-occupied Kashmir protesters issue 48-hour ultimatum to Islamabad, warn of grand and final action on July 9th if demands are not met. India secured 20 medals, including 4 gold at Under-20 Asian Wrestling Championships in Pattaya. And Spain booked place in FIFA World Cup quarterfinals with a dramatic 1-0 victory over Portugal. Belgium beat US 4-1 to enter the quarterfinals. And with that, we end the morning news. Have a nice day.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 8:30. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. இனி தொடர்ந்து கேட்கலாம் ரஷ் ஆர் ரெயின்போ. அன்புடையர்களே, ரஷ் ஆர் ரெயின்போ நிகழ்ச்சிகளை மீண்டும் வந்தாச்சு. நம்ம நிறைய பாடல்கள் சட்டுப்புட்டு சட்டுப்புட்டு தட்டுப்புட்டுன்னு அப்படியே அடிச்சு தூள் கிளப்புற மாதிரியான பாடல்கள் எல்லாம் கேட்க போறோம். அட் த சேம் டைம் சென்னை மெட்ரோ சிட்டியில டிராபிக் கொஞ்சம் முன்னப்பின இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நாம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சேஃப் டிரைவ் பண்ணணும், சாலை விதிமுறைகளை சரியா கடைபிடிக்கணும். நமக்கும் சரி, நம்ம பக்கத்துல சிவனேன்னு போய்கிட்டு இருக்கிற அவங்களுக்கும் சரி, யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தி விடக்கூடாது. அது சமூக பொறுப்பும் கூட. இப்ப கேட்க போற பாட்டு யூத், அதாவது புதிய திரைப்படமான யூத் திரைப்படத்துல இருந்து முட்டை கலக்கி வர காத்துக்கிட்டு இருக்குங்க. ஜிவி பிரகாஷ்குமார் இசையமைப்புல, கென் கருணாசோட வரிகள்ல அவரே பாடியிருக்கிற பாட்டு தாங்க. தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்கெல்லாமே சமதுளை.

0: அப்படின்னால இனி எல்லாமே தூளு.
1: இன்னொரு விஷயம் என்ன கவனத்தில் வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்கூல் ஜோன் பள்ளி பகுதிகள் கண்டிப்பாக குழந்தைகள் வந்து ரொம்ப வெள்ளந்தியாக போய்கிட்டு இருப்பாங்க பள்ளிக்கூடத்துக்கு. அந்த இடத்துல வந்து கையா முய்யா கையா முய்யான ஹார்ன் அடிச்சுக்கிட்டு இண்டிகேட்டரை போட்டுக்கிட்டு ஃபாஸ்ட் டிரைவ் பண்ணுறது இதெல்லாம் பண்ணவே கூடாதுங்க. குழந்தைங்க பிஞ்சு குழந்தைங்க பாவம். ரொம்ப ரொம்ப பொறுமையாக ரொம்ப ரொம்ப நிதானமாக அந்த பள்ளிகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் நாம் வந்து சாலை விதிமுறைகளை கடைபிடிச்சிட்டு பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பேன் நான். அடுத்த பாடல் ராயன் திரைப்படத்திலிருந்து வாட்டர் பேக்கெட் பாடல் உங்களுக்காக வர காத்துக்கிட்டு இருக்கு. ஏ ஆர் ரஹ்மான் இசைப்பில் சந்தோஷ் நாராயணன் ஸ்வேதா மோகன் இணைந்தபடியே இந்த பாடல் இதோ உங்களுடைய தொடர்ந்து கிழக்கு ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்கள் அமைச்சமதுளை.

நீங்க போல ஆஞ்சி மனச வந்து ஏன்பா இப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியோட சூப்பரான ஒரு பாடல் கேட்டு முடிச்ச நேரம் 8:39 ஆயிட்டு இருக்கு. கேட்டுருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷ் ஆர் ரெயின்போ. வெண்ணிலத்தில் எப்படி இருக்கு கிளைமேட், வெதர் எல்லாம் பயங்கரமா இருக்கா, ஏச பருவமழை எல்லாம் அப்படியே லைட்டப்பா ஸ்டார்ட் அப்பா ஆக போற காலம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம என்ன பண்ணணும்ன்றது ஏற்கனவே வந்து 7 மணி டைம்லயே நான் வந்து சொல்லியிருந்தேன். வன் மகோத்சவ வீக் அப்படிங்கிறது இருக்கு. மரச்செடி கொடிகளை நட்டு வச்சு மண்ணுக்கு மகத்துவம் பண்ணுங்க தல்ல. எஸ் நெக்ஸ்ட் ஆகும் கேட்க போறோம் தக் லைஃப் படத்துல இருந்து முத்தமழை பாடல். அடடடடா ஏ ஆர் ரஹ்மான் இசையமைப்புல தீயோட குரல் இந்த பாடல். எஸ் தொடர்ந்து கிழங்கு ரெயின்போ FM 101.4 எங்கள் அமைச்சமதுளை.

எப்படி நம்ம முத்தமிழை நைட்ல மட்டும் தான் பொழியுமா, காலையிலும் பொழியும் அப்படிங்கிற மாதிரி செமையான ஒரு பாடலை கேட்டு பிடிச்ச நேரம் 8:44 தொட போகுதுங்க. தொடர்ந்து எங்க எல்லாமே துளை.

எப்படி நம்ம கனிமா பாட்டு செம்ம ஹாட்டி பீட்டா இருந்துச்சு அப்படிங்கிற ஃபீலோட கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியா 8:48 தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. கேட்ட ஷோ வந்து ரஷ் ஆர் ரெயின்போ. மண்டலத்தில் அடுத்த பாட்டு வந்து இதே மாதிரி செம்மையான ஒரு பாடல் தான் எடுத்து வச்சிருக்கிறேன். கூலி படத்துல இருந்து மோனிகா மோனிகா இந்த பாடல் தான். எஸ் தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ FM 101.4. இங்க எல்லாமே சமதுளை.

மோனிகா பாடலை கேட்டு பிடிச்ச நேரம் 8:52 ஆயிட்டிருக்கு. கேட்டுருங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 91.4 ரஷ் ஆர் ரெயின்போ. உங்களோட நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் பேசிட்டு இருக்கேன். பெரிய சாலை வழி ஒவ்வொரு மாலை இளவெயில் நேரம் அந்த மாதிரி எங்கேயாவது போய்கிட்டு வச்சுக்கோங்க. நிறைய இடங்களில் வந்துட்டு சாலைகளில் நாவல் மரங்கள் இருக்கும், நாவல் பழங்கள் வந்து அப்படியே கொட்டி கிடக்கிறத நான் நிறைய பார்த்துருக்கேன்.

வரும்போது நம்ம அலுவலகத்தின் வாயில கூட நாவல் பழங்களா குட்டி கிடைக்குது. ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்தந்த சீசன்ல என்னென்ன கிடைக்குதோ அதெல்லாம் கண்டிப்பா நீங்க சாப்பிடுங்க. இயற்கையான பழங்கள் காய்கறிகள் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடல் ஆரோக்கியம் அவ்வளவு சூப்பரா இருக்கும்னு சொல்றாங்க. இன்னும் ஸ்பெஷலா மார்னிங் டைம்ல கண்டிப்பா செயற்கை பானங்கள், செயற்கையான விஷயங்கள் வேற வேற, அதுக்குள்ளெல்லாம் போகாதீங்க. தயவு செய்து இந்த டேவோட ஃபர்ஸ்ட் நம்ம ஃபுட் எடுக்க போறோம் உள்ளுக்குள்ள அப்படின்னு போது ரொம்ப இயற்கையான விஷயங்களா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். ரைட், மோனிகாவுக்கு அப்புறம் மினிக்கு வர காத்துக்கிட்டு இருக்காங்க. தங்களான் படத்துல இருந்து ஏசி இந்த பாடலோட தொடர்ந்து கிளிக்கு 91.4 சமதுலை.

0: நாள இனி எல்லாமே தூளு.
1: வேகம் விவேகம் அல்ல சொல்லுவாங்க. சென்னை மெட்ரோ சிட்டியில கண்டிப்பா இதெல்லாத்தையும் கவனத்தில் வைக்க வேண்டியது நம்மளுடைய குடும்ப பொறுப்பும் கூட. மீண்டும் 10:02 உங்களோட கலக்கும் முறை. நான் போய் அப்படி சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துடுறேன். நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன். நிகழ்ச்சி நிறைவு படலாக ப்ளூ ஸ்டார் படத்திலிருந்து ஒரு ஆந்தம் சாங் கேட்கலாம். தொடர்ந்து கிளங்கு ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்களை மிஸ் அமதுலே.

0: நேரம் 9 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தேசத்துக்காக தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களுக்கு மத்திய அரசு உரிய மரியாதையை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தலைநகர் தில்லியில் 70 லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். தோல் பொருட்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் ஜலாலாபாத் நகரம் பரசுராம்புரி என பெயர் மாற்றம் செய்யப்படுவதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்துவது குறித்து மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடரமணன் தலைமையில் சென்னையில் நேற்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் குற்றப்பின்னணி கொண்டவர்களை பணி அமர்த்துவதை மாநில அரசு தவிர்க்க வேண்டுமென்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு முந்தைய ஆட்சியில் முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். சென்னை சோழிங்கநல்லூர் மற்றும் பெருங்குடி மண்டலங்களில் நடைபெற்று வரும் கால்வாய் மேம்பாட்டு பணிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளின் ஒரு சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கனமழை எச்சரிக்கையை அடுத்து நீலகிரி மாவட்டம் பந்தலூர் கூடலூர் வட்டத்திற்குட்பட்ட பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி நாட்டிங்ஹாமில் இன்று நடைபெறுகிறது. பெல்ஜியத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனோஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டி வீரர்களுக்கான தரவரிசை பட்டியலின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மனு தாக்கர் மனுஷா இணை 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் அணி 1-0 என்ற கோல் கணக்கில் போர்ச்சுகலை வீழ்த்தி காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. மற்றொரு ஆட்டத்தில் பெல்ஜியம் அணி 4-1 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை வென்று காலிறுதிக்கு முன்னேறியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ராப் ரெயின்போ ராப்

9:03 ஆகிட்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராப். எஸ் ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் வந்து உங்க கூட பயணம் பண்றதுக்காக உங்க அன்பு சகோ ஆர்ஜே சஞ்சய் இதோ வந்துட்டாரு. எப்பவுமே சொல்றதுதான், பாட்டுல தான் ஸ்பீடு இருக்கணும், ஆனா ரோட்ல ஸ்பீடு இருக்கக்கூடாது. 9:04 ஆகிட்டு இருக்கிற இந்த நேரத்துல நீங்க இந்த பாட்டை எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்கன்னா ரோட்ல ரொம்ப சேஃபா போங்க, சீட் பெல்ட் போட்டு போங்க. கார்ல போறதா இருந்தீங்கன்னா, பைக்ல போறதா இருந்தீங்கன்னா ஹெல்மெட் போட்டுட்டு போகணும். ட்ரெயின்ல போறீங்கன்னா டிக்கெட் எடுத்துட்டு போங்க, ஃபுட்பால் அடிக்காதீங்க. பஸ்ல போறீங்கன்னாலும் அதேதான். என்னடா சஞ்சய் சூப்பரான சாங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்றிய, பில்டப் எல்லாம் நல்லா இருக்குது. என்ன சாங் முதல்ல அப்படின்னா, வாழ்க்கையோட தத்துவங்கள் நமக்கு தேவை இல்லையா? சோ பாபா திரைப்படத்துல இருந்து ஒரு அற்புதமான பாடல் வந்துகிட்டே இருக்குது. கார்த்திக் சுஜாதா இருவரோட குரல்ல, வாலியோட வரிகள்ல, ஏ ஆர் ரஹ்மானோட இசையில உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. ஸ்டே டியூன் ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுலையா.

ஒன்பது மணி பத்து நிமிடம் ஆகிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் ஏன் கூட தான் பயணம் பண்ணிட்டுருக்கீங்க, ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியில் தான் இருக்கீங்க. பாட்டில் ஸ்பீடு இருக்கலாம், ஆனால் ரோட்டில் ஸ்பீடு இருக்கக்கூடாது. எல்லோரும் சேஃப்டி மெஷர்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு டிரைவ் ரொம்ப சேஃபாக போகணும். நம்ம ஒன்றும் வந்துட்டு சாகச வித்தையெல்லாம் காட்ட போகிறது இல்லை. நம்ம வந்துட்டு நம்மளுடைய ஃபேமிலிக்காக நம்ம ஒர்க் பண்ணுறோம், ஃபேமிலிக்காக நிறைய விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம், நிறைய விஷயங்கள் படிக்கிறோம் தெரிஞ்சுக்கிறோன்னா நம்ம கொஞ்சம் சேஃபாக இருந்தால் தான் அடுத்தவங்களும் சேஃபாக இருப்பாங்க, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் சேஃபாக இருப்பாங்க. இந்த ஒரு அற்புதமான தத்துவத்தோடு அடுத்து நம்ம எந்த திரைப்படத்தோட பாடல் கேட்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, துப்பாக்கி திரைப்படத்திலிருந்து ஒரு அற்புதமான பாடல் வந்துகிட்டே இருக்கு. ஹரிஹரன் மற்றும் திப்பு இருவரோட குரல்ல, விவேகாவோட வரிகள்ல ஹாரிஸ் ஜெயராஜோட இசைல வந்துகிட்டே இருக்குது. ஸ்டே டியூன் இது ரெயின்போ எஃப்எம் 103.4. இங்க எல்லாமே சமதுல.

0: நேயர்கள் கவனத்திற்கு, இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: கோயில் வர மாட்டா.
2: ஹே ராஜி, திருவிழாக்கு போலாமா?
3: திருவிழாவா? ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு ஒரு ஜாலியா இருக்குமே. வரேன் வரேன், நானும் வரேன்.
2: ராஜி, இது நீ நினைக்கிற திருவிழா இல்ல, இது வேற.
3: வேறவா? ஓ, புரிஞ்சு போச்சு. புத்தக திருவிழாவா?
2: புத்தக திருவிழாவும் இல்ல, ஆனா இது புத்தகத்தை உருவாக்குற முக்கியமான பொருளோட திருவிழா.
3: நீ என்ன ரம்யா சொல்ற? சுத்தி வளைக்காம ஸ்ட்ரைட்டா தான் சொல்லேன்.
2: சரி சரி, அலட்டிக்காத, சொல்றேன் சொல்றேன். புத்தகம், காகிதம், மேசை, நாற்காலி, பழம், காய்கறி அப்படின்னு ஏன் நம்ம சுவாசிக்கிற காற்று முதற்கொண்டு நமக்கு இவ்ளோ பொருட்களை தந்து உதவிட்டு இருக்க மரங்கள், காடுகளோட திருவிழா.
3: காடுகளோட திருவிழாவா? இது புதுசா இருக்கே.
2: இது புதுசுலாம் இல்ல, 1950 இருந்தே இந்த காடுகளோட திருவிழா கொண்டாடப்படுது. இதோட முக்கிய நோக்கம் என்னன்னா, மரங்களை நடுறது, காடுகளை பாதுகாக்கிறது, சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை மக்கள் கிட்ட ஏற்படுத்துறது. இதனாலதான் இந்த காடுகளோட திருவிழா கொண்டாடுறாங்க.
3: சரி, அதை எப்ப கொண்டாடுறோம்?
2: சூப்பரா கேட்டப்போ, July 1-7 வரைக்கும், அதாவது July 1 வாரம் காடுகளோட திருவிழாவை கொண்டாடிட்டு வரோம். சரி, இப்ப சொல்லு, திருவிழாக்கு போலாமா?
3: நானும் செடியோட வந்துடுறேன். செடிய நட்டு திருவிழாவை செலிப்ரேட் பண்ணிடுவோம்.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

ஒரு மரம் 1000 உயிர்களின் நம்பிக்கை, ஒரு விதை நாளைய தலைமுறையின் எதிர்காலம். நீங்க இன்னைக்கு நட்டு வைக்கிற ஒரு மரம் நாளைக்கு உங்க பிள்ளைகளுக்கு நிழலாகவும் தூய காற்றாகவும் உயிரின் பரிசாகவும் மாறுது. இந்த வன மகோத்சவ வாரத்துல குறைந்தபட்சம் ஒரு மரக்கன்றையாவது நட்டு அதை பாதுகாப்போம். பசுமையான தமிழகம், வளமான இந்தியா, பாதுகாப்பான உலகம். மரத்தை நட்டு மழையை வரவேற்கலாம், பசுமையை வளர்த்து பூமியை காப்பாத்தலாம். இவை எல்லாமே நம்ம கைகள்ல தான் இருக்கு. அனைவருக்கும் வன மகோத்சவ வர வாழ்த்துக்கள். என்றும் உங்கள் அக்கறையுடன் ரெயின்போ FM 101.4.

0: 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: Rainbow Rap. Rainbow Rap.

9:23 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில தான் இருக்கீங்க. உங்க அன்பு சக ஆர்ஜி சஞ்சய் கூட தான் வனமகோத்சவ வாரம் வந்து நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. இந்த வனமகோத்சவ வாரம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காடுகளுடைய வளர்ப்பை பத்தி முக்கியமா நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி மரங்கள் நட்டு வைக்கிறதுனால என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு இருக்குது, நம்ம அடுத்த தலைமுறைக்கு வந்து என்ன கொடுக்கறோன்றது முக்கியம்னா, இந்த மரங்கள் அதன் மூலமா வரக்கூடிய காய்கறிகள், பழங்கள், இயற்கை தரும் மூலிகைகள் இதெல்லாமே நம்ம வந்து கொடுக்குறோம் இல்லையா. அதை வந்து நம்ம பாதுகாக்கணும்னா அதுக்கு வந்து நம்ம நிறைய மரங்களை நட்டு வைக்கணும். நட்டு வைக்கிறதோட நிறுத்தக்கூடாது, அதை வந்து நல்லா பேணி பராமரித்து நல்லா தண்ணி ஊற்றி தேவையில்லாத களைகள் எல்லாம் வெட்டி எடுத்து அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அற்புதமாக பாதுகாக்கணும். அப்போ தான் வந்து அந்த மரம் வந்து ரொம்ப செழிப்பாக வளர்ந்து நமக்கு வந்து பல நன்மைகள் கொடுக்கும். நிழலிருந்து பழங்கள் வரைக்கும் எல்லாமே நமக்கு தான். எஸ் மக்களே, இப்போ வந்துட்டு ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் தான் இருக்கீங்க. அடுத்து நம்ம என்ன திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட் பேட் அக்லி மூணு இந்த திரைப்படத்துலேருந்து ஒரு அற்புதமான பாடல். மூணு பேர் ஆனால் வேற லெவலில் இருக்கும். அனிருத், ரவிச்சந்தர், பால் டப்பா இருவரோட குரலில், ரோகேஷோடைய வரிகளில், ஜி வி பிரகாஷ்குமாரோட இசையில் ஒரு சூப்பரான சாங் இஸ் வெயிட்டிங். ஸ்டே டியூன் வித் ரெயின்போ எஃப்எம் 101.4. எல்லாமே சமஸ்கிருதம்.

9:29 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில தான் இருக்கீங்க. அடுத்து எந்த திரைப்படத்துல இருந்து பாடல் வரப்போகுது சஞ்சய் அப்படின்றது எனக்கு நல்லாவே கேக்குது. டியூட் திரைப்படத்துல இருந்து ஒரு அற்புதமான சாங், சாய் அபியங்கர் பால் டப்பா இருவரோட குரல்ல, பால் டப்பாவோட வரிகள்ல சாய் அபியங்கரோட இசையில உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. ஸ்டே டியூன் ரெயின்போ FM 101.4. இங்க எல்லாமே சமதுல.

0: நான் பாடுற முடியலடா இருக்கிறேன்.
1: மாமா நீ அசி
0: என்னடா திட்டியா?
1: இல்லடா அசினா கெத்து மாசு மக்கா மிஷி.

Makam Shi. ஒன்பது மணி 37 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில தான் இருக்கீங்க மக்களை. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் கூலி திரைப்படத்துல இருந்து அனிர் ரவிச்சந்திரோட குரல்ல வந்துகிட்டே இருக்குது. பழசு புதுசு சேர்ந்த மாதிரி இருக்கு. இப்போ நீங்க என்ன பாட்டு கேட்டு வந்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரதர் மூவில இருந்து பால் டப்பாவோட குரல்ல ஹாரி ஜெயராஜோட சில ஒரு சூப்பரான சாங் மக்க மிஷி அப்படின்னு கேட்டு வந்தாச்சு. அடுத்து கூலி திரைப்படத்தை நோக்கி போகலாம். பழசும் புதுசும் சேர்ந்த ஒரு ஃபியூஷன் உங்களுக்காக கத்துக்கிட்டு இருக்கு. ஸ்டேட் யூனிட் 104 இங்க எல்லாமே சமதுல.

0: கூட போன் எடுக்க மாட்டீங்க, உள்ள வந்து முடிச்சீங்களா இல்லையா?
1: முடிச்சிடலாமா?

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்
2: ரெயின்போ ராப்.
1: ரெயின்போ ராப்

ஒன்பது மணி 40 நிமிடமா ஆகிட்டு இந்த வேலையில ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியில தான் இருக்கீங்க. உங்க அன்பு சகோ ஆர்ஜே சஞ்சய் கூட தான். எஸ், அடுத்து எந்த திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுரா திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான சாங் வந்துகிட்டே இருக்குது. ஹேமச்சந்திரன் அண்ட் சைந்தவி ரெண்டு பேரோட குரல்ல, நா முத்துக்குமாரோட வரிகள்ல, மணி சர்மாவோட இசையில ஒரு அற்புதமான சாங். ஸ்டேட்யூன் ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுல.

Rainbow Rap. Rainbow Rap.

9:52 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. எந்த நிகழ்ச்சி? ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. கடைசியா நம்ம காதலன் திரைப்படத்துல இருந்து முக்கஹலா இந்த பாடல் தான் கேட்டு வந்தோம். மனோ ஸ்வர்ணலதா ரெண்டு பேரோட குரல்ல ஏ ரஹ்மானுடைய இசையில ஒரு அற்புதமான பாடல், டான்ஸ் ஸ்டெப் எல்லாம் ரொம்ப பட்டைய கலக்கக்கூடிய ஒரு பாடலா இருக்கும். இந்த பாட்டு கேட்டுட்டு நீங்களும் என்ஜாய் பண்ணிட்டே இருப்பீங்க, காருக்குள்ள போயிட்டு இருக்கீங்க இல்ல ஆபீஸ்க்குள்ள உட்காந்துட்டு இருக்கீங்கன்னா, நீங்களும் ஆடணும் போல தோணுன்றது எனக்கு நல்லாவே புரியுது. அதனாலதான் இந்த சாங்கை உங்களுக்காக ஸ்பெஷலா பிளே பண்ணேன். எஸ், நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடல்னு ஒண்ணு இருக்கும் பொழுது அந்த பாடல்ல பீட்டும் இருக்குது, தத்துவமும் இருக்குது, எல்லாமே இருக்குதுன்னா பாத்துக்கோங்களேன். எஸ், அந்த மாதிரி தான் ஒரு அற்புதமான பாடல் நான் எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்காக. சந்திரமுகி திரைப்படத்திலிருந்து கே கே கார்த்திக் சுஜாதா மூவரோட குரல்ல, கபிலனோட வரிகள்ல, வித்யாசாகர் இசையில ஒரு செம்மையான சாங் ஒன்று வந்துகிட்டே இருக்குது. ஸ்டே டியூன், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுல. மீண்டும் உங்களை 10 மணிக்கு வந்து சந்திக்கிறேன். டாடா பை பை ஃப்ரம் ஆர்ஜே சஞ்சய்.

0: இன்னா வெயிலு.
1: என்ன சார், வீடு தேடினீங்களே, கிடைச்சிருச்சு போல.
0: அட நீ வேற, இந்த ஊர்ல வீடு கிடைக்கிறதுன்னு அவ்வளவு ஈஸியா? கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு வீட்டையும் காணோம்.
1: சரி சரி, ஃபீல் பண்ணாத, நான் ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன், அங்க போவோமா?
0: ஆஹா ரைட்டு, வா சுருதி போலாம்.
1: நீ குருவி, நான் பார்த்து வச்சிருக்க வீட்டை ஒருத்தன் விட்டுட்டு இருக்கான் பாருறா.
0: என்ன சொல்ற குயில்? யோ, எதுக்கு எங்க வீட்டை வெட்டுற?
2: என்ன குருவி பேசுது?
0: இந்த லாஜிக் எல்லாம் கரெக்டா பேசு, ஆனா லாஜிக்கே இல்லாம எதுக்கு இந்த மரத்தை வெட்டுற நீ?
2: ஆமா, என் கார் போறதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அதனால வெட்டுறேன்.
1: ஏயா, நாங்க இங்க வீடு இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கோம், நீ என்னடானா, உனக்கு கார் போக இடம் இல்லன்னு நீ சுவாசிக்க காரணமா இருக்க இந்த மரத்தையே வெட்டுறியே, உனக்கு இது சுயநலமா தெரியல?
2: என் அறிவு கண்ணை திறந்து வச்சுட்டேன்.
3: உன் கண்ணனை துருப்பிடிச்சு இரும்பு பெட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கு?
0: கடைசியில எங்களையே அட்வைஸ்.

0: பண்ண வச்சிட்டீங்களே.
1: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன?
2: மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்.
1: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ FM 101.4.

0: நேரம் 10 மணி. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷியாவில் அந்நாட்டு அதிபர் திரு பிரபவோ சுபியாந்தோவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். தலைநகர் தில்லியில் 70 லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். தோல் பொருட்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்துவது குறித்து மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடரமணன் தலைமையில் சென்னையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் குற்றப்பின்னணி கொண்டவர்களை பணி அமர்த்துவதை மாநில அரசு தவிர்க்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் நேர்மையாக நடைபெறும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு முந்தைய ஆட்சியில் முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 880 ரூபாய் குறைந்து 1,07,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளின் ஒரு சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி நாண்டிகாமில் இன்று நடைபெறுகிறது. பெல்ஜியத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனாஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டி வீரர்களுக்கான தர வரிசை பட்டியலின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மனவ் தாக்கர் மனுஷா இணை 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 2020 தொடரில் கிரிக்கெட் போட்டி தொடரில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் அணி 1-0 என்ற கோல் கணக்கில் போர்ச்சுகலை வீழ்த்தி காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. மற்றொரு ஆட்டத்தில் பெல்ஜியம் அணி 4-1 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை வென்று காலிறுதிக்கு முன்னேறியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: கெட் செட் கோ.

0: அன்புடையர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு இதமான காலை நேர வணக்கம். நேரம் சரியாக 10:03 ஆயிட்டு இருக்கீங்க. சென்னை 101.4 எஸ் உங்களோட மீண்டும் நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் மற்றும்
1: உங்கள் அன்பு சகோ அர்ஜே சஞ்சய்.
0: எஸ் சஞ்சய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா?
1: நான் நல்லா இருக்கேன், சாப்பிட்டும் வந்திருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சஞ்சய், மிக்க மகிழ்ச்சி. கெட் செட் கோ நிகழ்ச்சியில நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ் வார்த்தைகள் கண்டுபிடி கபடி கபடி கபடினு ஆட போறோம். ஒரு வார்த்தையினுடைய முன்பின் எழுத்துக்களை மட்டும் நான் சொல்லுவேன், நடுவில் இருக்கிற எழுத்துக்கள் நம்மளோட நேயர்கள் அப்படியே பிச்சு பெடல் இருக்க போறாங்க அப்படின்ற மாதிரி தான். நீங்களும் சேர்ந்து கண்டுபிடிக்க போறீங்க. ஓகேவா?
1: நான் கண்டுபிடிக்கணுமா? நான் வந்துட்டு உங்க கூட தானே இருப்பேன்னு நினைச்சேன்.
0: மாத்தி மாத்தி நமக்குள்ள அப்படியே ஒரு டாஸ்க் வச்சுட்டு போயிட்டே இருப்போம். ஓகே,
1: அது சரி. ஓகே, நம்ம ஆட்டத்துக்கு ரெடி.

0: வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது?
1: இனிய காலை வணக்கம் சங்கர் பிரியன் சஞ்சய் இருவருக்கும் இனிய காலை வணக்கம்.
2: காலை வணக்கம்,
0: மிக்க மகிழ்ச்சி. ஐயா எங்கிறது என்ன பேசுறீங்க? மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்க ஐயா. சிங்கச்சிவன் ஐயா, உங்களுக்கான கேள்வி கேட்கவா? உங்களுடைய வார்த்தையுடைய முதல் எழுத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா, கடைசி எழுத்து இன்னு, இரண்டு சுழி இன்னு, நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐந்து எழுத்துக்கள் இருக்கு. ரொம்ப டேஞ்சரான ஆளு, நீட்டா
1: இருப்பான்.
0: ஆமா ரொம்ப டேஞ்சரான,
2: எனக்கே டவுட்டா இருக்கு.
0: ரொம்ப டேஞ்சரான ஆளு, நீட்டா இருப்பான். அவங்கிட்ட வச்சு கூடாது, நம்ம அவன் பக்கத்திலேயே போக கூடாது. எங்கயாவது அவன் பாட்டுக்கு சுத்திக்கிட்டு இருப்பான். கருப்பனா? கருப்பன்.
1: நீங்க பாம்பு சொல்ற மாதிரி சொல்றீங்க.
0: அப்படி எல்லாம் சொல்ல முடியாது. அது எப்படி நாங்க ஒரு கல்லிக்கான ஒரு பதில் தான் சொல்ல முடியும்.
1: என்ன சொன்னீங்க?
0: அதுதான் தம்பி, நீட்டா இருப்பான், எங்க வேணாலும் சுத்திக்கிட்டு இருப்பான், அவன் பக்கத்திலேயே போக கூடாது, ரொம்ப டேஞ்சரான ஆளுன்னு சொன்னேன். முடியுது. இருப்பான் ஆமா, தூக்கி அப்படி பார்க்கும் போது வேணா ஹைட்டா தெரியும் தம்பி. அது வந்து என்ன சொல்றது சஞ்சய், நீங்க ஏதாவது?
2: எனக்கு ஒண்ணுமே புரியல, நான் என்ன பண்றது? அண்ணன் மன்னன் கண்ணன் இன்னும் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டோம், ஆனா இது கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப யோசிக்க வேண்டியதா இருக்குது. என்ன பண்றது, பூத கண்ணாடி வச்சுதான் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன்.
0: ஓகே ஐயா, நல்ல பேசுங்கய்யா. வணக்கம் ரெயின்போ எஃப்எம் இருக்குது.
3: டீங்கர்லேந்து ரமா ரவி, இருவருக்கும் வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம்.
0: நினைக்கிறேன் தம்பி வந்து ஒரு பக்கமா ஷார்ப்பா இருப்பான், இன்னொரு பக்கமா வேற மாதிரி இருப்பான். என்னது?
4: குத்தூசி.
0: குத்தூசி, ஓகே, அப்படி கூட வச்சுக்கலாம் நினைக்கிறேன். இன்னொன்னு, இந்த கொடிகளுக்கெல்லாம் பயன்படுத்துறது அது பேர் தான் அப்படி சொல்லுவாங்களா?
2: யாருக்கு தெரியும்.
0: ஓகே அது கூட ரைட்டா வச்சுக்கலாம். ஓகே வாழ்த்துக்கள், நன்றி.
4: ஓகே ஓகே, நன்றி சார்,
0: நன்றி நன்றி. குத்தூசி, ஓகே. நான் நினைச்சது வந்து குண்டூசி அப்படின்னு சொல்லுவோம்ல.
2: ஆமா, நான் அதுதான் ஆக்சுவலா நினைச்சேன், குண்டூசி தான் இருக்கும்னு நினைச்சேன்.
0: நான் அது எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிட்டே இருக்கிறதுக்குள்ள அவர் குத்தூசின்னு சொல்லிட்டாரு. சரி, ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிட்டேன். ஒரு பக்கம் ஷார்ப்பா இருப்பா, இன்னொரு பக்கம் குண்டா இருப்பான்னு சொல்ல வந்தேன். கண்டுபிடிச்சிருக்கீங்களே குண்டூசி அப்படின்னு சொன்னதுனால விட்டுட்டேன் நானு. சஞ்சய், அடுத்த கேள்விக்கு ரெடியா?
2: நான் ரெடியா தான் இருக்கேன். ஓகே,
0: க்வெஸ்சன் போலாமா? ரெயின்போ எஃப்எம் யார் எங்கிறது?
4: நான் ரெடி சார்.
0: ஓகே, எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க.
4: நூர் முகமது.
0: நூர் முகமது.
2: நூர் முகமது, வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம் சார்.
0: ரெடியா? உங்களுக்கான வார்த்தையினுடைய முதல் எழுத்து
4: சொல்லுங்க.
0: முதல் எழுத்து குரில் கூ, அதே கூ தான்.
4: சரி,
0: கடைசி எழுத்து இல்லு, சொல்லுக்கு வரக்கூடிய இல்லு. நடுவுல மூன்று எழுத்துக்கள் இருக்கு.

0: நமக்கு யாராவது அதை கொடுத்தாங்கன்னா செம்ம டென்ஷன் ஆயிடுவோம். நாம யாருக்கும் கொடுக்க கூடாது. கோபத்தை வர வைக்கக்கூடிய ஒரு வார்த்தை அது.
1: குரில் கூ கடைசியில வந்து இல்ல சொல்லுக்கு வர இல்ல. ஓகே, நம்மளும் சைட்ல கண்டுபிடிப்போம் என்னதான் நடக்குதுன்னு பாப்போமே.
0: யாருக்குமே நாம வந்து செய்யக்கூடாது. ஒண்ணு மத்தவங்க நம்ம சின்ன சமக்கம் என்னங்க ஐயா?
2: மொத்தமே மூணு எழுத்தா?
0: ஆஹா, நடுவில் மட்டுமே மூணு எழுத்துக்கள், மொத்தமா ஐந்து.
2: மட்டுமே மூணு எழுத்தா?
0: ஆமா. இத அவன் சிந்தனையா? உங்களுக்கு தெரியுது, செம்மையான ஒரு பாடல் உங்களுக்காக மாஸ்டர் அனிருத் ரவிச்சந்திரன் இசையமைப்புல அறிவு மற்றும் அனிருத் ரவிச்சந்திரன் இணைந்த பாடிய இந்த பாடல் ஏதோ உங்களோட தொடர்ந்து கலந்து ரெயின்போ எஃப்எம் 101.4
1: எல்லாமே.

எனக்கு நல்லாவே கேக்குது. வணக்கம் ரெயின்போ எஃப்எம் இருக்கிறது.

0: குட் மார்னிங் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கங்க. குட் மார்னிங், எங்க இருந்து யார் பேசுறீங்க ஐயா?
0: ரங்கராஜன். ரொம்ப கொடுத்தல் கொடுக்கல சார் உங்களுக்கு.
1: ஐயா முதலுடவே வந்துட்டாரு வந்துட்டாரு. சூப்பரா சொல்லுங்க ஐயா, அந்த வார்த்தை என்னது?
0: குடைச்சல்.
1: குடைச்சல், சூப்பர் ஐயா, கரெக்டா சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள், நன்றி.
2: வணக்கம்,
3: எப்படி இருக்கீங்க? அது சரி, நாங்க குடுக்கறத வச்சு நீங்க ஈஸியா கஷ்டமான்றத கண்டுபிடிக்கலாம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து மோ மோ, செகண்ட் அது லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பூ. முதல் எழுத்து மோ, கடைசி எழுத்து பூ, குறில் பூ. இடையில வந்து மூணு நாலு அஞ்சு அஞ்சு எழுத்து வருது, மொத்தம் ஏழு எழுத்து. இது வந்து கண்டிப்பா ஒருத்தருக்கு தேவை. என்னன்னா வெளியூருக்கு போறோம் அப்படின்னா இந்த ஸ்கில் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் நான்
2: சொல்லுவேன்.
3: முயற்சி இல்லமா, மோ மா, மோ குறில் மோ. மோதிரம்க்கு முன்னாடி ஒரு மோ, குட்டியா ஒரு மோ வரும்ல, அந்த மோ தான் நான் கேக்குறேன். முதல்ல வந்து மோ, குறில் மோ, கடைசி எழுத்து வந்து பூ, குறில் பூ. நான் ஒரு க்ளூ கொடுத்துருக்கேன், வெளியூருக்கு போகிறவங்க இந்த ஸ்கில்ல வச்சிருப்பாங்க கண்டிப்பா. வெளியூருக்கு போறோம் இல்ல வெளியூர்ல இருந்து ஒருத்தங்க வராங்க அப்படின்னா அவங்க பேசுற விஷயத்த நம்ம ஆளுங்களுக்கு சொல்றதுக்கு இந்த ஸ்கில் யூஸ் பண்றாங்க. இதை விட ஒரு சூப்பரான க்ளூ எனக்கு தெரிஞ்சு இருக்குமான்னு எனக்கு தெரியல சங்கரனா. சங்கர் சார், நீங்க தான் சார் சொல்லணும்.
1: கருத்துக்களை
3: பரிவாணிக்க முடியாது, அதனால அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். நீங்க கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
1: நன்றி நன்றி நன்றி. ஐயா, நம்ம சஞ்சய் கிட்ட இருக்கக்கூடிய அந்த வார்த்தை என்னங்க? குறில் மோல தொடங்குது, குறில் பூல முடியுது, நடுவுல ஐந்து எழுத்துக்கள் அப்படின்னு அடுக்கி வச்சிருக்கிறாரு. அடுத்த நேரம் கேட்டலாமா? வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் இருக்குது?
4: வணக்கம் சார்.
3: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: பாட்டுக்கு
3: இப்ப கமெண்ட் வருது
1: பாத்தீங்களா, அந்த பாட்டு இன்னும் கூட ஓட்டிட்டு இருக்காங்க. மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. அந்த கேள்விக்கான பதில சொல்லிக்கிறா, இன்னும் ரொம்ப தெம்பா இருப்போம்.
3: குடைச்சல் வந்துட்டு கரெக்டா சொன்னாங்க. இப்ப நான் வந்து கேட்க போறேன் அந்த சொல் விளையாட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறில் மோ, கடைசி எழுத்து வந்து குறில் பூ.
4: மோ பூ, இது எதோடது?
3: எதோடதுன்னா எனக்கு புரியலையே. வாழ்த்துக்கள்.
1: மொழிபெயர்ப்புக்குள்ள வந்து அப்படியே ஓடிக்கிட்டே இருந்தோம். அடுத்த கேள்வி நம்ம கேட்டலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யாருங்கிறது?

0: வணக்கம்.
1: இருவருக்கும் வணக்கம் சொல்லுங்க. தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: பாபு ஐயா நல்லா இருக்கீங்களா? ஐயா
1: நல்லா இருக்கு சார். நீங்க இருக்கீங்க சார்?
0: சூப்பரா, நல்லா வளமா பழமா இருக்கும். உங்களுக்கான வார்த்தை கேட்கலாமா?
1: சொல்லுங்க சார், முயற்சி பண்ணுவோம்.
0: அந்த வார்த்தையினுடைய முதல் எழுத்து குறில் மீ.
1: மீயா சார்?
0: ஆமா மீ.
1: மீ மீ மீ மீ.
0: ஆஹா நல்லா இருக்கு உங்களுடைய உதாரணம் எல்லாம். கடைசி எழுத்து வந்து இ. யா மேல புள்ளி, மெய்ய எழுத்து.
1: யா மேல புள்ளிய சார்?
0: ஆமா இ
1: சார்.
0: சரிங்களா, ஈயில முடியுது, மீல தொடங்கி ஈயில முடியுது, நடுவுல வந்து இரண்டு எழுத்துக்கள் இருக்கு. தம்பி வந்து வெளிநாட்டுக்காரரு, ஆனா நம்ம வீட்டுக்கு நம்ம ஊருக்காரர ஆக்கிட்டோம். நம்ம ஊருக்காரர வெளிநாட்டுக்கு தாரவாதம் கொடுத்த மாதிரி ஆகி போச்சு வரலாற்று பக்கங்கள்ல. காரசாரமான ஆளு.
2: எனக்கு ரொம்ப பிடிச்சது வேற.
0: இவர் இல்லாம நம்ம வந்து எதையும் செய்யறது கிடையாது.
2: நினைக்கிறேன் அவர் டக்குன்னு புடிச்சுக்கிட்டாரு.
0: சூப்பருங்க, வாழ்த்துக்கள். சரியா சொல்லிட்டீங்க. ஒரு கேள்வி கேளுங்க பாக்கோம்.
2: ஓகே, நான் ரெடியா தான் இருக்கேன். அடுத்த நேருக்கு போகலாம்.
0: வணக்கம், ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது?
2: வணக்கம.
3: வணக்கம. வணக்கம்.
2: வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க? அதுதானே எங்களோட ஷோட மகிமையே. ஓகே, ஒரு மனிதனுக்கு தேவையான ஒரு விஷயம் ஓகேவா? சொல்லு வந்து நான் சொல்றேன். முதல் எழுத்து குறில் கு, கடைசி எழுத்து இம்.
3: குணம்.
2: குளம் இல்லையே.
3: குணம்.
2: குணம் இல்லை. மொத்தம் வந்து அஞ்சு எழுத்துக்கள், நடுவுல மூணு எழுத்து வரும். ஒரு மனுஷனுக்கு தேவையான விஷயம், ஒரு அடிப்படை விஷயம் கூட சொல்லலாம்.
0: என்னமா எல்லாரும் எல்லாரும் எங்க இருப்போம்? அப்பா அத்தா தாத்தா பாட்டி எல்லாரும் இருக்கிற இடம்
3: குடும்பம்.
2: நீங்க இப்படி சொல்லி கண்டுபிடிக்க வச்சுட்டீங்களே சங்கர். குடும்பம்னு ஒண்ணு இருக்கலாம், அந்த குடும்பத்துல அன்புன்றது ரொம்ப முக்கியமா இருக்கணும். அன்பு இருந்தாதான் எல்லாரையும் அரவணைச்சு கொண்டு போக முடியும். இந்த ஒரு அற்புதமான தத்துவத்தை இந்த நேரத்துல பதிவு பண்றது உங்கள் அன்பு சகோதரர் சஞ்சய்.
0: சூப்பர்மா, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. தொடர்ந்து 101.4
2: இங்க எல்லாமே சமதுல.

0: நேரம் 10:30. இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். உள்ளே கெட் செட் கோ நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் மற்றும்
1: உங்கள் அன்பு சகோ அர்ஜய் சஞ்சய்.
0: தமிழ் வார்த்தைகள் கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைகளுடைய முன்பின் எழுத்துக்களை மட்டும் சொல்லிட்டு இருக்கிறோம். நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து நடுவில் இருக்கிற எழுத்துக்களை நீங்க தான் கண்டுபிடிச்சு அந்த வார்த்தை என்னன்றத சொல்றீங்க. இப்போதைக்கு யார் எங்கிருந்து இணைஞ்சிருக்கிறாங்க? வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
2: வணக்கம் ரெண்டு பேருக்கும். வணக்கம்
1: ராஜலட்சுமி.
0: வணக்கம். உங்களுக்கான வார்த்தை
2: சொல்லுங்க.
0: கேக்கட்டுமா? அந்த
2: வார்த்தையுடைய
0: வார்த்தையுடைய முதல் எழுத்து குரில் வா, கடைசி எழுத்து இம்மு மா மேல புள்ளி, நடுவுல ரெண்டே ரெண்டு எழுத்துக்கள் தான். ரொம்ப மனமிக்க ஆளு அவரை. இப்ப நம்ம பயன்படுத்துறத ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போச்சு நிறைய இடங்கள்ல, நிறைய வீடுகள்ல. மனமும் ஆரோக்கியமும் மிக்கவர். ஆளு நல்லா கருப்பா இருப்பாப்ல. வாழ தொடங்குது, இம்மல முடியுது. சும்மா தம்பிய போட்டு அப்படி இது பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்து விடலாம் ஆஹா அப்படிங்கிற மாதிரி.
1: சாப்பாடு விஷயம் தான் நான் கரெக்டா கண்டுபிடிச்சிருவேன். எஸ் எதுக்கான ஆன்சரையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: என்னம்மா நினைவுக்கு வரலையா?
2: நினைவுக்கு வரல, நான் அடுத்த நேரம் கூப்பிடுறேன்.
0: ஓகே, நன்றி, டாடா, பை பை. வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யாருங்கிறது?
1: வணக்கம்.
0: விட்டு விட்டு வருது.
2: வணக்கம்
0: வணக்கம்.
2: இருவரும் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: நீங்க எப்படி இருக்கீங்க?
2: அருமையா இருக்கும்.
0: ஓகே, அந்த வார்த்தை கண்டுபிடிச்சிட்டீங்களா? வாழ தொடங்கி இம்மல முடியுது, நடுவுல ரெண்டு எழுத்துக்கள்.
1: ஒரே ஒரு டவுட், இவங்க யார் எங்க இருந்து பேசுறாங்கன்றத சொல்லவே இல்லையே.
0: சொன்னாங்க நடுவுல தான் கேக்கல. ராஜேஸ்வரிங்களா? ராணி தேனியில இருந்து. ஓகே, ரைட். வாழ தொடங்கி இம்மல முடியுது, அந்த வார்த்தை என்ன? ரொம்ப மனம்
2: மூணு சொல்லி
0: குரில் வாழ தொடங்குது, இம்மல முடியுது, நல்ல வாசனை மிக்கது. ஆமா, சூப்பரா இருக்கு. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் இத வந்து பயன்படுத்துறதே கிடையாதுன்றதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை.
1: எங்க வீட்ல எங்க அம்மா ரொம்ப அற்புதமா பயன்படுத்துவாங்க. ஆக்சுவலா
0: அப்படினா ரொம்ப சந்தோஷம்.
1: இவங்க பேரை பாருங்களேன், ராணி ஃப்ரம் தேனி, எவ்வளவு ரைமிங்கா இருக்குல்ல.
0: ஆமா, அம்மா கண்டுபிடிச்சிருக்கீங்களா? நாங்க பேசிக்கிற நேரத்திலேயே கண்டுபிடிச்சிருக்கலாமே நீங்க.
2: தெரியல சார், நன்றி சார்.
0: தெரியவில்லையே. ஓகே, நன்றி, டாடா, பை பை. வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யாருங்கிறது?
2: நடுவுல
0: வாசனை மிக்க ஒரு தம்பி, ஒரு கருப்பா இருப்பாப்புல, வீட்டுல நல்லா சமையலுக்கு பயன்படுத்துவாங்க. அக்கம் பக்கத்து வீட்டுல இவரை போட்டு சும்மா வறுத்து எடுத்து அப்படின்னு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்து வீட்டுல எல்லாம் ஐயா அது இந்த மாதிரி மோப்பம் பிடிச்சிருவாங்க.
1: வடகம்
0: என்பது சரியான பதில். மிக்க மகிழ்ச்சி. நீங்க பயன்படுத்துறீங்களா அத?
2: பயன்படுத்துறோம்
0: அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா உண்மையா நிறைய வீடுகள்ல பயன்படுத்த மாட்டேன்றாங்க, அது வருத்தமா இருக்கு.

0: வடகம்ன்றது அந்த வடகத்தை வச்சு தாளிக்கிறது கிடையாது, நார்மலாக எப்படி தாளிக்கணுமோ அப்படி போட்டு தாளிச்சுட்டு போயிடுறாங்க. அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்கு. அடுத்த நேர்கிட்ட மற்றொரு கேள்வி இருக்கா சஞ்சய்?
1: நான் வச்சிருக்கேன் ஒரு கேள்வி.
2: வணக்கம், ஆனந்த் சைலபட்ல இருந்து.
1: ஆனந்த் சார், ரெடியா இருக்கீங்களா க்வெஸ்சனுக்கு?
2: சொல்லுங்க சார்.
1: ஓகே, நெடில் டூ முதல் எழுத்து. நெடில் டூ, டூ
2: டூவா?
1: ஆமா, நெடில், நெடில் டூ
2: டூவா சார், டூ
1: தூவானம் அந்த மாதிரி தூ. அடுத்து கடைசி எழுத்து வந்து இல்லு. ஓகேங்களா, இது இருந்தாதான் நீர்நிலை பக்கமே போக முடியும். ஆமா, தண்ணி இருக்கிற இடத்துக்கு இதை கொண்டு போகணும்.
0: ஏன் கொண்டு போகணும்?
1: அது சொன்னா கண்டுபிடிச்சிருவாங்களே. டூ வீலரா?
0: தூங்க, தூக்கத்துக்கு வரக்கூடிய தூ சொல்றாரு.
2: தூவா சார்?
0: தூ, நெடில் தூ, கடைசியில இல்ல.
1: அதனால தூவானம் சொன்னேன், தூவானம் அப்படின்னு சொன்னேன். ஆனா டூ வீலர் சொன்னாங்க, ஆங்கிலம் சொல்ல இருக்குது. ஓகே, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா?
0: ஓகே, வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
1: வணக்கம். வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
3: இருவருக்கும் காலை வணக்கம்.
1: காலை வணக்கம்.
3: குருவஞ்சியில இருந்து
1: கடகராஜ் சார், ரெடியா இருக்கீங்களா?
3: தயாரா இருக்கேன்.
1: ஓகே, நெடில் தூ முதல் எழுத்து சரிங்களா, கடைசி எழுத்து வந்து இல். மொத்தம் நாலு எழுத்து.
3: இல்லு வந்து சின்ன இல்லுங்களா?
1: சின்ன இல்லு. ஆமா,
3: சரி.
1: ஓகே, இது இருந்தாதான் நீர்நிலை பக்கமே போக முடியும்.
0: என்னவா இருக்கும்
3: இது? இருந்தாதானா?
1: இது இருந்தாதான் நீர்நிலை பக்கமே போய் ஒரு வேலை செய்ய முடியும் உங்களால.
0: என்ன வேலை செய்ய முடியும்? ஒண்ணுமே புரியலையே.
3: புரியல ஒண்ணுமே. என்னங்க
0: இதுங்க, நான் வேற மாதிரி உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. தம்பிய வச்சு இன்னொரு தம்பிய புடிச்சு போடலாம்.
3: அப்படி சொன்னாதான் கரெக்டா இருக்கும். தூண்டி மீன் பிடிக்கலாம் சொன்னா சொல்லிடலாம்.
0: கரெக்ட்,
1: அப்படி சொன்னா கண்டுபிடிச்சிருவாங்களே. அப்ப நமக்கு சுவாரஸ்யம் ஒண்ணு இருக்கணும்ல, அதுக்குதான் இப்படி சொன்னேன்.
3: நீர்நிலை பக்கம் போக முடியலையா?
1: நீர்நிலை பக்கம் போய் இந்த வேலை செய்யணும். எதை வேலை செய்யணும்? மீன் பிடிக்கிற வேலை தானே செய்ய முடியும். அதுக்குதான் சொல்றேன் நானு, இது இல்லாம நீர்நிலை பக்கம் போக முடியும்.
3: தூண்டில் சரியான விடை தானே?
1: சரியான விடைதான்,
0: சரியான விடை. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
3: நன்றி, நன்றி,
0: நன்றி, நன்றி. தூண்டில் போட்டு மீன் பிடிச்சாச்சு. அடுத்த கேள்விக்கான பதில தேட போற நம்ம. அதுக்கு முன்னாடி கேள்வி கேக்குறதுக்கு முன்னாடி, வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யாருங்கிறது? எங்க இருந்து பேசுறீங்க? ஓ ஓகே, ரொம்ப ஈஸியா கேக்குறேன் பாருங்க. முதல் எழுத்து என்னன்னா குரில் வா. ஆமா, குரில் வால தொடங்குது, கடைசி எழுத்து இம்முல முடியுது. வாழ்க்கையே அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையே அப்படின்னு சொல்லி அடுத்த வாரத்தை போட்டா அது வந்துடும். கணிதத்தில் நாம் கற்றுக்கொண்டது
1: கணிதம்.
0: கணிதத்தில் மிக அடிப்படையான அளவுகோள்களில் நாம் கற்றுக்கொள்வது. குழந்தை கையில பென்சிலோ பேனாவோ கொடுத்தோன்னா முதலில் போடுவது இதுதான். வடிவமா?
1: நான் கண்டுபிடிச்சிட்டேன்.
0: எனக்குமா? வட்டம் என்பது சரியான பதில்.
1: வாழ்க்கையே ஒரு வட்டம் தானடா.
0: அதைதான் ரொம்ப ஈஸியா கேளுங்கன்னு கேட்டீங்க நீங்க. நானும் ரொம்ப ஈஸியா சொன்ன வாழ்க்கையே அப்படின்னு சொன்ன, நீங்க தான் ஃபில் பண்ணணும் அதை.
1: வாழ்க்கையே ஒரு வட்டம் தானடா.
0: மிக மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள், சரியான பதில் சொல்லிருக்கீங்க, நன்றி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யாருங்கிறது?
4: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: வணக்கம்.
4: தர்மபுரி அருண்.
0: அருண், ஓகே, உங்களுக்கான கேள்வி கேக்குறீங்களா? முதல் எழுத்து குரில் பா, கடைசி எழுத்து குரில் பூ. பால தொடங்கி குரில் பூல முடியுது. என்ன இப்பதான் கோழி கொக்கரைக்குது? கோழி ரொம்ப அலாரம் வச்சு எழுந்துக்கலையாது, இவ்வளவு லேட்டா எழுந்திருக்குது. வீட்டை சுத்தி ஒரு 10 ரவுண்ட் ஓட விடுங்க அந்த கோழிய, அது சாரி சேவலை கொக்கரைச்சுக்கிட்டு இருக்கு பாருங்க. ரைட்டுங்கய்யா, குரில் பால தொடங்கி குரில் பூல முடியுது. சமையலுக்கு தேவையான மிக முக்கியமான ஒன்று, ரொம்ப ஆரோக்கியமான ஒன்றும் கூட.
1: நான் கண்டுபிடிச்சிட்டே.
0: அடிப்படையான ஒன்றும் கூட.
4: படிப்பு?
0: படிப்பா? சமையலுக்கா? ஆமா, சமையல் படிப்பெல்லாம் இருக்கு, இல்லன்னு சொல்லல.
1: பருப்பு?
0: பருப்பு,
1: அதுதான் சொல்றேன், பருப்பா.
0: நன்றிங்க, நன்றிங்க, நன்றிங்க. இப்ப பருப்பை விட்டுட்டு எதுக்கு போயிட்டாரு? படிப்புக்கு, அது இதுன்னு போயிட்டாரு. ரைட்டு நேயர்களே, எஸ் இந்த கேள்விகளுக்கான பதிலெல்லாம் நீங்க சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க. 298-60-0038 மற்றும் ஒரு எண் 295-0554. செமையான ஒரு பாட்டு உங்களுக்காக, ஜிகர் தண்டா டபிள்எக்ஸ் படத்துல இருந்து மாமதுர காத்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து கிழக்கு ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: இங்க எல்லாமே சமதுல.

0: கோயில் வரமாட்டா.
1: ஹே ராஜி, திருவிழாக்கு போலாமா?
2: திருவிழாவா? ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு ஒரே ஜாலியா இருக்குமே. வரேன் வரேன், நானும் வரேன்.
1: ராஜி, இது நீ நினைக்கிற திருவிழா இல்ல, இது வேற.
2: வேறவா? ஓ, புரிஞ்சு போச்சு. புத்தக திருவிழாவா?
1: புத்தக திருவிழாவும் இல்ல, ஆனா இது புத்தகத்தை உருவாக்குற முக்கியமான பொருளோட திருவிழா.
2: நீ என்ன ரம்யா சொல்ற, சுத்தி வளைக்காம ஸ்ட்ரைட்டா தான் சொல்லேன்.
1: சரி சரி, அலட்டிக்காத, சொல்றேன் சொல்றேன். புத்தகம், காகிதம், மேசை, நாற்காலி, பழம், காய்கறி அப்படின்னு ஏன் நம்ம சுவாசிக்கிற காற்று முதற்கொண்டு நமக்கு இவ்ளோ பொருட்களை தந்து உதவிட்டு இருக்க மரங்கள், காடுகளோட திருவிழா.
2: காடுகளோட திருவிழாவா? இது புதுசா இருக்கே.
1: இது புதுசுலாம் இல்ல, 1950 இருந்தே இந்த காடுகளோட திருவிழா கொண்டாடப்படுது. இதோட முக்கிய நோக்கம் என்னன்னா, மரங்களை நடுறது, காடுகளை பாதுகாக்கிறது, சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை மக்கள் கிட்ட ஏற்படுத்துறது. இதனாலதான் இந்த காடுகளோட திருவிழா கொண்டாடுறாங்க.
2: சரி, அதை எப்ப கொண்டாடுறோம்?
1: சூப்பரா கேட்டப்போ, July 1-7 வரைக்கும், அதாவது July 1 வாரம் காடுகளோட திருவிழாவை கொண்டாடிட்டு வரோம். சரி, இப்ப சொல்லு, திருவிழாக்கு போலாமா?
2: நானும் செடியோட வந்துடுறேன். செடியை நட்டு திருவிழாவை செலிப்ரேட் பண்ணிடுவோம்.
1: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: வீட்டு பக்கத்துல தெரு பக்கத்துல எங்க வேணாலும் பொது இடங்கள்ல இருந்து எல்லா இடத்துலயும் வந்து மரம் செடி கொடிகளை நட்டு வளர்த்து இந்த மண்ணுக்கு மகத்துவம் செய்தால் மட்டுமே தான் நம்ம மாண்புமிகு மனிதர்களாக வாழ முடியும் அப்படிங்கிறது இயற்கையினுடைய விதியா இருக்கு. அதை நம்ம செயல்படுத்துவோம். நேரம் 10:43 நிமிடத்தை தாண்டி திருச்சி ஓடிக்கிட்டு இருக்கேன். கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை FM 91.4 கேட் செட் கோ. எஸ் உங்களோடு நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் மற்றும்
1: உங்கள் அன்பு சகோ அஜய் சஞ்சய்.
0: எஸ் நடுவில் வந்து ஒரு வார்த்தை சொல்லணும், ஒரு விஷயத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லும் போது வாழ்க்கையின் தேவையற்ற மூன்று சுமைகள் அப்படின்னு இருக்கு. அந்த சுமைகள் எல்லாம் விட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வாழ்க்கையினுடைய மூன்று சுமைகள் எதை எதெல்லாம் விடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடந்து போனதை நினைத்து இடிந்து போவது, அடுத்தவரோடு நம் வாழ்வை ஒப்பிட்டு

0: துவண்டு போவது, அனைவரையும் திருப்திப்படுத்த நினைத்து நமது நிம்மதியை இழப்பது, இந்த மூணு விஷயங்கள் வந்து சுமையா இருக்கு அப்படின்னா தூக்கி தூர போட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம கேள்விக்கான பதில தேடுவோம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது?
1: வணக்கம் சார், கோயம்பிலிருந்து பார்த்திபன்.
0: பார்த்திபன் நலமா இருக்கீங்களா?
2: எல்லாம்
0: போச்சு, சமைச்சு தின்னுட்டீங்களா? ரைட்டுங்க, உங்களுக்கான வார்த்தை கேக்கவா? ரொம்ப ஈஸியா
1: கேக்குறேன்.
0: முதல் எழுத்து என்னன்னா குரில் க, கடைசி எழுத்து இம்மு, மாமேல புள்ளி
1: இம்மு.
0: ஆமா, நடுவுல மூன்று எழுத்துக்கள் இருக்கு, காலை தொடங்கி இம்முல முடியுது, நடுவுல மூன்று எழுத்துக்கள் இருக்கு. ரொம்ப திடமான ஆளு, நமக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு ஆளு. நாலு காசு சம்பாதிச்சு இவனை நம்ம வளர்த்தெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம் அது.
1: கஷ்டமா சார்? கஷ்டம்,
0: கஷ்டத்தை வளர்த்தெடுக்கணுமா? இவன் உயிரற்றவன், ஆனால் இவனுக்குள்ளாக நாம் அடங்கி இருப்போம். நிழல் கொடுப்பான், உறங்க இடம் கொடுப்பான், அப்படி நிறைய விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நபர். ஆமா, மரத்தின் நிழலை கடந்து மனிதன் இன்னைக்கு இந்த நிழலுக்குள்ளாக அடங்கி இருக்கிறான் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு புரியும். திடமான ஆளு, எல்லாருக்கும் இது இருக்கும், ஆனா இன்னமும் சமூகத்துல இது இல்லாம இன்னும் வீதிகளிலும் சிறு சிறு இதுகளும் அதுல இருக்கிறாங்க மக்கள். அது அவல நிலை. என்ன அது, இன்னும் கூட கண்டுபிடிக்கலையா? காலை தொடங்கி இம்மல முடியுது, நடுவுல மூன்று எழுத்துக்களை போட்டு சொல்லுங்க.
2: மொத்தம் அஞ்சு எழுத்து வரும்ல.
0: சரி, மனிதர்களுடைய அடிப்படையான மூணு விஷயம், அதுக்குள்ள இது ஒண்ணு. அந்த அடிப்படையான விஷயம் மூணு என்னன்றதை நீங்க மொதல் கண்டுபிடிக்கணும்.
1: அடிப்படையான மூணு விஷயம்.
0: எஸ் எஸ், அடிப்படையான விஷயம் என்ன மூணு?
3: எழுத்துக்கள்
0: இருக்கு, ரொம்ப திடமான ஆளு, நமக்கு நிழல் கொடுப்பவன், உறங்க இடம் கொடுப்பவன், வாழ்க்கைக்கான இடம்
3: கொடுப்பவன்.
0: கட்டிடம், சூப்பருங்க ஐயா, மிக்க மகிழ்ச்சிங்கய்யா. ஐயா கட்டடமா கட்டிடமா?
3: கட்டிடம்
0: ஐயா. இல்லைங்க ஐயா, மறுபடியும் சரியா யோசிச்சு சொல்லுங்க, கட்டடமா கட்டிடமா?
3: கட்டடம். கட்டிடம்
0: ரெண்டு ஒன்னா இல்ல வேற வேறவா?
3: கட்டிடமும்
0: தமிழுக்கான வித்தியாசத்தை நீங்க கண்டுபிடிக்கணும். கட்டடமும் கட்டிடமும் ரெண்டு ஒண்ணுதானா?
3: கட்டடம், நீங்க கேட்டது கட்டடம் தானே?
0: ஓகே, நான் கேட்டது கட்டடம். ஆனா கட்டடம் என்றால் என்ன, கட்டிடம் என்றால் என்ன அப்படின்றதுக்கான கேள்வி அடுத்த கேள்வி கிளை கேள்வியா போகுது. ஓகே, நல்ல முயற்சி, நன்றி.
2: போற போக்குல ஃபைவ் மார்க் கொஸ்டின் வந்து சொல்லிருக்கீங்க,
0: அடுத்த நேரம் கிட்ட கேக்குற பாருங்க. வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யாருக்குது?
4: வணக்கம் சார், சென்னை பெருமந்து வள்ளி.
0: வள்ளியம்மா, கட்டடம் என்றால் என்ன, கட்டிடம் என்றால் என்ன?
4: கட்டடம்னா புதுசா கட்டுறது, இடம்னா கட்டி ஏறினா கட்டி இருக்க இடம். கட்டிடம்
0: புதுசா கட்டுறது வந்து கட்டடம், ஏற்கனவே கட்டி இருக்கிற இடம் வந்து கட்டிடம். என்னங்க புது குழப்பத்தோடு ஒண்ணு பண்ணிட்டீங்களே. நன்றி நன்றி நன்றி. இல்ல, இந்த கேள்விக்கான பதில் நம்ம இன்னைக்கு கண்டுபிடிச்சே ஆகணும். வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது?
4: வணக்கம், நான் தேனி தான், சொன்னலதானே.
0: சொன்னலதம்மா, நல்லா இருக்கேன், நீங்க சொல்லுங்க. கட்டடம் என்றால் என்ன, கட்டிடம் என்றால் என்ன? இந்த வித்தியாசத்தை நாம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். நிறைய செய்தி ஊடகங்கள்ல இருந்து நிறைய நம்ம பாக்குறோம் தவறுதலாக இந்த வார்த்தையை பயன்படுத்திட்டு இருக்காங்க. கட்டிடம் இடிந்து விழுந்ததுன்னு போடுறாங்க. சூப்பர், இந்த வித்தியாசத்தை செய்தி ஊடகங்களே பல இடங்கள்ல வந்து தவறா பயன்படுத்துறது நம்ம பாக்குறோம். நமக்கு தெரிஞ்ச சின்ன விஷயம். ஓகே, மிக மகிழ்ச்சி. அடுத்த கேள்வி கேட்டுலாமா?

0: வலி மிகுந்த வார்த்தை முதல் எழுத்து குரில் சு. ஆமா, கடைசி குரில் கு. ஆமா, வலி மிகுந்த வார்த்தை. தம்பி மட்டும் திடீர்னு வந்து பிடிச்சுக்கிட்டான்னு வச்சுக்க, ஐயோ திரும்ப முடியலையே, நடக்க முடியலையே, கையை நீட்ட முடியலையே, படுக்க முடியலையே அப்படின்னு சொல்லுவோம்.
1: நான் கண்டுபிடிச்சிட்டேன், நான் கண்டுபிடிச்சிட்டேன்.
0: சுளுக்கு சூப்பருங்க ஐயா, அழகா சொன்னீங்க. நீங்க சொல்றதே ரகமா இருக்குதுங்க, சூப்பரா இருக்கு.
1: சொல்லுங்க. கடைசியில வந்து குரில் தி. குரில் தி,
2: ஓகே.
1: ஆமா, இது வந்து கண்டிப்பா இருக்கணும். ஒரு பெண்கள் வந்து தலையில சூடி கொள்றதுன்னு கூட சொல்லிக்கலாம்.
0: என்னவா இருக்கும்
2: தலையில என்ன சொல்லி கொள்வாங்க? செம்பருத்தி. செம்பருத்தி.
0: ஆஹா, சந்திரசேகர் சூப்பருங்க, சூப்பருங்க. பட்டை கிளம்பிடுங்க.
1: கரெக்டா கண்டுபிடிச்சிங்க. இந்த செம்பருத்தியோட மகிமையை பத்தி சொல்லிட்டே இருக்கணும்னா இதயத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. செம்பருத்தி டீ போட்டு குடிங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறத நான் கேக்குறேன். செம்பருத்தி பூ எடுத்து
2: ரொம்பவே நன்மை தரும். அந்த ரத்த விருத்தி எல்லாம் சூப்பரா பண்ணணும் கேள்விப்பட்டிருக்கிறேன்.
0: அப்படியா?
2: நல்லது, ரொம்ப நல்லது உடம்புக்கு.
0: ஓகே ஓகே, மிக்க மகிழ்ச்சி சந்திரசேகர்.
1: அந்த சிவப்பு கலர் செம்பருத்தியை பார்த்தாலே எனக்கு கண்ணெல்லாம் குலுங்கிடும். அப்படியே கண்ணெல்லாம் குளிர்ச்சியா இருக்கும். ரொம்ப
0: குலுங்கிடுமா?
3: சொல்லுங்க.
0: வரக்கூடிய நடுப்புற ரெண்டு எழுத்துக்கள் போட்டு சமூகத்தின் மிக முக்கியமான அங்கம் இவர்கள், மிக வலிமையானவர்கள் இவர்கள், ஒவ்வொரு வீட்டையும் வழிநடத்துபவர்கள் இவர்கள், எல்லாவற்றிலும் சாதிப்பவர்கள் இவர்கள்.
3: அப்படியா?
0: ஆமா, என்னை சோதிப்பவரும் அப்படிங்கிற மாதிரி.
3: நான் 7 மணில இருந்து
0: நீங்களும் அந்த வகுப்பை சேர்ந்தவங்க
3: தான்.
0: எல்லா வீடுகளில் இருப்பவங்க இன்னைக்கு சமூகத்தின் வலிமையானவர்கள்.
1: வீட்டோட ஒளி அப்படின்னு
0: சொல்லுவோம்.
1: வீட்டோட ஒளி,
0: குடும்பத்தை வழிநடத்துபவர்கள், குடும்பத்திற்கு அன்பானவர்கள், அறிவானவர்கள், பண்பானவர்கள் அப்படின்னு அவங்களுடைய புகழை வந்து பெருமையை வந்து சொல்லிட்டே இருக்கலாம். நீங்களும் அந்த பெருமைக்கு சொந்தக்காரர் தான். ஒரு பொதுவான பெயருக்குள்ள உங்களை எடுத்துட்டு போய் அடக்குங்க. உங்க பேர் வந்து பத்மாவதி, ஆனா பொதுவான பேர் உங்களை எல்லாம் சேர்த்து என்ன சொல்லுவாங்களோ அந்த பேர்
3: தான்
0: மன்னரா.
1: மன்னர் ட்ரெயின்ல தனியா ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்கும் இவங்களுக்கு. அது என்னது
0: மகிழ்ச்சியில கொண்டாட்டத்தில் இருக்கீங்க. ஆர்டருடன் பாடல் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, நல்ல முயற்சி. அடுத்த நிறைவா

0: நன்றி அம்மா, நன்றி அம்மா. நிறைவா கேட்க போறோம், பதில் சொல்ல போறாங்க. வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யாருங்கிறது? என்னங்கய்யா?
1: மகளிர். மகளிர்,
0: மகளிர் என்பது சரியான பதில். அதை சொன்னவர் யார் இங்கிறது? வாழ்த்துக்களை பாராட்டுகளை சொல்லிட்டு மீண்டும் மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில்

0: நேரம் 11 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபோவோ சுபியான்டோவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். தலைநகர் தில்லியில் 70 லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். தோல் பொருட்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்துவது குறித்து மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் தலைமையில் சென்னையில் நேற்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் குற்றப்பின்னணி கொண்டவர்களை பணியமர்த்துவதை மாநில அரசு தவிர்க்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் நேர்மையாக நடைபெறும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு முந்தைய ஆட்சியில் முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 880 ரூபாய் குறைந்து 1,07,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி நாட்டிங்ஹாமில் இன்று நடைபெறுகிறது. பெல்ஜியத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனாஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டி வீரர்களுக்கான தரவரிசை பட்டியலில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் அணி 1-0 என்ற கோல் கணக்கில் போர்ச்சுக்கல்லை வீழ்த்தி காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. மற்றொரு ஆட்டத்தில் பெல்ஜியம் அணி 4-1 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை வென்று காலிறுதிக்கு முன்னேறியது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

11:03 ஆகிட்டு இருக்கிற இந்த வேளையில ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்களுடன் ரெயின்போ. எஸ் மறுபடியும் ஆர்ஜே சஞ்சய் உங்க கூட பேசுறதுக்காக வந்துட்டாரு. உங்ககிட்ட பேசுறதுக்காக ஒரு டாபிக் என் கையோட எடுத்துட்டு வந்திருக்கேன். அதாவது நீங்க உங்க வாழ்க்கையில பார்த்து ரசிக்கக்கூடிய இயற்கை சார்ந்த விஷயம் என்னவா இருக்கு, அதை பத்தி தான் நீங்க என் கூட ஷேர் பண்ண போறீங்க. ஸோ அழைக்க வேண்டிய எண்கள் 298406008 மற்றும் 295205554. முன்னணிப்பாக 044 அப்படின்ற எண்ணை வந்து மறக்காம சேர்த்துக்கோங்க. எஸ் மக்களே, நம்ம வந்துட்டு நிகழ்ச்சியில போறதுக்கு முன்னாடி ஒரு அற்புதமான பாடல் நம்ம வந்து கேட்டு வந்துடலாம். வில்லன் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் மற்றும் சந்தனா பாலா இருவரோட குரல்ல, வைரமுத்துவோட வரிகள்ல, வித்யாசாகரோட இசையில சூப்பரான ஒரு சாங் வந்துகிட்டே இருக்குது. ஒரு இனிமையான சாங்னு கூட வச்சுக்கலாம். ஸ்டே டியூன், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுல.

0: இன்னா வெயிலு.
1: என்ன சார், வீடு திரும்பிங்களே கிடைச்சிருச்சு போல.
0: அட நீ வேற, இந்த ஊர்ல வீடு கிடைக்கிறதுன்னு அவ்வளவு ஈஸியா? கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு வீட்டையும் காணோம்.
1: சரி சரி, ஃபீல் பண்ணாத, நான் ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன், அங்க போவோமா?
0: ஆஹா ரைட், வா சுருதி போலாம்.
1: நீ குருவி, நான் பார்த்து வச்சிருக்க வீட்டை ஒருத்தன் விட்டுட்டு இருக்கான் பாருறா.

0: என்ன சொல்ற குயிலு இதுக்கு எங்க வீட்டை வெட்டுற
1: என்ன குருவி பேசுது
0: இந்த லாஜிக் எல்லாம் கரெக்டா பேசு ஆனா லாஜிக்கே எல்லாம் எதுக்கு இந்த மரத்தை வெட்டுற நீ
1: ஆமா என் கார் போறதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு அதனால வெட்டுறேன்
2: ஏயா நாங்க இங்க வீடு இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கோம் நீ என்னடானா உனக்கு கார் போக இடம் இல்லன்னு நீ சுவாசிக்க காரணமா இருக்க இந்த மரத்தையே வெட்டுறியே உனக்கு இது சுயநலமா தெரியல தெரியல
1: என் அறிவு கண்ணை திறந்து வச்சுட்டேன்
3: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா
4: என்ன
5: மரங்களை வளர்ப்போம் இயற்கையை காப்போம்
3: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ FM 101.4

0: 91.4 இங்கு எல்லாமே சமதுல.
1: பதினோரு மணி பத்து நிமிடம் ஆயிட்டு இருக்கு. ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்களுடன் ரெயின்போ. நீங்க வந்து என்கிட்ட உங்களுடைய கருத்துக்களை பகிர போறீங்க. நான் ஒரு கேள்வியோட உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கேன் இல்லையா, அங்க வந்துட்டு கேள்விக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்கன்றதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்த்து ரசிக்கக்கூடிய இயற்கை சார்ந்த விஷயம் என்ன அப்படின்றத பத்தி தான் நீங்க ஏன் கூட பேச போறீங்க. அழைக்க வேண்டிய எண்கள் 298600038 மற்றும் 295205544 முன்னிணைப்பாக 044 வந்து சேர்த்துக்கொள்ள மறக்காதீங்க மக்கள். முதல் நேர்கிட்ட போக வேண்டிய நேரம் வந்தாச்சு. வணக்கம் ரெயின்போ. கார்த்திக் சார் ரெடியா இருக்கீங்களா? ஓகே, உங்க வாழ்க்கையில பார்த்து ரசிக்கக்கூடிய இயற்கை சார்ந்த விஷயம் என்ன, அதை பத்தி சொல்லுங்க.
2: நான் வந்து கொல்லிமலை போயிருந்தேன். அங்க வந்து பயங்கரமா மூலிகைகள்
1: மூலிகைகள் பயங்கரமான மூலிகைகளா
2: நிறைய மூலிகை இருந்துச்சு பாக்கும் அந்த கொல்லிமலைல.
1: ஓகே,
2: நிறைய இருந்துச்சு. அப்புறம் அந்த மேல தண்ணி கொட்டணும் சார், அது பேரு குற்றாலமா.
1: ஓகே,
2: ஆகாய கங்கை சார், அதுல நல்லா இருக்கும். கொல்லிமலையே ஒரு சூப்பரா இருக்கும் சார். ஒரு
1: கொல்லிமலை எங்க இருக்கு அது சொல்லுங்க.
2: நாமக்கல் மாவட்டம் சார்.
1: ஓகே சார், ஓகே சார், நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த நேயருக்கு போகலாம். வணக்கம் ரெயின்போ. அடுத்த நேயர் வந்துட்டாங்க. வணக்கம், வணக்கம், வணக்கம் ரெயின்போ.
3: ஐயா வணக்கம.
1: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் ஈரோடு சூரமட்டி வளத்துல இருந்து இளங்கோ.
1: இளங்கோ சார், ஓகே. உங்க வாழ்க்கையில வந்து பார்த்து ரசிக்கக்கூடிய இயற்கை சார்ந்த விஷயங்கள் என்னென்ன, அதை பத்தி என்கிட்ட சொல்லுங்களேன்.
3: அதாவது சொல்லும் போது இப்ப என்னன்னா, ஒரு ஜீப்ல உட்காந்துக்கிட்டு ஐயா.
1: ஓகே,
3: ஜீப்ல உட்காந்துட்டு இந்த செந்தாழம்பூ பாடலை போட்டுக்கிட்டு.
1: அடடா,
3: அந்த பாடலை அப்படியே கேட்டுட்டு ரோடுகள்ல போகும்போது அந்த அவங்க சொல்ற மாதிரி வளைந்து நெளிந்த பாதைகள்.
1: ஓகே,
3: அதே மாதிரி அது வந்து சின்ன மரம் பெரிய மரம் அப்படியே மரங்கள்லாம் அப்படியே பார்த்துட்டு குகை எல்லாம் பார்த்துக்கிட்டு போகும்போது உண்மையிலேயே ரசிக்கக்கூடிய வகையில் நம்ம இருக்கும். எனக்கு நீங்க சொன்னோன்னே எனக்கு அந்த பாடல் நினைவுக்கு வந்துச்சு.
1: அந்த பாடல் நினைவுக்கு வந்தது. ஓகே, ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது சீன் உங்க நினைவுக்கு வருதா?
3: இல்ல, எங்க ஈரோட்லயே ஒரு சில ஏரியா இருக்குதுங்க. நம்ம இதுல பஸ்ல போகும்போது இரண்டு பக்கம் மரங்கள் இருக்குங்க, புளிய மரம்.
1: ஓகே,
3: அது அப்படியே குகை மாதிரி இருக்கும், ரெண்டு பக்கமும் அப்படியே வளைஞ்சு இந்த குகைக்குள்ள போனா அப்படி இருக்கும் பஸ்
1: பா. என்ன யோசிச்சாலே எனக்கு அப்படியே புல்லெல்லாம் அரிக்குது அப்படியே.
3: ஆமா, அது மாதிரி இந்த குகைக்குள்ள போற மாதிரி அந்த பஸ் அப்படியே போறப்ப இந்த எண்ணங்கள் தோணும். அப்படியே ரசிச்சுட்டு போறப்ப உண்மையிலே சொல்றேன், அந்த வந்து ஒரு குகையை நம்பர்லாம் நம்ம வந்து ஒரு குகையிலோட அதாவது நம்ம ரயில் தான் போகும்பாங்க. ரயில விட இந்த பஸ்ல போகும்போது குகைக்குள்ள போகும்போது ரொம்ப எண்ணற்ற மகிழ்ச்சியாக இருக்கும். அதை விட இந்த கொடைக்கானல் போறப்ப அந்த சாரல் சூழல், அதே மாதிரி அந்த அது பாத்தீங்களா, அந்த மலை அப்படியே மேக மூட்டம் அப்படியே மேலே எலும்பி போயிட்டே இருக்கும். அதே மாதிரி அதெல்லாம் பார்த்தா அட உளுந்தமா நம்ம ஒரு எலும்பு கிடைக்குமான்னு சொல்லுவோம்ல, அப்படி பள்ளத்தாக்குலாம் இருக்கும். ஆனா உண்மையில சில பாக்கிறதுக்கு காண கண் கோடி வேணுமாங்கல்ல, அந்த கண் உண்மையில நம்ம கொடுத்து வச்சிருக்கணும்.

0: பார்க்கறதுக்கெல்லாம் இதெல்லாம் இந்த இந்த நேரத்துல நீங்க நினைவு விட்டுருக்கீங்க. அதை விட இயற்கையான அழகு குழந்தைகள் சிரிப்பில் இருக்குதுங்க.
1: சூப்பரா சொன்னீங்க சார், அற்புதமான உங்க கருத்தை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். நம்ம அடுத்த நேரத்துக்கு போலாம். வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம்.
1: வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
2: நான் பரமக்குடில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கப்பா.
1: வணக்கம் ராஜேஸ்வரி அம்மா. ஓகே, உங்க லைஃப்ல பார்த்து ரசிச்ச இயற்கை சார்ந்த விஷயங்கள் என்னென்ன, அதை பத்தி என்கிட்ட ஷேர் பண்ணலாம்.
2: பாடலாம் எழுதி இருக்கேன், ஒரு நிமிஷம் இருக்க முடியுமா எனக்காக?
1: ஒரு நிமிஷம்லாம் இல்ல, நீங்க சொல்ல வேண்டிய விஷயங்களை சுருக்கமா சொன்னாலே போதுங்க, ஏன்னா அடுத்த நேரம் நம்ம வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா. நீங்க எடுத்து வச்சிருந்தீங்கன்னா ஓகே.
2: பறவையினத்தின் காணங்கள் கேட்கும் போதில் மகிழ்ச்சிதான் மனதில் என்றும் தோன்றுமே கருமேக கூட்டம் நின்று ரசிக்கும் சந்திர சூரியர் வீட்டிலே சுப நிகழ்ச்சி அதற்கு பறவை கூட்டங்கள்

0: உள்ளம் போகும் வானை பிடிக்க மலைகளும் போட்டி போடுமே. இயற்கை அனைத்தும் நமக்கு தான் பாடம் நடத்துமே. மரங்களும் நிலங்களும் செடிகளும் கொடிகளும் நீர்வீழ்ச்சியும் இளந்தென்றலும் பிறர் வாழ பல நலன்கள் தருமே. நீலவான மேடையின்னு அந்த பாட்டு எழுதியிருக்கீங்கப்பா. இது பூராமே எனக்கு ரொம்ப பிடித்தமானது.
1: சூப்பரா பாடியிருக்கீங்கம்மா. நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி.
0: நன்றிங்கப்பா. நன்றிங்க பாட்டு கொடுத்தீங்க.
1: ரெயின்போ, வணக்கம். ரெயின்போ
2: வணக்கம் சார். நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: சந்திரசேகர் சார், ஓகே, உங்க வாழ்க்கையில நீங்க பார்த்து ரசிச்ச இயற்கை சார்ந்த விஷயம் என்ன, அதை பத்தி சொல்லுங்க.
2: நான் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு போயிருந்தேன் சார்.
1: ஓகே.
2: பாத்தீங்கன்னா அழகாக அந்த கடல்லயே அந்த ஷிப்ல டிராவல் பண்ணி போனேன். அவ்வளவு ரம்யமா அழகாக இருந்தது சார். என்னுடைய வாழ்க்கையில அவ்வளவு அழகான ஒரு இடம் அப்படிங்கறத பார்த்ததே இல்ல, இயற்கை சார்ந்த இடம். ரெண்டாவது சென்னையில மெரினா கடற்கரை, ஒண்ணுமே இல்ல, அழகா அந்த மண்ணில நடந்து நீங்க போங்க, அங்க உட்காருங்க, அந்த அலைகள் உருந்தோடி பந்து மாதிரி வரும், அப்படியே சுழன்று வரும், அப்படியே டக்குன்னு மேல எழும்பி நம்ம மேல ஒரு சின்ன நீர்த்துள்ளி படும் பாருங்க. அதுதான் இயற்கையினுடைய விந்தை இவ்வளவு அளவுக்கு இருக்கேன் அப்படின்ட்டு நினைச்சிருக்கேன். எல்லாத்தோட இந்த ஊட்டி கொடைக்கானல் இருக்கு இல்லையா, அந்த ஊட்டி கொடைக்கானல்ல போகும் பொழுது வளைந்து நெளிந்த பாதையில நான் டிராவல் பண்ணி அங்க இருக்கக்கூடிய குட்டி குட்டி மரச்செடிகள் அந்த இடங்களுக்கு டிராவல் பண்ணும் போது அது தரக்கூடிய அந்த நிழல் அனுபவிக்கும் பொழுது அடடா இதுவல்லவோ வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அந்த கொடைக்கானல் மற்றும் ஊட்டி மலைப்பகுதிகளில் ரசிச்சிருக்கேன். அதுவும் அந்த ஊட்டியில மலை ட்ரெயின் ஒண்ணு இருக்கு, அதுக்குள்ள உட்கார்ந்து நீங்க பாருங்களேன், அவ்வளவு அருமையாக ரசி ஒரு சந்தர்ப்பம்னு உங்களுக்கு இருக்கும். அதெல்லாம் மிஸ் பண்ணவே கூடாது வாழ்க்கையில.
1: சூப்பரா சொன்னீங்க சார். ஓகே சார், உங்களோட கருத்தை வந்து இந்த நிகழ்ச்சியில ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார்.
2: நன்றி நன்றி.
1: வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் ராமநாதபுரம் சாத்தான்குடியில இருந்து முருகன் பேசுறேன்.
1: முருகன் சார், ஓகே, உங்க வாழ்க்கையில நீங்க பார்த்து ரசிச்ச இயற்கை சார்ந்த விஷயங்கள் இல்ல ரசிக்கக்கூடிய இயற்கை சார்ந்த விஷயங்கள் அதை பத்தி நீங்க எங்க கூட ஷேர் பண்ணலாம்.
3: இயற்கை அருவிகளும் இயற்கை காட்சிகள் மூலிகை சிஸ்டங்கள்லாம் பார்க்கும் போது அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா இருக்கும் சார். நம்ம வந்து இங்கேயே வந்து அருமையா இருந்திருக்கு, அவங்க அவ்வளவு ஒரு இயற்கையான ஒரு ரம்யமானது, ஒரு குளிர்வான காற்று எல்லாம் அருமையா இருந்துச்சு அங்க கேரளா சைட்ல. இந்த மூணாறு இருந்துச்சுல அங்கெல்லாம் ஒரு அருமையா இருந்துச்சு சார். அந்த கிலோமீட்டர்ல இன்னமும் அப்படி நினைவுல இருக்குது எப்பவுமே.
1: ஓகே சார், ஓகே சார், உங்க கருத்தை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
3: நன்றி சார். நன்றி சார்.
1: வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: நாங்க தாம்பரம் முடிச்சு சுஜாதா ஸ்ரீராம்.
1: சுஜாதா ஸ்ரீராம் அவர்களே, ஓகே, க்வெஸ்சனுக்கு ரெடியா இருக்கீங்களா?
4: ஆ, ரெடியா இருக்கேன், சொல்லுங்க.
1: ஓகே, உங்க வாழ்க்கையில நீங்க பார்த்து ரசிச்ச இயற்கை சார்ந்த விஷயம் என்ன?
4: வயல்வெளி.
1: ஓகே, அதை பத்தி சொல்லலாமே.

0: வயல்வெளி பஸ்ல போறச்ச, அதுவும் நம்மளா இளையராஜா சாங்ஸ் நம்ம போன்ல போடக்கூடாது, பஸ்ல போடுறாங்க பாருங்க செலக்டிவா இளையராஜா சாங்ஸ் 80s, அதுல 80s 70s 80s சாங், எவர்கிரீன் சாங்.
1: ஓகே,
0: போட்டு இருக்கவே அன்எக்ஸ்பெக்டடா போடுவாங்க நம்மளுக்கு பிடிச்ச பாட்டு, அதுல ஒரு த்ரில் இருக்கும். அப்படி பஸ்ல பிரயாணம் ஃபேமிலியோட போறச்ச வயல், அப்படியே நான் அதெல்லாம் ரசிச்சிருக்கேன். வயல்வெளி தூரத்துல மலை, அப்படியே அருவி ஒரு ஓட மாதிரி அப்படியே கொட்டுற மாதிரி வயல், நிறைய ஃபுல்லா வயல்வெளி, அதை ரசிச்சுட்டே போவேன். அது என் வாழ்க்கையில மறக்க முடியாத அனுபவங்கள், நிறைய தடவை அந்த மாதிரி போயிருக்கேன். மாமரம் கீழவே எட்டி பறிக்கிற மாதிரி மாங்காய் எல்லாம் இருக்கும், பஸ் எங்கன்னா நிறுத்த மாட்டாங்களா, ஒரு ரெண்டு நிமிஷம் ஓடி போய் பறிக்க மாட்டோமான்னு இருக்கும். எனக்கு என் பசங்க எல்லாம் கிண்டல் போனாங்க, புடிச்சு உள்ள தூக்கி போட்டுருவாரு அங்க லேண்ட் ஓனர், ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், எனக்கு ரொம்ப. அதுவும் தட்டு வித் இளையராஜா சார் சாங், அதுவும் பஸ்ல போறச்சேன். பசங்களும் எங்க ஹஸ்பண்டும் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். ஆனா தப்பு, கேட்டுதான் வாங்கி சாப்பிடணும், அது தப்பு. இருந்தாலும் அதெல்லாம் இயற்கை அழகுன்னு போது இதுவும் ஒரு அடங்கும், இதுலயும் ஒரு த்ரில் இருக்கும் இல்லையா. நிறைய வயல்வெளிங்க, நல்ல மலை, அதுல டிராவல் பண்றச்சே ரொம்ப நல்லா இருக்கும். வில்லேஜ் ஓரத்துல அந்த கோலம் போடுவாங்க பொங்கல் டைம் எல்லாம், நல்ல பெரிய பெரிய கோலம், அதையும் ரசிச்சுட்டே போவேன் நான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மார்கழி பனியில நல்லா இருக்கும், இல்ல மாங்காய் மே மாச சீசன்ல போறச்சே ரொம்ப நல்லா இருக்கும், அந்த மாதிரி டைம்லயும் நல்லா இருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் சார். எனக்கு
1: சூப்பரா சொன்னீங்கம்மா, நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி.
0: தேங்க்யூ சோ மச் சார்.
1: மக்களையும் உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எல்லாம் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், ஃபோன் எடுத்து டயல் பண்ணுங்க 298600038 மற்றும் 2952055454 முன்னிணைப்பாக 044 அப்படின்ற எண்ணை வந்து சேர்த்துக்கொள்ள மறக்காதீங்க மக்களே.

0: இனி எல்லாமே தூளு.
1: நேயர்கள் கவனத்திற்கு, இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில தான் வந்துட்டு இணைந்திருக்கிறீர்கள். உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணணும்னா நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் போன் எடுத்து டயல் பண்ண வேண்டியதுதான். அப்படி என்ன கருத்துக்கள் பதிவு பண்ண போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்கள் பார்த்து ரசிச்ச இயற்கை சார்ந்த விஷயம் என்ன அப்படின்றத வந்துதான் ஏன் கூட நீங்க ஷேர் பண்ண போறீங்க. பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், ஃபோன் எடுத்து டயல் பண்ணுங்க. 2986-00038 மற்றும் 2952-0554 முன்னிணைப்பாக 0444 அப்படின்ற எண்ணை சேர்த்துக்கொள்ள மறக்காதீங்க மக்களே. ஓகே, நிகழ்ச்சிக்கு நடுவில் ஒரு அற்புதமான பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. விண்ணை தாண்டி வருவாயா திரைப்படத்திலிருந்து நரேஷ் ஐயரோட குரல்ல, தாமிரையோட வரிகளில், ஏஆர் ரஹ்மானோட இசையில உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. ஸ்டேட்யூன் இது ரெயின்போ FM 101.4, இங்க எல்லாமே சமதுல.

0: ரெங்கோ எஸ் 101.4 டைம் செக்.
1: பதினோரு மணி 27 நிமிடம் ஆகிட்டு இருக்கிற இந்த வேளையில ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்களுடன் ரெயின்போ. எஸ் மக்களே, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா, நீங்க பார்த்து ரசிச்ச இயற்கை சார்ந்த விஷயம் என்ன அப்படின்றத பத்தி தான் நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். அந்த வரிசையில நம்ம அடுத்த நேயர்கள்கிட்ட போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு வன மகோத்சவ வாரம் வந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும், அதாவது 1ஆம் தேதி ஜூலைல இருந்து 7ஆம் தேதி ஜூலை வரைக்கும் நம்ம கொண்டாடிக்கிட்டே இருக்கிறோம். காடுகள் வளர்ப்புடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத வந்து நம்ம நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லி கேட்டிருக்கோம். நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க, உங்க வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கணும்னு சொல்லுவாங்க. எங்க வீட்டுல நான் ஒரு பழத்துடைய மரத்தை வந்து நட்டு வச்சிருக்கேன், மாமரத்தை நட்டு வச்சிருக்கேன். அது கொடுக்கக்கூடிய கனிகளை சாப்பிட்டாலே ரொம்ப அற்புதமா இருக்கும்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி செம்பருத்தி பூ இருக்குது, கத்தாழை இருக்குதுன்னு ரொம்ப என் தோட்டத்தில் இருக்கிற விஷயங்களை வந்து நான் நிறைய அடுக்கிக்கிட்டே போகலாம். அதே மாதிரி வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்க முடியலனாலும் பரவாயில்ல, ரோட்லயாவது ஒரு மரத்தை நட்டு வச்சு அதை தினமும் தண்ணி ஊற்றி பராமரிச்சாலே போதும், நமக்கு வந்து அற்புதமான நிழலை கொடுத்துக்கிட்டு பழங்களையும் கொடுக்குது, மூலிகைகளையும் கொடுக்குது அப்படின்னு ஒரு அற்புதமான கருத்தை உங்ககிட்ட பகிரணும்னு நான் ஆசைப்படுறேன். 11:28 ஆயிட்டு இருக்கு, நம்ம வந்து அடுத்த நேயர்கிட்ட போக வேண்டிய நேரமும் வந்தாச்சு. வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
2: காலை வணக்கம் சஞ்சய் சார்.
1: காலை வணக்கம் சார். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: ராயப்பேட்டை வெங்கட்.
1: ஓகே, உங்க வாழ்க்கையில பார்த்து ரசிச்ச இயற்கையான விஷயம்
2: நிகழ்ச்சி ப்ரீவியஸ் நிகழ்ச்சியும் ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணது ரொம்ப சிறப்பா இருந்தது, வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி சார்.
2: இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் இப்ப காடுகள் வாரத்துக்கு எல்லாருக்கும் நம்ம ஒரு வாழ்த்துக்கள் சொல்லுவோம். காடுகள் வந்து குறைஞ்சிட்டு இருக்கு. நம்ம நீங்க சொல்ற மாதிரி எல்லாரும் நிறைய இது பண்ணாதான் அடுத்த வாட்டி மழை வரும், மண் வளம் பெருகும். அது ஒண்ணு மெசேஜ்.
1: மண் வளம் பெருகிறது ஓகே, நம்ம அடுத்த தலைமுறைக்கு ஒரு சொத்தை வந்து சேர்த்து வச்சுட்டு போகணும்னு நான் சொல்றேன்.
2: இல்ல, காற்றுல இருந்து மாசுல இருந்து எல்லாமே அதுல இருந்தா நம்ம வந்து பியூரிஃபை பண்ண போறோம்.
1: கரெக்டா சொன்னீங்க சார்.
2: நான் போய் பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம், முண்டந்துறை அண்ட் தென்காசி, இது மூணு இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் தாமிரபரணியோட கச்சு. நீங்க தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல கூட

0: ஓகே, முண்டந்துறை, அதுக்கப்புறம் தென்காசி, வேற என்ன ஊர் சொன்னீங்க?
1: தென்காசி, விகேபுரம், முண்டந்துறைன்ற வந்து புலிகள் சரணாலயம்.
0: ஓகே ஓகே சார்.
1: சின்ன பக்கத்துலயே அம்பாசமத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் வரும்.
0: ஓகே சார்.
1: அந்த மேற்கு தொடர்ச்சி மரம் தான் அப்படியே 130 கிலோமீட்டர் போனீங்கன்னா தென்காசி. அண்ட் இப்போ சீசன் இன்னொரு 6 மாசத்துக்கு ஜனவரி வரைக்கும் உங்களுக்கு சீசன் தான்.
0: ஓகே சார், ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்கீங்க சார். நிறைய ட்ரிப் போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த டிப்ஸை வந்து நல்லா கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லலாம்.
1: இது வந்து எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒன்று. கண்ணுக்கு குளிச்சு வேணும்னா அம்பாசமுத்திரம் போயாகணும்.
0: ஓகே சார், உங்க கருத்தை வந்து இங்க ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார்.
1: நன்றி சார்.
0: வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் சார், கோயம்பேடு பார்த்திபன் சார்.
0: பார்த்திபன் சார், ஓகே, உங்க வாழ்க்கையில நீங்க பார்த்து ரசிச்ச இயற்கை சார்ந்த விஷயம் இல்ல ரசிக்கின்ற ஒரு இயற்கை சார்ந்த விஷயம் என்னவா இருக்கு, அதை பத்தி நீங்க சொல்லலாம்.
2: ஏற்காடுல பாத்துருக்கேன் சார், மரங்க செடிங்க அந்த இயற்கை காட்சி எல்லாம் பாத்துருக்கேன் சார். அப்புறம் வந்து ஊட்டிக்கு போயிருக்கேன் சார், தேயிலை வந்து அந்த இது தயார் பண்றாங்கல்ல.
0: ஆமா சார்,
2: அதெல்லாம் போய் நேரடியா போய் பார்த்தோம் சார்.
0: வாவ், எப்படி இருந்தது அந்த அனுபவத்தை சொல்லுங்களேன்.
2: அதாவது அவங்க சொன்னாங்க இதெல்லாம் நாங்க மூலிகை தான் பறிச்சு அதை வந்து இது ரெடி பண்ணி இந்த டீ தூள் தயார் பண்றோம். நீங்க இதுல ஒரு சாம்பிள் குடுத்து பார்த்தாங்க டீ எப்படி சூப்பர் இருந்து சார்.
0: ரொம்ப நல்லா இருந்திருக்கும், நாக்குக்கு இதமா இருக்கும்.
2: ரோஸ் கார்டன், ஆமா ஊட்டிகால ரோஸ் கார்டன் எல்லாம் போயிருந்தேன் சார்.
0: வாவ், எப்படி இருந்தது அந்த அனுபவத்தை சொல்லுங்க.
2: அது சூப்பர் இருந்து சார், இயற்கை காட்சி செடிங்க மரங்க பார்க் எல்லாம் பார்த்தோம் சார், செம்மையா இருந்து சார்.
0: ஓகே, அற்புதமா இருக்கு சார், உங்களுடைய கருத்துக்கு ரொம்ப நன்றி சார்.
2: தேங்க்யூ சார்.
0: வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம்.
0: வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
3: திருவள்ளூர்ல இருந்து காமராஜ்.
0: காமராஜ் சார், ஓகே, உங்க வாழ்க்கையில நீங்க பார்த்து ரசிக்கக்கூடிய இயற்கை சார்ந்த விஷயம் என்ன?
3: பார்த்து ரசிக்கிறது ஆகாயத்தை தான் ரொம்ப பார்த்து ரசிக்கிறேன்.
0: அடடா, ஒருத்தர் கடல் நாங்க, ஒருத்தங்க மலை நாங்க, அப்புறம் மரங்கள் நாங்க, இப்ப ஒருத்தர் ஆகாயம், பரவாயில்ல. ஐம்புலன்களே 5 பஞ்சபூதங்கள் வந்து நம்ம கிட்ட வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு.
3: பஞ்சபூதங்கள் சொல்லக்கூடாது, அது பஞ்ச தெய்வங்கள்.
0: பஞ்ச தெய்வங்கள், ஓகே சார். ஆகாயத்தை பார்த்தா உங்களுக்கு என்ன சார் தோணுது?
3: அதெல்லாம் பாக்கையில வந்து பாத்தீங்கன்னா மேகத்தெல்லாம் பாக்கையில வந்து பாத்தீங்கன்னா மேகக்கூட்டத்தெல்லாம் பாக்கையில நம்மளுக்கு என்னென்ன கற்பனையா தோணுதோ அதெல்லாம் தோணும், தெரியும்.
0: ஓகே சார்.
3: சூரியன் தோன்றது மறை தெய்வம் பாக்கையா அவ்வளவு ஒரு ரசனையா இருக்கும். கன்னியாகுமரியில இருந்து பார்த்தோம்னா,
0: ஓகே, கன்னியாகுமரியில இருந்து பார்த்தா கடல் மட்டத்துல இருக்கிறதுனால நம்ம சூரியன் உதயத்தையும்
3: பாத்தீங்கன்னாக்கி அந்த கடல்ல வந்து அப்படி பந்து கிணத்த தொடர்ந்து மேல வரும். அதே மாதிரி ஆரஞ்சு கடல்ல அப்படியே கீழே இறங்கி பார்த்து ரசிக்க அவ்வளவு நல்லா இருக்கு. இந்த ஆகாயம் வந்து நம்மளுக்கு சொல்லக்கூடிய கதைகள் ஏகப்பட்டது. இரவு நேரத்தில் நட்சத்திரங்கள் எல்லாம் பார்த்தாக்கி அது அந்த அளவுக்கு கோலம் போடுற மாதிரி ஒவ்வொரு வித்தியாசமா இருக்கும்.
0: சொல்ல சொல்ல அப்படியே எனக்கு பாக்கணும் போல தோணுதுன்னா பாத்துக்கோங்க, அந்த அளவுக்கு உங்களுடைய வர்ணனை ரொம்ப நல்லா இருக்கு சார்.
3: ஆமாயா, இரவு நேரத்துல நீங்க அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு உள்ள கவலைகள் எல்லாம் தெரியும்.
0: கரெக்டா சொன்னீங்க சார். நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். மக்களே, உங்களுடைய கருத்துக்களை ஏன் கூட நீங்க ஷேர் பண்ணணும்னா நீங்க எல்லாம் பண்ண வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான், போன் எடுத்து டயல் பண்ணுங்க 298-6-00-38 மற்றும் 2952-0554 முன்னிணைப்பாக 044 அப்படின்றத சேர்க்கறதுக்கு மறக்காதீங்க மக்களே. உங்களுக்காக ஒரு அற்புதமான பாடல் வரிசையா வந்துகிட்டே இருக்கு. அந்த வரிசையில டியூட் திரைப்படத்துல இருந்து சாய் அபியங்கர், திப்புவோட குரல்ல மோஹித் சௌஹான் இவரும் பாடியிருக்காரு. விவேக்கோட வரிகளில் சாய் அபியங்கரோட இசையில உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. ஸ்டே டியூன் ரெயின்போ FM 101.4. இங்க எல்லாமே சமதுள்ளது.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூள்.
1: ஒரு மரம் 1000 உயிர்களின் நம்பிக்கை, ஒரு விதை நாளைய தலைமுறையின் எதிர்காலம். நீங்க இன்னைக்கு நட்டு வைக்கிற ஒரு மரம் நாளைக்கு உங்க பிள்ளைகளுக்கு நிழலாகவும் தூய காற்றாகவும் உயிரின் பரிசாகவும் மாறுது. இந்த வன மகோத்சவ வாரத்துல குறைந்தபட்சம் ஒரு மரக்கன்றையாவது நட்டு அதை பாதுகாப்போம். பசுமையான தமிழகம், வளமான இந்தியா, பாதுகாப்பான உலகம். மரத்தை நட்டு மழையை வரவேற்கலாம், பசுமையை வளர்த்து பூமியை காப்பாத்தலாம். இவை எல்லாமே நம்ம கைகள்ல தான் இருக்கு. அனைவருக்கும் வன மகோத்சவ வர வாழ்த்துக்கள். என்றும் உங்கள் அக்கறையுடன் ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: செல்லோ, ஊர்ல இருந்து உங்க அத்தை மாமா எல்லாம் வந்திருக்காங்க பாரு, வந்து வணக்கம் சொல்லு. அட வாமா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
3: அத்தை மாமா எங்கம்மா, யாரையும் காணோம்?
2: இது ஹால்ல சோஃபால இருக்காங்க பாருடா.
3: எங்கம்மா, என் கண்ணுக்கு யாரும் தெரியல.
2: என் கண்ணுக்கும் தான் யாரும் தெரியல. அப்புறம் எதுக்கு விருந்தாளி இருக்க மாதிரி ஃபேனு, லைட்டு, டிவி எல்லாத்தையும் ஓட விட்டுருக்க? ஃபேனு, லைட்டு, டிவி, ஏசி எதையும் ஆஃப் பண்றது கிடையாது. சார்ஜர்ல இருந்து போன் எடுத்தா சுவிட்ச் அமத்த போறது கிடையாது. குளிச்சு முடிச்சா ஹீட்டர் ஆஃப் பண்றது கிடையாது. டீ போடுறேன்னு கிச்சன் வருவா, எக்ஸாஸ்ட் ஃபேனை ஆஃப் பண்ண மாட்டேன். உங்க அப்பா கரண்ட் பில்ல பார்த்து தலை சுத்தி போறது காரணமே நீ தான். ஏன் பொண்ணுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான். உபயோகம் இல்லாத சமயத்துல மின் சாதனங்களை நிறுத்தி வைப்பது வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. அடியே மோட்டர் ஆஃப் பண்ண சொன்னேன், பண்ணியா?

0: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: சுடிதார் அணிந்து வந்த ஸ்வர்க்கமே.
2: ஹே வாவ், உன் சுடிதார் ரொம்ப அழகா இருக்கு. அதுவும் இந்த துப்பட்டா கான்ட்ராஸ்டா சூப்பரா இருக்கு.
3: தேங்க் யூ சோ மச். சரி வா, டைம் ஆச்சு, நம்ம கிளம்பலாம்.
2: அப்பவே
0: துப்பட்டாவை கட்டணும் சொன்னல பாரு, இப்பவும் எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு. அம்மா,
4: she is a fantasy, shana-na-na, oh oh.
2: துப்பட்டாவை தோளுக்கு போடணும், வீலுக்கு போடக்கூடாது. வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவை ப்ராப்பரா நாட் பண்ணுங்க. சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிங்க.
0: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
5: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
6: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.

0: 11:41 ஆயிட்டு இருக்கு. உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில தான் இருக்கீங்க. உங்க அன்பு சகோ ஆர்ஜே சஞ்சய் கூட தான் இருக்கீங்க. நான் ஒரு டாபிக் கொண்டு வந்திருந்தேன். நீங்கள் பார்த்து ரசிக்கக்கூடிய இயற்கை சார்ந்த விஷயம் என்ன அப்படின்றதான் நீங்க ஏன் கூட ஷேர் பண்ண போறீங்க. அழைக்க வேண்டிய எண்கள் 298-6-00-38 மற்றும் 298-5-2-0-5-5-4 முன்னிணைப்பாக 0-4-4 சேர்த்துக்கொள்ளுங்க. நீங்க ஒருவேளை வெளியூரா இருந்தீங்கன்னா இல்ல போன்ல பேசுறீங்க அப்படின்னா. ஓகே, நம்ம அடுத்த நேயர்கிட்ட போக வேண்டிய நேரமும் வந்தாச்சு. வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? உங்க வாழ்க்கையில பார்த்து ரசிக்கக்கூடிய இயற்கை சார்ந்த விஷயம் என்ன, அதை பத்தி நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணுங்க.
1: அங்க ஊட்டில பார்த்து அவ்வளோ இதுவாண்டாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் கன்னியாகுமரிக்கு இது பண்ணாங்க சார். ஹலோ,
0: சொல்லுங்க சொல்லுங்க, நான் கேட்டுட்டு தான் இருக்கேன்.
1: கன்னியாகுமரிக்கு இது பண்ணாங்க. அங்க வந்து நாங்க டூர், நாங்க பஸ்ல நாங்க மட்டும் போனோம்.
0: ஓகே.
1: கன்னியாகுமரி வந்து அந்த படகுல போய் அந்த வேணா அந்த பாறை அதெல்லாம் பார்த்துட்டு நல்லா ஜாலியா வந்தோம் சார் நாங்க.
0: சூப்பரா இருந்திருக்குமே.
1: ஆமா சார். சார்,
0: சொல்லுங்க.
1: சாப்பிட்டீங்களா?
0: நான் சாப்பிட்டுட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா?
1: அன்னிமா சார் சாப்பிடணும்.
0: லஞ்ச் டைம் வருதுல, அதனால சொல்றீங்களா?
1: அதுக்கப்புறம் இப்ப நடக்க முடியும்
0: பாடல்கள் கேட்டு கேட்டு அப்படியே
1: நினைக்கிறேன். அதுதானே
0: மகிழ்விக்கிறது எங்களோட வேலையே. நீங்க ஜாலியா இருக்கணும், நீங்க ஹெல்த் பாத்துக்கணும். உங்க ஹெல்த் ரொம்ப முக்கியம், அதுதான் வந்துட்டு இந்த நேரத்துல சொல்றேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம், இன்னைக்கு வன மகோத்சவ் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதனால நீங்க உங்க வீட்டுல ஒரு குட்டியா ஒரு சாப்ளிங் இல்ல ஒரு குட்டியான மரக்கன்று நட்டு அதை பராமரிச்சு வருவீங்க. ரொம்ப அற்புதமான ஒரு காயோ பழமோ இல்ல சொல்லப்போற பூக்களோ கொடுத்தா அதை ஏத்துக்கோங்க. இயற்கையோட பரிசு இல்லையா அதெல்லாம்.
1: உங்க
0: கருத்தை வந்து ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
1: நன்றி சார்.
0: வணக்கம் ரெயின்போ.

0: வணக்கம்.
1: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
0: எம் கள்ளிப்பட்டி, விவிஎஸ் கண்ணன்.
1: விவிஎஸ் கண்ணன் சார், ஓகே. உங்க வாழ்க்கையில நீங்க பார்த்து ரசிக்கும் இயற்கை சார்ந்த விஷயம் என்ன?
0: நான் வந்து விமானத்துல போகும்போது
1: மேகத்தோட மேகமா நம்மளும் போயிட்டு இருக்கோம்.
0: மேல நம்ம போறோமா, கீழே நம்ம கீழே அந்த மேகம் இருக்க மாதிரி நமக்கு தோணுது.
1: அடடா, அப்புறம்
0: நல்லா என்ஜாய் பண்ணி ரசிப்பேன்.
1: சூரிய உதயம் எப்படி இருந்திருக்கும் ஃப்ளைட்ல இருந்து பாக்கும்போது? நிறைய பேர் கன்னியாகுமரியில இருந்து சூரிய உதயத்தை பார்த்ததா சொல்றாங்க. நான் எங்க வீட்டுல இருந்து தான் பாத்திருக்கேன். நீங்க ஃப்ளைட்ல இருந்து பாத்துருந்தீங்க, எப்படி இருந்திருக்கும்
0: சூரிய உதயம்? நமக்கு இப்ப பாத்ததில்லை, போயிருக்கேன்.
1: வணக்கம் ரெயின்போ. கலாமா, வணக்கம். நீங்க வாழ்க்கையில பார்த்து ரசித்த இயற்கை சார்ந்த விஷயம் என்ன?
2: ஏற்காடு போவோம்
1: சூப்பர்மா, உங்க கருத்தை வந்து ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. 11:46 ஆகிட்டிருக்கு. ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்களுடன் ரெயின்போ. நீங்கள் வந்துட்டு உங்களோட கருத்துக்களை தொடர்ந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 298600038 மற்றும் 2902055544 முன்னிணைப்பாக 044 அப்படின்ற எண்ணை சேர்த்துக்கொள்ள மறக்காதீங்க. நம்ம வந்து அற்புதமான பல விஷயங்களை வந்து பார்த்துட்ருக்கோம். அதில் இயற்கை சார்ந்த விஷயங்கள்னு வரும்போது நிறைய பேர் வந்து நான் கொடைக்கானல் போனேன், நாங்கள் ஏற்காடு போனேன், கன்னியாகுமரியில் போய் பார்த்தேன் அப்படின்னாங்க, கொல்லிமலைக்கு போயிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய மலை, கடல், நெருப்பு, நீர், ஆகாயம், நெருப்பு மட்டும்தான் இன்னும் சேரல, பட் எல்லாத்தையும் சேர்த்துட்டாங்க. பஞ்சபூதங்கள் வந்து பார்த்து அந்த பஞ்சபூதங்களுடைய மாயாஜாலத்தை பார்த்து ரசிக்கிறவங்க தான் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. தொடர்ந்து இயற்கையை வந்து நம்ம மதிக்கணும், இயற்கையோட ஒன்றி போகிறத நம்ம கற்றுக்கணும். ஓகே மக்களே, இடையில ஒரு அற்புதமான பாடல் வந்துகிட்டே இருக்குது. மின்சார கண்ணா திரைப்படத்திலிருந்து ஒரு அற்புதமான பாடல் வந்துகிட்டே இருக்கு. ஹரிஹரன் மற்றும் சுஜாதா இருவரோட குரல்ல, நான் முத்துக்குமாரோட வரிகளில் தேவாவோட இசையில வந்துகிட்டே இருக்கு. ஸ்டே டியூன் இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுலே.

0: 11:52 ஆகிட்டு இருக்கு. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்களுடன் ரெயின்போ. உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நீங்கள் பார்த்து ரசிக்கக்கூடிய இயற்கை சார்ந்த விஷயம் என்னென்ன அப்படின்றத வந்து நிறைய பேர் வந்து பலவிதமா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம நிறைவு காலருக்கு ஒரே ஒரு நிறைவு காலர், அவர்கிட்ட நம்ம போய் போயிட்டு வந்துடலாம். வணக்கம் ரெயின்போ.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யாருங்கிறது பேசுறீங்க?
1: வானகரத்திலிருந்து சுப்பிரமணியம் பேசுறேன் சார்.
0: சுப்பிரமணியம் சார், ஓகே, உங்க வாழ்க்கையில நீங்கள் பார்த்து ரசிக்கும் இயற்கை சார்ந்த விஷயம் என்ன, அதை பத்தி சொல்லுங்க.
1: மூணார் போயிருந்தேன் சார்.
0: ஓகே,
1: மூணாறு கொடைக்கானல். மூணாறு போகும்போது அந்த தேயிலை தோட்டத்திலே எல்லாம் அந்த வளைஞ்சு நெளிஞ்சு போற வழியெல்லாம் சூப்பரா இருக்கு சார்.
0: சூப்பர் சார். வளைந்து நெளிந்துன்ற இந்த சொல்ல மட்டுமே நிறைய வாட்டி சொல்லி சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கும் மலை பாதைகள்னாலே அப்படிதானே.
1: ஆமா சார், அது கொடைக்கானல் ரொம்ப அது மலைகளின் இளவரசி, அது கொடைக்கானல் சூப்பரா இருக்கு சார்.
0: சூப்பர் சார், சூப்பர் சார். உங்க கருத்தை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
1: நன்றி சார்.
0: எஸ் மக்களே, நிறைய பேர் நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. இயற்கை சார்ந்த விஷயம்னு வரும்போது நிறைய பேர் நான் மூணார் போனேன், ஊட்டி போனேன், கொடைக்கானல் போனேன், கன்னியாகுமரி போனேன், ஃப்ளைட்டில் போனேன் அப்படின்றது எல்லாமே சொன்னாங்க. என்கிட்ட நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, நான் திருப்பதிக்கு போகும்பொழுது மலைப்பாதைகள் வந்து கரடு முரடா இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அப்போ காரில் போகும்பொழுது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, நிறைய விலங்குகளை பார்க்குற ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. அதே மாதிரி நிறைய மூலிகைகள் நான் பார்த்துருக்கேன். அதெல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப அற்புதமாக

அடுத்து நான் என்னன்னு சொல்லுவேன், பார்க்கும்போது கடல் வந்து ஆர்ப்பரித்து வரும், ஆனா நம்ம ஆழ் மனதுல ஒரு அமைதியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா ஆழ் கடலுடைய சத்தம் வந்து நம்ம கிட்ட இருக்குதுன்னே சொல்லலாம். கான்ட்ராரியா இருந்தாலுமே இது ரெண்டுமே வந்து இயற்கை சார்ந்த விஷயங்கள். இயற்கையை பாதுகாக்கணும் அப்படின்றத வந்து நம்ம எல்லாருமே இந்த வன மகோத்சவ வாரத்துல வந்து கண்டிப்பா வலியுறுத்தியே ஆகணும்ன்றத இந்த நேரத்துல நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். இந்த ஒரு சூப்பரான தத்துவத்தோட நான் இந்த நிகழ்ச்சியில இருந்து விடைபெறப் போகிறேன். எங்கேயும் போக மாட்டேன், 1 மணிக்கு மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறேன். 12 மணிக்கு ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சிக்காக, 12:05 சாரி, அதுக்காக ஒரு ஆர்ஜே சூப்பரா உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு நம்ம வந்துட்டு ஹலோ சொல்லிட்டு உங்க எல்லாருக்கும் நான் டாடா பாபாய் சொல்லிட்டு நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடல் வந்து உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. உன்னை நினைத்து திரைப்படத்திலிருந்து உன்னிமேனன் சுஜாதாவோட குரல்ல, பா விஜயோட வரிகள்ல சிற்பியோட இசையில வந்துகிட்டே இருக்கு. ஸ்டேட் யூனிட் 9.4 இங்க எல்லாமே சமதுலையே.

0: 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: நேரம் பகல் 12 மணி. இனி தொடர்வது
2: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று நாம் அறிந்து கொள்ளலாம் பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனா குறித்து, அதாவது பிரதம மந்திரி மீன்வள மேம்பாட்டு திட்டம் குறித்து. இத்திட்டம் 2019-20 பட்ஜெட்டில் மீன்வளத்துறையின் நிலையான வளர்ச்சி மூலம் நீலப்புரட்சியை ஏற்படுத்த 5 காலத்திற்கு 2020-2025 வரை அமல்படுத்தப்பட்டது. கூடுதலாக 2026-27 மத்திய பட்ஜெட்டில் 2,500 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. மீனவர்கள், மீன் விவசாயிகள், மீன் தொழிலாளர்கள், விற்பனையாளர்கள், மீன்வள மேம்பாட்டு நிறுவனங்கள், மீன்வளத்துறையில் சுய உதவிக்குழு

குழுக்கள், கூட்டு பொறுப்பு குழுக்கள், மீன்வள கூட்டுறவு நிறுவனங்கள், மீன்வள கூட்டமைப்புகள், தொழில் முனைவோர் மற்றும் தனியார் நிறுவனங்கள், மீன் விவசாயிகள் உற்பத்தியாளர் அமைப்புகள், நிறுவனங்கள், பட்டியல் சாதியினர், பழங்குடியினர், பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் இத்திட்டத்தின் பயனாளிகள் ஆவர். இத்திட்டத்தில் மத்திய துறை திட்டம், மத்திய அரசின் நிதியுதவி திட்டம் என்று இரண்டு கூறுகள் உள்ளன. இத்திட்டத்தின் மைய ஆதரவு திட்டக்கூறு மூன்று பரந்த துணை கூறுகளை உள்ளடக்கும். அவை உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனை மேம்படுத்துதல், உள்கட்டமைப்பு மற்றும் அறுவடைக்கு பிந்தைய மேலாண்மை, மீன்வள மேலாண்மை மற்றும் ஒழுங்குமுறை கட்டமைப்பு. பிரதம மந்திரி மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் நோக்கங்கள் குறித்து அறிந்து கொள்ளலாம். மீன்வளத்துறையின் ஆற்றலை நிலையான, பொறுப்பான, அனைவரையும் உள்ளடக்கிய சமத்துவமான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுதல், நிலம் மற்றும் நீர்வளங்களை திறம்பட பயன்படுத்துதல், மதிப்பு சங்கிலியை நவீனமயமாக்கல், வருமானம் இரட்டிப்பு, வேலைவாய்ப்பை உருவாக்குதல், ஒட்டுமொத்த வேளாண் மொத்த மதிப்பு கூட்டு மற்றும் ஏற்றுமதிகளில் மீன்வளத்துறையின் பங்களிப்பை மேம்படுத்துதல், சமூக பொருளாதார மற்றும் உடல் பாதுகாப்பை வழங்குதல், வலுவான மீன்வள மேலாண்மை மற்றும் ஒழுங்குமுறை கட்டமைப்பை உருவாக்குதல் ஆகியனவாகும். சாகர்மாலா, கிசான் சம்பதா, தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம், விக்சித் பாரத் ஜி ராம்ஜி, ராஷ்டிரிய கிருஷி விகாஸ் யோஜனா ஆகிய திட்டங்களோடு மத்ஸ்ய சம்பதா திட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் கடைபிடிக்கப்படும் முக்கிய உத்திகள் என்ன என்று அறிந்து கொள்ளலாம். வணிக ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த மீன் இனங்களின் மரபணு மேம்பாடு, இறால் இனப்பெருக்கத்தில் தன்னிறைவு, புத்தொழில் ஊக்குவிப்பு, அடைக்காப்பு மையங்கள், கடல் பண்ணை வளர்ப்பு ஆகியவற்றை மேம்படுத்துதல், பிளாக்செயின் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு, உலகளாவிய தரநிலைகள் மற்றும் சான்றிதழ், இனப்பெருக்க வங்கிகள், குஞ்சு பொறிப்பகங்கள், பண்ணைகள் போன்றவற்றிற்கான அங்கீகாரம் அளித்தல், நவீன மீனவ கிராமங்கள், நீர் பூங்காக்கள் அமைத்தல், மீன்பிடி படகுகளுக்கான காப்பீட்டுத் திட்டம், 3347 சாகர் மித்ராக்கள் உருவாக்கப்படுவார்கள். இத்திட்டம் மூலம் அறுவடைக்கு பிந்தைய இழப்பு 25%லிருந்து 10% குறைந்துள்ளது. 15 லட்சம் நேரடி வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளது. தனிநபர் உள்நாட்டு மீன் நுகர்வு 5 கிலோவிலிருந்து 12 கிலோவாக அதிகரித்துள்ளது. இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் நாம் அறிந்து கொண்டோம் பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனா குறித்து, அதாவது பிரதம மந்திரி மீன்வள மேம்பாட்டு திட்டம் குறித்து.

12:05 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கக்கூடிய நேர்கள் எல்லாருக்குமே ஆர்ஜே ஆனந்தின் அன்பு வணக்கங்கள். ரொம்ப நாள் கழிச்சு உங்க எல்லாத்தையுமே பேசுறதுல ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த நாளை இனிமையா தொடங்கி ஒரு பாதி நாள் கடந்து போயிட்டு இருப்பீங்க. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, அந்த பழமொழிக்கு ஏற்ப நம்ம வாழ்க்கையில் என்னதான் ஓடி ஆடி உழைச்சாலும், எத்தனை சாதிச்சாலும், எவ்வளவுதான் சாதிச்சாலும், இது எல்லாத்தையுமே அனுபவிக்கிறதுக்கு நமக்கு ஒன்று வேணும். என்ன அப்படின்னா, நல்ல உடல்நலம், அதாவது நல்ல ஆரோக்கியமான உடல்நலம் வேணும் இல்ல. ஸோ இன்னைக்கு ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய உடல் நலத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் முயற்சிகளை மேற்கொள்றீங்க, அதை தான் இன்னைக்கு ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் நீங்கள் சொல்ல போகிறீங்க.

நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களோட ஆரோக்கியமான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் தான் 2986-00038 அல்லது 2952-00554. ஸோ நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சூப்பரான பாட்டு ஒன்று எடுத்து வந்துட்டுருக்கேன். காதல் கொண்டேன் திரைப்படத்துலேருந்து யுவன் சங்கர் ராஜாவோட இசைத பரணி பாரதியோட வரிகளில் விஜய் யேசுதாஸோட குரலில் ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 91.4. இங்கே எல்லாமே சமதூள்.

0: 12:12 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன, அதை தான் எனக்கு பேசிகிட்டு இருக்கோம். ஸோ நேயர்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
1: ஜெயலட்சுமி.
0: அம்மா நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன்.
0: நீங்க? நல்லா நலமா இருக்கேன். சொல்லுங்க, உங்களுடைய உடல்நிலையை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு நீங்க என்னெல்லாம் செய்றீங்க?
1: நான் வந்து நேரத்துக்கு சாப்பிடணும், எக்ஸசைஸ். எங்க வீட்டு படி கொஞ்சம் உயரம் இருக்கும், ஏறி இறங்கிறதுக்கு பலமுறை போறதுக்கு சரியா இருக்கும்.
0: சூப்பர் சூப்பர். நடப்பீங்க, படியில ஏறி போறீங்க, நேரத்துக்கு டைமுக்கு சாப்பிடுவீங்க. நல்ல விஷயத்த சொன்னீங்க இல்ல?
1: ஆமா சார்.
0: ஓகே ஓகே. அங்க இருக்க வீட்டு வேலை பாக்குறதே உங்களுக்கு உடற்பயிற்சி செய்யற மாதிரி ஆயிடும். சூப்பர் சார், சூப்பர். நன்றி நன்றி, நல்லா சொன்னீங்க. நன்றி. நிகழ்ச்சியில அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம். கலாமா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க, உங்களுடைய உடல்நிலைய ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு நீங்க என்னெல்லாம் முயற்சி எடுக்கிறீங்க? நல்லா வேலை செய்வீங்க.
1: உடற்பயிற்சி
0: மாதிரி ஆயிடும். கரெக்டா சொன்னீங்க, நேரத்துக்கு தூங்கணும். இல்ல இந்த விஷயத்த நிறைய பேர் பண்றதே கிடையாது இல்ல. அடுத்த நாள் நம்ம எந்திரிக்கிறது லேட் ஆகும், அடுத்த நாளுடைய நேரம் எல்லாமே வந்து லேட்டா நடக்கிற மாதிரி ஆயிரும் இல்ல. சூப்பர் சூப்பர் சூப்பர்மா, நல்லா சொன்னீங்க. நன்றிமா, நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சி கூடிய அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
2: அண்ணா
0: நகர்ல இருந்து இருக்கீங்களா?
2: எல்லாம்
0: நலமா இருக்கேன், நலமா இருக்கேன்.
2: நன்றி.
0: ஆரோக்கியம்னு சொன்னது போது நம்ம நேயர்கள் எல்லாருமே அவ்வளோ ஒரு ஆரோக்கியமான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க.

நிறைய ஆரோக்கியமான விஷயங்களை இந்த நிகழ்ச்சியில் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக மெகந்தி சர்க்கஸ் திரைப்படத்திலேருந்து ஷான் ரோல்டனோட இசையில் யுகபாரதியோட வரிகளில் பிரதீப் குமார் மற்றும் நித்யஸ்ரீயோட குரலில் ஒரு சூப்பரான பாட்டு வந்திருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ 91.4 இங்கே எல்லாமே சமதுள்ளு.

0: ரெயின்போ 91.4 ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் இன்னைக்கு உங்களுடைய உடல்நிலையை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் முயற்சிகள் மேற்கொள்றீங்க அப்படின்னு தான் கேட்டுட்ருக்கேன். நேயர்களுமே வந்து நல்ல நேரத்தில் தூங்கணும், சீக்கிரமாக தூங்கணும், நல்ல சாப்பாடு சாப்பிடணும், டைமுக்கு சாப்பிடணும், சத்தான உணவுகளை சாப்பிடணும் சொல்லி நிறைய ஆரோக்கியமான விஷயம்லாம் சொல்லிகிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய ஆரோக்கியமான விஷயங்கள் எல்லாம் நம்ம ரெயின்போ 91.4 ஷேர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபோனை எடுங்க. 298-6-00-38 அல்லது 298-5-2-0-5-5-4 என்ற எண்ணை அழைச்சி உங்களுடைய ஆரோக்கியமான விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் எங்கிருந்து? வணக்கம், யார் எங்கிருந்துமா?
1: உடல்நிலையை
0: ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு நீங்க என்னெல்லாம் மேற்கொள்றீங்க?
1: நான் வந்து சார் அதுக்கு ஒரு 4-3 வருஷம் வாக்கிங் போவேன் சார்.
0: சூப்பர்மா, காலையில எந்திரிச்சு வாக்கிங் போயிடுங்க.
1: ஆமா, காலையில எந்திரிச்சு வாக்கிங் போறேன், போயிட்டு வந்துடுவேன்.
0: சரிமா,
1: இப்ப வந்து வாக்கிங் போக முடியல சார், இப்ப நான் வீட்டுல இருக்கிறேன்.
0: சரிமா, சரி சரி.
1: அது நான் என்ன பண்ணுவேன், வீட்டுல இருந்து காலையில 5 வருஷமா வாக்கிங் போவாத, 5 வருஷமா காலையில இருந்து ஒரு 1/4 மணி நேரம் நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன் சார் என் உடம்ப.
0: சூப்பர்மா, உடற்பயிற்சி பண்றீங்க அப்ப காலையில சீக்கிரமா எந்திரிச்சு.
1: ஆமா, இன்னைக்கு கூட சார் என்ன ஒரு 4 கூட பண்ணாத இருக்க மாட்டேன்.
0: சூப்பர்மா, இதை வந்து நீங்க பண்ணிட்டே இருக்கீங்க. 5 வருஷமா நடைப்பயிற்சி எப்ப நிப்பாட்டீங்களோ அதுக்கப்புறம் வந்து உடற்பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிங்க.
1: 5 வருஷமா ஒரு 4 கூட
0: சூப்பர்மா, இன்னும் கண்டினியூ பண்ணுங்க.
2: உங்களுடைய
0: உடல்நிலையை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு நீங்க என்னெல்லாம் முயற்சிகள் மேற்கொள்றீங்க? காய்கறிகள் அதிகமா எடுத்துக்கறீங்க, காலையில நடைபயிற்சி போறீங்க.
2: அதிகமா எடுத்தாலே உங்களுக்கு பசி கம்மியா தான்
0: இருக்கும். நல்ல நல்ல விஷயங்கள்லாம் சொல்றீங்கம்மா, சூப்பர்மா, நன்றிமா.
2: நன்றி.
0: நிகழ்ச்சியில் இணைக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
3: சார் நான் அரும்பாக்கத்துல இருந்து மீனா பேசுறேன் சார்.
0: மீனாமா, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
3: கேட்டுட்டு இருக்கேன் சார்.
0: சொல்லுங்க, உங்களுடைய உடல்நிலையை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு நீங்க என்னெல்லாம் பண்றீங்க?
3: சார் நான் நிறைய கீரை சாப்பிடுறேன்.
0: கீரை சாப்பிடுறீங்க?
3: கீரை வாரத்துக்கு 2 நாள் எடுத்துக்கிறோம்.
0: டைம் எடுத்துக்கிறீங்க, சூப்பர். அடுத்து
4: நிகழ்ச்சிக்கு
0: வாழைப்பழம் இல்ல செவ்வாழை எடுத்துப்பீங்க சொல்றீங்க. சூப்பர்மா, சூப்பர் சூப்பர். இதுதான் உங்களுடைய ஆரோக்கியத்தோட ரகசியம் இல்ல? சூப்பர்மா, சூப்பர், நன்றி. நல்லா சொன்னீங்கம்மா, நன்றிமா, நன்றிமா. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் இங்கிருந்து?
5: வணக்கம், ராஜலட்சுமி வெஸ்ட் மாம்பழம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கு, நல்லா இருக்குமா, நல்லா இருக்கீங்களா?
5: வணக்கம். நான் ஒரு 2-3 சொல்லிடுறேன் டக்குன்னு.
0: சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
5: தூக்கம் வர்றப்ப என்னோட ஒரு இதை சொல்றேன், எனக்கு வந்து 67 வயசு ஆகுது.
0: சரிமா, சரி.
5: தூக்கம் வர்றப்ப தூங்கிடுவேன், நைட்டோ டேயோ எதா இருந்தாலும் பரவாயில்ல தூங்கிடுவேன்.
0: ஓகே.
5: பசிக்கிறப்ப பசிச்ச அப்புறம் தான்
0: என்னோட வேலைகளை
5: முடிஞ்சத்த முடியறப்ப செஞ்சிட்டு சமையல்

0: செய்யறதாகட்டும் வீட்டை சுத்தப்படுத்துறதாகட்டும் அதை நானே திருப்தியா சந்தோஷமா அந்த வேலைகளை செய்யும் பொழுது சந்தோஷம் நிம்மதி தேவை.
1: மன அமைதி இருக்கும், மன அழுத்தத்தை குறைக்கும் இல்ல, உங்களுடைய உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யும் போது நல்லா இருக்கும்.
0: சொல்லுங்க. மன நிம்மதிக்கு ஒரே ஒரு விஷயம், நம்ம பிள்ளைங்க வந்து அவங்க வேலைகளை பார்க்கும்போது நமக்கு தேவையானத தேவையான பொழுது தேவைங்கும் பொழுது எப்பயாச்சும் நம்ம அதை சொன்னோம்னா அவங்க உடனே நம்மளுக்கு நிறைவேற்றி கொடுக்கணும்னு எதிர்பார்க்க
1: கூடாது. ஓகே ஓகே. இதை வந்து இது மூலமா சொல்ல விரும்புறீங்க இல்ல?
0: ஆமா, அவங்க ஆனா அந்த கவனத்துல வச்சிருப்பாங்க. காலம்பரம் சொன்னோம்னா இன்னைக்கு நைட்டுக்குள்ளாரையோ நாளைக்கு காலம்பரக்குள்ளாரையோ நமக்கு கொடுத்து செஞ்சு கொடுத்துருவாங்க.
1: சரிம்மா சரிம்மா சரிம்மா.
0: ரொம்ப நிம்மதி சந்தோஷத்துக்கு இது முக்கியமான அடிப்படை.
1: ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்மா. நன்றிமா. நன்றி நன்றி
0: நன்றிப்பா.
1: நிகழ்ச்சியில இன்னைக்கு அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம். வணக்கம். யாரு எங்கிருந்து?
2: நீங்க
1: சொல்லுங்க, உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு என்ன
2: பண்ணிட்டு
1: இருக்கீங்க? வேலையா அதிகாலையில எந்திரிச்சிருவீங்க, சீக்கிரமா எந்திரிச்சிருவீங்க இல்ல? இப்ப நிறைய பேர் அது இருக்கிறது இல்ல.
2: அரையும் குறையமா தூங்கி எந்திரிக்கும் போது என்ன ஆகுதுன்னா ஒரு மனக்குழப்பம், ஒரு கண்ணுல ஒரு எரிச்சல், அதோட வேலைக்கு போகும்போது யார பார்த்தாலுமே ஒரு வெறுப்பு தோணுங்க பாரு அந்த நேரத்துல. அதனால நம்ம அதிகம் அதிகாலை எந்திரிக்கிற பழக்கம் இருக்கணும். மத்தியான நைட்டு படுக்கும் போது சீக்கிரமே சாப்பிட்டு
1: முடிச்சிடணும்.
2: எளிமையான உணவு, கீரை காய்கறிகள் தான் நான் எங்களோட வீட்டுல. வறுவல் பொரியல் கருவல் எல்லாமே எதுவுமே கிடையாது. பிரிட்ஜில எல்லா எதையும் எடுத்து வச்சு உள்ள உள்ள வச்சு வச்சு சாப்பிட மாட்டான். மாவு மட்டும் வர அவசரத்துக்கு வச்சுக்கிருவோமே தவிர மத்த எந்த பொருளுமே பிரிட்ஜுக்குள்ள வச்சு சாப்பிடல. குளிர்பானங்களை சுத்தமா
1: அரைச்சிருங்க.
2: நான் மட்டும் இல்ல, என்னோட பிள்ளைங்க எல்லாத்துக்குமே யாருமே தொட மாட்டோம்ப்பா குளிர்பானங்களை.
1: ஏன்னா
2: அது இருக்கிற சத்தையும் அழிச்சிரும். அதனால நல்லா ஆரோக்கியமா இருக்கும், கலகலப்பா இருக்கும். வானொலியில பேசுறதுனால கூட கொஞ்சம் ஆரோக்கியம்.
1: உங்களுடைய ஆரோக்கியம் இன்னும் சிறப்பா இருக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்மா. நன்றிமா நன்றிமா நன்றி நன்றி. ஆரோக்கியம் சொன்னோடையும் நேயர்கள் எல்லாருமே அவங்களுடைய வாழ்க்கைகளை என்னெல்லாம் ஆரோக்கியமா செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ எஃப்எம். ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள், ஆரோக்கியமான விஷயங்கள்லாம் பேசலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக சண்டைக்கோழி திரைப்படத்திலேருந்து யுவன் சங்கர் ராஜாவோட இசையில், யுகபாரதியோட வரிகளில், விஜய் யேசுதாஸ் மற்றும் ஸ்ரேயா கோஷல் குரலில் ஒரு அழகான பாட்டு வந்துகிட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுவுள்ளு.

0: இன்னா வெயில்.
1: என்ன சார், வீடு தேடுனீங்களே, கிடைச்சிருச்சு போல.
0: அட நீ வேற, இந்த ஊர்ல வீடு கிடைக்கிறதுன்னு அவ்வளவு ஈஸியா? கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு வீட்டையும் காணோம்.
1: சரி சரி, ஃபீல் பண்ணாத, நான் ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன், அங்க போவோமா?
0: ஆஹா ரைட்டு, வா சுருதி போலாம்.
1: நீ குருவி, நான் பார்த்து வச்சிருக்க வீட்டை ஒருத்தன் விட்டுட்டு இருக்கான் பாருறா.
0: என்ன சொல்ற குயில்? அவன யோ, எதுக்கு எங்க வீட்டை வெட்டுற?
2: என்ன குருவி பேசுது?
0: இந்த லாஜிக் எல்லாம் கரெக்டா பேசு, ஆனா லாஜிக்கே எல்லாம் எதுக்கு இந்த மரத்தை வெட்டுற நீ?
2: ஆமா, என் கார் போறதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அதனால வெட்டுறேன்.
1: ஏயா, நாங்க இங்க வீடு இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கோம், நீ என்னடானா, உனக்கு கார் போக இடம் இல்லன்னு நீ சுவாசிக்க காரணமா இருக்க இந்த மரத்தையே வெட்டுறியே, உனக்கு இது சுயநலமா தெரியல?
3: தெரியல.
2: என் அறிவு கண்ணை திறந்து வச்சுட்டேன்.
4: உன் கண்ணை துருப்பிடிச்ச இரும்பு பெட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கு?
0: கடைசியில எங்களையே அட்வைஸ் பண்ண வச்சிட்டீங்களே.
5: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா
6: என்ன?
7: மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்
5: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ FM 101.4.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் வலுவடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இந்தோனேஷியாவின் மிக உயரிய விருதான பின்டாங் அதிபூர்ணா விருது வழங்கி கௌரவிக்கப்படும் என்று அந்நாட்டு அதிபர் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் பெய்து வரும் கனமழை காரணமாக மும்பை, புனே உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வெனிசுலாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 3,700 கோடி டாலர் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்தியா 4 தங்கம் உட்பட 20 பதக்கங்களை வென்றுள்ளது.

0: இனி விரிவான செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் வலுவடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தோனேஷியா தலைநகர் ஜகார்த்தாவில் அந்நாட்டு அதிபர் பிரபோவோ சுபியாந்தோவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்திய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைத்து துறைகளிலும் இரு நாடுகளும் ஒத்துழைத்து முன்னேறுவதாக தெரிவித்தார். தொழில்நுட்பம், கலாச்சாரம், கல்வி, பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் இரு நாடுகளுக்கிடையேயான ஒத்துழைப்பு மேம்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்தோனேஷிய மருத்துவர்களுக்கு திறன் பயிற்சி அளிக்கப்படும் என்று பிரதமர் உறுதியளித்தார். இந்தோனேஷியாவின் உணவு பாதுகாப்பிற்காக இந்தியாவின் கோதுமை விதைகள் அந்நாட்டிற்கு வழங்கப்படும் என்று தெரிவித்தார். நமது நாட்டின் யுபிஐ பணப்பரிமாற்ற முறையை இந்தோனேஷிய பணப்பரிமாற்ற முறையுடன் இணைக்கப் போவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். இதன் மூலம் இருநாட்டு வணிகர்கள் மற்றும் வர்த்தகர்கள் பெரிதும் பயனடைவார்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய இந்தோனேஷிய அதிபர் பிரபோவோ, இந்தோனேஷிய நாட்டின் மிக உயரிய பிந்தாங் அதிபூர்ணா விருது திரு நரேந்திர மோடிக்கு வழங்கி கௌரவிக்கப்படும் என்று அறிவித்துள்ளார். முன்னதாக ஜகார்த்தாவில் தமக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டதற்கு நன்றி தெரிவிப்பதாக பிரதமர் கூறியுள்ளார். பிரதமர் நாளை உலக பிரசித்தி பெற்ற யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமான பிராம்பனான் கோவிலுக்கு செல்லவுள்ளார். 9ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்து கோவில் பாரம்பரிய கட்டடக்கலையில் பிரசித்தி பெற்றது. மும்மூர்த்திகளான சிவா, விஷ்ணு, பிரம்மதேவர்களுக்கு கட்டப்பட்ட இந்த பழமையான கோவில் இந்தியா இந்தோனேஷியா இடையேயான உறவுக்கு எடுத்துக்காட்டாக உள்ளது. கூட்டுறவுத் துறையில் 30 கோடி மக்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் கூட்டுறவுத்துறை அமைச்சகத்தின் நிறுவன நாள் விழாவில் உரையாற்றிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த அமைச்சகத்தை கடந்த 2021 தொடங்கியதாக கூறினார். இதன் மூலம் கூட்டுறவுத்துறை நவீனமயமாக்கப்பட்டதுடன் வெளிப்படைத்தன்மையும் தொழில்நுட்ப அடிப்படையில் மேம்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ள 858,000 கூட்டுறவு சங்கங்கள் குறித்த தகவல்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் 55,000 வேளாண் கடன் சங்கங்கள் மூலம் ரயில் டிக்கெட் முன்பதிவு, பிறப்பு இறப்பு பதிவுகள், அரசு நலத்திட்டங்கள் குறித்த விண்ணப்பங்களை பெறுவது உள்ளிட்ட சேவைகள் சிறப்பாக செய்து வருவதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். பிரிக்ஸ் மகளிர் அமைச்சர்கள் அளவிலான கூட்டம் கேரள மாநிலம் கொச்சியில் நாளை தொடங்குகிறது. மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் அமைச்சர்கள் பங்கேற்கும் இக்கூட்டத்தில் மகளிர் மேம்பாடு குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய கடற்படையின் போர்க்கப்பல் மகேந்திரகிரி விசாகப்பட்டினத்தில் வரும் சனிக்கிழமை நடைபெறும் நிகழ்ச்சியில் நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட உள்ளது. பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மும்பையில் மசாகோன் கப்பல் கட்டும் தளத்தில் இந்த போர்க்கப்பல் கட்டப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போர்க்கப்பலின் 75% பாகங்கள் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்டது. இந்திய பெருங்கடல் பகுதியிலும் இந்தோ பசிபிக் கடல்சார் பாதுகாப்பிலும் மகேந்திரகிரி போர்க்கப்பல் முக்கிய பங்கு வகிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமர்நாத் புனித யாத்திரையின் 6வது குழு இன்று காலை ஜம்முவில் இருந்து புறப்பட்டுச் சென்றது. 8,815 யாத்ரீகர்கள் ஜம்முவின் பகவதி நகர் முகாமிலிருந்து புறப்பட்டுச் சென்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதில் 3,989 பேர் பால்டால் வழியாகவும், 4,826 பேர் பஹல்காம் வழியாகவும் புறப்பட்டுச் சென்றனர். யாத்ரீகர்களின் பாதுகாப்பிற்காக காவல்துறையினர், மத்திய ரிசர்வ் காவல்படை உள்ளிட்ட பாதுகாப்பு படையினர் அப்பகுதியில் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மகாராஷ்டிராவில் கனமழை காரணமாக மும்பை, புனே உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. புனே, நாசிக், பல்கார், ராய்கட் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதையடுத்து அப்பகுதிகளில் தேசிய பேரிடர் மீட்புப் படையும் மாநில பேரிடர் மீட்புப் படையும் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளன. லொனாவியா பகுதியில் அதிகபட்சமாக 60 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதையடுத்து அப்பகுதியில் சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மழை காரணமாக மும்பை, தானே, நவி மும்பை, பல்கார், ராய்கட், ரத்னகிரி மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது.

உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் தனியார் நிறுவனத்தில் நேற்றிரவு தீ விபத்து ஏற்பட்டது. 8 தீயணைப்பு வாகனங்கள் மூலம் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக தலைமை தீயணைப்பு அதிகாரி திரு பிரதீப் குமார் தெரிவித்துள்ளார். இந்த விபத்தில் யாரும் காயமடையவில்லை என்றும் அவர் கூறினார். தனியார் நிறுவன காவலர் தீயணைப்புத்துறைக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து உடனடியாக விரைந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்ததாகவும் அவர் தெரிவித்தார். வெனிசுலாவில் கடந்த ஜூன் 24 நேரிட்ட நிலநடுக்கத்தில் 3,700 கோடி டாலர் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக நியூயார்க்கில் செய்தியாளர்களிடம் பேசிய ஐநா செய்தித் தொடர்பாளர் ஸ்டீஃபன், வீடுகள், பள்ளிகள், மருத்துவமனைகள் சேதமடைந்ததால் 2,400 கோடி டாலர் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும், கட்டமைப்பு வசதிகள் சீர்குலைந்துள்ளதால் 1,300 கோடி டாலர் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் கூறினார். இதனிடையே இந்த நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 3,535 அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இதில் 16,840 காயமடைந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் 17,854 வீடுகளை இழந்துள்ளனர். இந்நிலையில் இந்த நிலநடுக்கத்தால் 6,500 பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 2,34,000 குழந்தைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், அவர்களுக்கு உடனடியாக உதவியளிக்க வேண்டும் என்றும் ஐநா சர்வதேச குழந்தைகள் அமைப்பு கேட்டுக் கொண்டுள்ளது. பசிபிக் கடற்பகுதியில் சீனா நடத்திய ஏவுகணை சோதனைக்கு அமெரிக்கா கவலை தெரிவித்துள்ளது. அப்பகுதியில் அமைதியை நிலைநாட்ட அணு ஆயுதங்களை ஏற்றிச் செல்லும் திறன் கொண்ட ஏவுகணை சோதனை நடத்துவதை தவிர்க்க வேண்டும் என்று அமெரிக்கா கேட்டுக் கொண்டுள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர உறுப்பினரான சீனா அணு ஆயுத ஏவுகணை சோதனை நடத்தக்கூடாது என்று அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் கோரிக்கைகளை நிறைவேற்ற 48 மணி நேர கெடுவை ஜம்மு காஷ்மீர் அவாமி குழு கெடு விதித்துள்ளது. நேற்று முன்தினம் நடைபெற்ற போராட்டத்தில் காவல்துறையினர் 600 கைது செய்துள்ளனர். அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என்று அந்த குழு தெரிவித்துள்ளது. தாய்லாந்து பட்டாயாவில் நடைபெற்ற 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்தியா 4 தங்கம், 7 வெள்ளி, 9 வெண்கலப் பதக்கம் உட்பட 20 பதக்கங்களை வென்றுள்ளது. மகளிர் பிரிவில் 184 புள்ளிகளுடன் இந்தியா 2வது இடத்தையும், ஆடவர் பிரிவில் 152 புள்ளிகளுடன் இந்தியா 3வது இடத்தையும் பிடித்துள்ளன. மகளிர் பிரிவில் இந்தியாவின் பர்வீன் 50 கிலோ எடை பிரிவிலும், முஸ்கான் 53 கிலோ எடை பிரிவிலும், காஜல் 76 கிலோ எடை பிரிவிலும் தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளனர். ஆடவர் பிரிவில் சுமித்குமார் 70 கிலோ எடை பிரிவில் தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அர்ஜென்டினா இன்று எகிப்தை எதிர்கொள்கிறது. இப்போட்டி அட்லாண்டாவில் 9:30 தொடங்குகிறது. நள்ளிரவு 1:30 நடைபெறும் ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்து கொலம்பியாவை எதிர்கொள்கிறது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடரில் விளையாடவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரேயாஸ் ஐயர் தலைமையிலான இந்திய அணியில் சூரியவன்ஷி, அபிஷேக் சர்மா, சிவம் தூபே உள்ளிட்ட 15 இடம்பெற்றுள்ளனர். இரு அணிகளுக்கு இடையேயான 2020 கிரிக்கெட் போட்டி வரும் 23ஆம் தேதியும், 2வது போட்டி வரும் 25ஆம் தேதியும், 3வது மற்றும் கடைசி போட்டி வரும் 26ஆம் தேதியும் நடைபெறவுள்ளது. 3 போட்டிகளும் ஹரரேயில் நடைபெறும் என்று இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. நாட்டிங்ஹாமில் இப்போட்டி 12:00 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் வலுவடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இந்தோனேஷியாவின் மிக உயரிய பிந்தாங் அதிபூர்ணா விருது வழங்கி கௌரவிக்கப்படும் என்று அந்நாட்டு அதிபர் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் பெய்து வரும் கனமழை காரணமாக மும்பை, புனே உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வெனிசுலாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 3,700 கோடி டாலர் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்தியா 4 தங்கம் உட்பட 20 பதக்கங்களை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: 101.4 இனி எல்லாமே தூள.
1: பன்னிரெண்டு மணி 50 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. நான் உங்களுடன் அர்ஜியானந்த் தான் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் என்ன பேசி கொடுத்தோம் அப்படின்னா, நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் முயற்சிகள் மேற்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். நேர்கள் எல்லாருமே வந்து நிறைய விஷயங்கள் சொன்னாங்க, அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை எப்படிலாம் பாதுகாக்கிறாங்க.

பண்ணுறாங்க அப்படின்ட்டு. உடல் ஆரோக்கியம்னு சொன்னோடனே நம்ம எல்லாமே என்ன நினைப்போம், ஜிம்முக்கு போகணும், டெய்லி இருந்துச்சு ஓடணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை நமக்கு வந்துடும். அதெல்லாம் இல்லை, சின்ன சின்ன விஷயங்கள். அதாவது உதாரணத்துக்கு மன அழுத்தத்தை குறைக்கலாம், ஃபோன் யூஸ் பண்ணுறதை குறைக்கலாம், டெய்லி எந்திரிச்சு நடக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணலாம். யோகா பண்ணலாம், தியானம் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணலாம். தண்ணி நிறைய குடிக்கலாம், இது யாருமே குடிக்கிறது இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நேர்கள் எல்லாருமே சொன்னாங்க, டைமுக்கு தூங்கணும், இது யாருமே நம்ம பண்ணுறதில்லை. சீக்கிரம் தூங்கினாதான் சீக்கிரம் எந்திரிக்க முடியும். இப்போ யாருமே சீக்கிரம் எந்திரிக்கிறதில்ல. நடைப்பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சில பேர் ரெண்டு நாள் போவாங்க, அடுத்த நாள் வந்து படுத்துருவாங்க, இல்லை நான் போகலை அப்படின்னு சொல்லிட்டு படுத்துருவாங்க. அதே மாதிரி திருக்குறள் இருக்கும் ஒன்று, மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றுவனின் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் எழுதியிருக்காரு. என்ன சொல்கிறார் அப்படின்னா, முன்பு உண்ட உணவு வந்து செரிச்ச பிறகு தான் நம்ம அடுத்த உணவு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம உடல்நிலைக்கு வந்து எந்த ஒரு மருந்துமே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எப்போல்லாம் பசிக்குதோ அப்போ மட்டும் உணவு எடுத்துக்கோங்க. தேவையில்லாமல் இந்த நொறுக்கு தீனி அதிகமாக சாப்பிடுவோம். பார்க்குற இடத்துலலாம் அப்படியே வந்து எங்கெல்லாம் இருக்கோ நொறுக்கு தீனியை தேடி தேடி சாப்பிட்றவங்களாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நொறுக்கு தீனியை குறைச்சிக்கலாம், டெய்லி கொஞ்சம் நேரம் நடக்கலாம். காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கலாம், பழங்கள் அதிகமாக சாப்பிட்லாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். வந்து சுவர் இருந்தால் தான் சித்திரம்னு நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். ஸோ நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம வந்து நம்ம உடம்பை நம்ம பார்த்துக்கிட்டோம்னா நம்மளுடைய உடம்பு நம்மளை பார்த்துக்கும். ஸோ எல்லாருமே ஆரோக்கியமாக இருங்க. இதோட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. மீண்டும் நான் வந்து உங்களை வந்து 2 மணிக்கு சந்திக்கிறேன். நிகழ்ச்சியோட நிறைவுப்பாடலாக உங்களுக்காக மௌனம் பேசியது திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4, இங்கே எல்லாமே சமதுள்ளு.

0: 104.4 இங்கு எல்லாமே சமதோலு.
1: திருவிழான்னு வந்தா இவ கோயில் வர மாட்டா.
2: ஹே ராஜி, திருவிழாக்கு போலாமா?
3: திருவிழாவா? ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு ஒரு ஜாலியா இருக்குமே. வரேன் வரேன், நானும் வரேன்.
2: ராஜி, இது நீ நினைக்கிற திருவிழா இல்ல, இது வேற.
3: வேறவா? ஓ, புரிஞ்சு போச்சு. புத்தக திருவிழாவா?
2: புத்தக திருவிழாவும் இல்ல, ஆனா இது புத்தகத்தை உருவாக்குற முக்கியமான பொருளோட திருவிழா.
3: நீ என்ன ரம்யா சொல்ற? சுத்தி வளைக்காம ஸ்ட்ரைட்டா தான் சொல்லேன்.
2: சரி சரி, அலட்டிக்காத, சொல்றேன் சொல்றேன். புத்தகம், காகிதம், மேசை, நாற்காலி, பழம், காய்கறி அப்படின்னு ஏன் நம்ம சுவாசிக்கிற காற்று முதற்கொண்டு நமக்கு இவ்ளோ பொருட்களை தந்து உதவிட்டு இருக்க மரங்கள், காடுகளோட திருவிழா.
3: காடுகளோட திருவிழாவா? இது புதுசா இருக்கே.
2: இது புதுசுலாம் இல்ல, 1950 இருந்தே இந்த காடுகளோட திருவிழா கொண்டாடப்படுது. இதோட முக்கிய நோக்கம் என்னன்னா, மரங்களை நடுறது, காடுகளை பாதுகாக்கிறது, சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை மக்கள் கிட்ட ஏற்படுத்துறது. இதனாலதான் இந்த காடுகளோட திருவிழா கொண்டாடுறாங்க.
3: சரி, அதை எப்ப கொண்டாடுறோம்?
2: சூப்பரா கேட்டப்போ, July 1-7 வரைக்கும், அதாவது July 1 வாரம் காடுகளோட திருவிழாவை கொண்டாடிட்டு வரோம். சரி, இப்ப சொல்லு, திருவிழாக்கு போலாமா?
3: இதான் நானும் செடியோட வந்துடுறேன். செடிய நட்டு திருவிழாவை செலிப்ரேட் பண்ணிடுவோம்.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

1:01 ஆகிட்டிருக்கு. ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி திரை கானம். நிகழ்ச்சியில் உங்கள் கூட உங்கள் அன்பு சகோதரர் சஞ்சய் திரும்பவும் வந்தாச்சு. திரைகாணம் நிகழ்ச்சியில் 60-70 காலங்களுடைய பாடல்களை வந்து நம்ம தொடர்ந்து கேட்க போகிறோம். முதல் பாடல் பிரியா திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. கேஜே யேசுதாஸ் ஜென்சி இருவரோட குரலில், பஞ்சு அருணாச்சலமோட வரிகளில், இளையராஜாவோட இசையில் ஒரு அற்புதமான பாடல் வந்துக்கிட்டே இருக்குது.

நூற்றி

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: ஒரு 1:11 ஆகிட்டு இருக்கிற இந்த வேளையில திரைகாணம் நிகழ்ச்சியில தான் இருக்கீங்க. 16 நிலை திரைப்படத்தில் ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு பாடலை வந்து நம்ம கேட்டு முடித்து வந்தாச்சு. மலேசியா வாசுதேவனுடைய குரலில், கண்ணதாசனுடைய வரிகளில், இளையராஜாவுடைய இசையில் ஒரு அற்புதமான பாடலை கேட்டு முடித்து வந்தாச்சு.

திரைகானம் நிகழ்ச்சியில் 60 மற்றும் 70களுடைய பாடல்கள் வந்து நம்ம தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கோம். அடுத்து அன்னக்கிளி திரைப்படத்திலிருந்து ஒரு அற்புதமான பாடல் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. எஸ் ஜானகி மற்றும் பூர்ணிமா இருவரோட குரலில், பஞ்சு அருணாச்சலமுடைய வரிகளில், இளையராஜாவோட இசையில் வந்துக்கிட்டு இருக்கு. கேட்டிணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதூடு.

1:17 ஆகிட்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் திரைகானம் நிகழ்ச்சி தான் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் அவள் அப்படிதான் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. கே ஜே யேசுதாஸுடைய குரலில், கங்கை அமரனோட வரிகளில், இளையராஜாவோட இசையில் ஒரு அற்புதமான பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளது.

1:26 ஆகிட்டுருக்கு. திரைகாணம் நிகழ்ச்சியில் நம்ம வந்து இதுவரைக்கும் கேட்ட பாடல் தீர்க்க சுமங்கலி திரைப்படத்திலிருந்து வாணி ஜெயராமுடைய குரலில், வாலியோட வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் ஒரு அற்புதமான பாடல் வந்து கேட்டு முடித்து வந்தாச்சு.

நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் இதே கனி திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா இருவரோட குரலில் புலமைப்பித்தனோட வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் வந்துகிட்டு இருக்கு. கேட்டிணைந்தர்கள் இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: எல்லாம் இதோளு.
1: ஒரு மரம் 1000 உயிர்களின் நம்பிக்கை, ஒரு விதை நாளைய தலைமுறையின் எதிர்காலம். நீங்க இன்னைக்கு நட்டு வைக்கிற ஒரு மரம் நாளைக்கு உங்க பிள்ளைகளுக்கு நிழலாகவும் தூய காற்றாகவும் உயிரின் பரிசாகவும் மாறுது. இந்த வன மகோத்சவ வாரத்துல குறைந்தபட்சம் ஒரு மரக்கன்றையாவது நட்டு அதை பாதுகாப்போம். பசுமையான தமிழகம், வளமான இந்தியா, பாதுகாப்பான உலகம். மரத்தை நட்டு மழையை வரவேற்கலாம், பசுமையை வளர்த்து பூமியை காப்பாத்தலாம். இவை எல்லாமே நம்ம கைகள்ல தான் இருக்கு. அனைவருக்கும் வன மகோத்சவ வார வாழ்த்துக்கள். என்றும் உங்கள் அக்கறையுடன் ரெயின்போ எஃப்எம் 101.4. ஒரு மணி 31 நிமிடம் ஆகிட்டு இருக்கு. திரைகாணம் நிகழ்ச்சியில் 60-70களுடைய பாடல்கள் நம்ம வந்து கேட்டுக்கிட்டே இருக்கோம். இனிமையான பாடல்கள் வந்து வரிசையாக வந்துக்கிட்டே இருக்குது. மதியான வேளையில் வந்து நல்லா சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு குட்டி தூக்கம் போடும் பொழுது அந்த தூக்கத்தின் இடையில் வந்து இந்த இனிமையான பாடல்கள் வந்து சில சமயம் நமக்கு இன்பத்தை கொடுக்குது, தாலாட்டை கொடுக்குது இல்லையா? அப்படிப்பட்ட பாடல்கள் தான் வந்து வரிசையாக நாங்கள் உங்களுக்காக ப்ளே பண்ண போகிறோம். நீங்களும் பழைய காலத்திற்கு போன மாதிரியே அசை போட்டு போக வேண்டிய நேரமும் வந்தாச்சு. அடுத்து பலே பாண்டியா திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக TM சவுந்தரராஜனுடைய குரலில் ஒரு அற்புதமான பாடல், கண்ணதாசனுடைய வரிகளில் விஸ்வநாத்

கடும் கஜம் கஜம் கஜம் கஜம் இந்திரதர கட தட்டி நந்த கட்டி நந்த கட்டி நந்த கட்டி தாந்தர கட்டி இந்திர கடதா தட்டி கண்ணந்த தத்தம்

தக்க தண்டி கிண்ணத்தோ மாப்பிளே தனிப்பமாக தகப்பமாமா.

1:43 ஆகிட்டுருக்கு. திரைகானம் நிகழ்ச்சியில் நம்ம 60-70களுடைய பாடல்கள் வந்து ரொம்ப அற்புதமாக கேட்டுக்கிட்டு இருக்கோம். சந்திரோதயம் திரைப்படத்திலிருந்து TM சௌந்தரராஜன், பி ஷீலா இருவரோட குரலில் MS விஸ்வநாதனோட இசையில் வந்து ஒரு அற்புதமான பாடல் நம்ம வந்து கேட்டு முடித்து வந்தாச்சு. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் தெய்வத்தாய் திரைப்படத்திலிருந்து TM சௌந்தரராஜனுடைய குரலில், வாலியுடைய வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களோட இசையில் ஒரு அற்புதமான பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. கேட்டிணைந்தீர்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

1:51 ஆகிட்டுருக்கு. திரைக்கானம் நிகழ்ச்சியில் 60-70களுடைய பாடல்கள் வந்து நம்ம தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கோம். எங்கள் பாப்பா திரைப்படத்திலிருந்து ஒரு அற்புதமான பாடல் நம்ம வந்து கேட்டு முடித்து வந்துட்டோம். டிஎம் சவுந்தரராஜன் அவர்களுடைய குரலில் பி சுஷீலா கூட பாடியிருக்காங்க. கண்ணதாசன் வரிகளில் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசையில் ஒரு அற்புதமான பாடல் வந்து நம்ம கேட்டு முடித்து வந்தோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திலிருந்து சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்களோட குரலில் கண்ணதாசனுடைய வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களோட இசையில் ஒரு அற்புதமான பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலாகவும் இதுதான் இருக்கிறது.

மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோ ஆர்ஜே சஞ்சய். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுளு.

காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்களில் கனவுகள் விதைக்கும். தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஓசை. மலை தாண்டி கடல் தாண்டி பறந்து வந்து மனங்களோட எல்லைகளை இணைக்கிற பாலம், அறிவின் விளக்கா செய்தியும் சிந்தனையும் ஒலிக்கிற காற்றலைகள், அன்பின் மொழியில உலகத்தை இணைக்கிற நம்பிக்கையின் குரல், சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதயத்தை

0: மனங்களோட எல்லைகளை இணைக்கிற பாலம், அறிவின் விளக்கா செய்தியும் சிந்தனையும் ஒலிக்கிற காற்றலைகள், அன்பின் மொழியில உலகத்தை இணைக்கிற நம்பிக்கையின் குரல், சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு வானொலி.
1: வேற பேட்டரி இல்ல, அந்த சார்ஜர் எடுங்க, டிவியாவது பார்க்கலாம். அம்மா ரிமோட் எங்க? யாரு?
2: நான்டா உன் கண்ணு. உன்னை நினைச்சா பாவமா இருக்குடா. உன் கண்ணெல்லாம் செவந்து பெரிய கண் கண்ணாடி போட்டு வீட்டுக்கும் கண் ஹாஸ்பிடலுக்கும் போயிட்டு வந்து சொல்ல முடியாது. ஏதாவது ஆபரேஷன் எல்லாம் பண்ணா ஐயோ, நீ எப்படி தாங்குவேன்னு தெரியலையே.
1: என்னடா சொல்ற, என்ன சொல்ற?
2: ஆமா, காலையில எழுந்தோன போன், பல்லு விளக்கும் போது போன், ஏன் பாத்ரூம் போகும்போது போன், சாப்பிடும் போது போன, ஆபீஸ் போனா அங்கேயே லேப்டாப்ல மானிட்டர்ல ஸ்கிரீன்ல தான் வேலை பார்க்க போறேன். பிரேக் டைம், லஞ்ச் டைம்ல எப்படியும் போன் தான் பாப்பேன். எப்ப பாரு, போன்ல வீடியோ பாக்குறது, ஒரு வண்டி மெசேஜ் பண்றது, கேம் விளையாடுறது, போனு போனு போனு. போனே டயர்டாகி லோ பேட்டரி காட்டினா ஓடி வந்து சார்ஜ் போட்டுட்டு டிவி பார்க்க வேண்டியது. நைட் ஆச்சும் சீக்கிரம் தூங்குறியா? அதுவும் கிடையாது. நல்லா 2 மணி வரைக்கும் போன் யூஸ் பண்றேன்.
1: இப்போ என்ன என்னதான் பண்ண சொல்ற?
2: கண்ணோட மைண்ட் வாய்ஸ்ல பேசி தொண்டை வலிக்குதுரா, நார்மல் வாய்ஸ்ல சொல்றேன்.
3: 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை 20 அடி தூரத்துல 20 செகண்ட் எதையாச்சும் பாரு. அடிக்கடி கண் சிமிட்டு ஒவ்வொரு மணி நேரமும் 5-10 நிமிஷம் பிரேக் எடு. ஸ்கிரீன் ப்ராப்பர் லைட்டிங்ல யூஸ் பண்ணு. ஸ்கிரீனை ரீட் மோட்ல வச்சுக்கோங்க. நீ ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸ் யூஸ் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். இது இவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான்.
1: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய்.

2:16 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைஞ்சிருக்கக்கூடிய நேயர்கள் எல்லாருக்குமே ஆர்ஜி ஆனந்த் அன்பு வணக்கங்கள். இதமான மதிய வேளையில இனிமையான பாடல்கள்லாம் கேட்க ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கீங்க. இந்த மதிய வேளையை இன்னும் இனிமையாக்க அழகான பாடலாம் வந்துட்டு இருக்கு. அந்த வரிசையில முதல் பாடலாம் உங்களுக்காக என்னப்பத்த ராசா திரைப்படத்திலிருந்து இளையராஜாவோட இசையில பிறைசூடனோட வரிகளில் மனோ மற்றும் சித்ராவோட குரலில் ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளு.

2:20 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததாக உங்களுக்காக இதயத்தை திருடாதே திரைப்படத்திலிருந்து இளையராஜாவோட இசையில் வாலியோட வரிகளில் மனு மற்றும் குருவினர் சேர்ந்து பாடியிருக்காங்க. கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமதுள்ளு.

0: ரெயின்போ மெலடிஸோட நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக பார்த்தீங்க அப்படின்னா கரகாட்டம் காரன் திரைப்படத்திலேருந்து இளையராஜாவோட இசையில் கங்கை அமரோட வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியனோட குரலில் வந்துட்டே இருக்க கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே சமதுள்ளு.
1: Thank you.

0: நேரம் 3 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். இந்தியா இந்தோனேஷியா நாடுகளுக்கிடையேயான உறவுகள் வலுவடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தில்லியில் அன்னையின் பெயரில் மரக்கன்று நடும் இயக்கத்தின் கீழ் 70 லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைத்தார். காச நோயை முற்றிலும் ஒழிப்பதற்கான திட்டத்தை செயல்படுத்தி வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் 2000 வேளாண் தொழில் முனைவோர் மற்றும் 20 லட்சம் விவசாயிகளுக்கான பிரகதி வளர்ச்சி திட்டத்தை இன்று தொடங்கி வைத்தார். கேரள மாநிலம் வயநாட்டில் சுரங்கப்பணியின் போது ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி ஒருவர் உயிரிழந்தார். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே நிகழ்ந்த சாலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள கோயில்களில் அடிப்படை வசதிகள் மற்றும் திருப்பணிகளை மேம்படுத்த மாநில அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். திவான் பகதூர் இரட்டைமலை சீனிவாசனின் பிறந்த நாளையொட்டி சென்னை கிண்டி காந்தி மண்டப வளாகத்தில் உள்ள அவரது சிலைக்கு மாநில அமைச்சர்கள் திரு ஆதவ் அர்ஜுனா, திரு வெங்கடரமணன், திரு வன்னியரசு, திரு மரிய வில்சன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். முதலமைச்சர் திரு விஜய் கரூர் செல்ல தடை விதிக்க கோரி திமுக தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. அரசின் அனைத்து திட்டங்களும் பயனாளிக்கு நேரடியாக சென்று சேரும் வகையில் அதிகாரிகள் பணியாற்ற வேண்டும் என்று மாநில ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் வலியுறுத்தியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் கெலவரப்பள்ளி அணைப்பகுதியில் தென்பெண்ணை ஆற்றில் ரசாயன கழிவுநீர் நுரைகள் செல்லும் இடங்களில் மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் டாக்டர் ராஜு இன்று ஆய்வு மேற்கொண்டார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்று வட்டாரத்தில் பெய்யும் கனமழை காரணமாக பாண்டியாற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்துச் செல்வதால் பொதுமக்கள் யாரும் ஆற்றில் குளிக்கச் செல்ல வேண்டாம் என்று மாவட்ட நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. நாமக்கல்லில் முதன்முறையாக செழிப்பு என்ற பெயரில் பசுமை உர விற்பனையை மாநகராட்சி ஆணையாளர் திரு செல்வ பாலாஜி தொடங்கி வைத்தார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையிலான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி நாட்டிங்ஹாமில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது. Thank you.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மூன்று மணி மூன்று நிமிடம் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சி தொகுப்பில் நான் உங்களுடன் ஆர்ஜி ஆனந்த். இன்றைக்கி நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நம்ம கூட இதய ஆரோக்கியம் குறித்து இதய நலத்துறை பேராசிரியர் மற்றும் துறையினுடைய தலைவர் டாக்டர் எஸ் ரமேஷ் அவர்கள் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய சந்தேகம், இதயம் சம்பந்தமான கேள்விகள் எல்லாம் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் அழைக்க வேண்டியவர்கள் தான் 298600038 அல்லது 295205554. வணக்கம் டாக்டர்.
2: வணக்கம்.
1: நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன்
1: டாக்டர். இதயம் சம்பந்தமான கேள்விகள் எல்லாம் எனக்கு கேட்கலான்னு வந்திருக்கோம் டாக்டர். ஒரு மனிதனோட இதயம் பாதிப்படைஞ்சிருக்கா இல்லை ஆரோக்கியமாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது?
2: ஸோ நம்ம இதயம் வந்து 20 வயசு வரைக்கும் இல்லை 30 வயசு வரைக்கும் முக்கா எல்லாருக்குமே வந்து சீராக தான் இருக்கும். ரொம்ப ரேராக தான். இப்போ வந்து சின்ன வயசுலேயே நெஞ்சு வலின்னு அப்படின்னு வரதெல்லாம் மோஸ்ட்லி வந்து மஸ்குலர் பெயின் தான், ஹார்ட் ப்ராப்ளம் இருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி. பட் ஒரு 30 வயசு 40 வயசு மேல்ஸ் ஜென்ஸுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வர வாய்ப்பு, அறிகுறி வர வாய்ப்பு அந்த டைமில் இருக்கும். ஃபீமேல்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து 45 வயசுக்கு மேலே தான் ஹார்ட் ப்ராப்ளமே வரும். அது மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா ஃபீமேல்ஸ்க்கு வந்து அந்த மாதவிடை அந்த மென்ஸ்ட்ருவேஷன் இருக்கிறனால அவங்களுக்கு அந்த ஈஸ்ட்ரஜன் ஒரு ஹார்மோன் வந்து ஹார்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணும். அதனால் அவங்களுக்கு வந்து இருதய செயல்வா இருதய ரத்தக்குள்ள அடப்பு அந்த மாதிரி ப்ராப்ளம் வர வாய்ப்புகள் கம்மி. பட் ஜென்ஸ்க்கு வந்து அந்த ப்ரொடெக்ஷன் இல்லாதனால சின்ன நம்ம இந்தியாவுக்கு மேற்கு இருக்க அந்த வெஸ்டர்ன் பீப்புளோட கம்பேர் பண்ணும்போது இந்தியன்ஸ் அது பர்டிகுலர் சவுத் ஏஷியன் அந்த ரேஸ்க்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் ஒரு 10 வருஷம் முன்னாடியே வந்துடுது. ஸோ அதனால் வந்து நம்ம 30 இயர்ஸ்ன்னு சொல்கிறோம், இல்லைனா வந்து 40 இயர்ஸ் மேலே தான் ஹார்ட் ப்ராப்ளம் அறிகுறிலாம் வரும். என்ன அறிகுறி வரும்னு பார்த்தீங்கன்னா முக்காவாசி பேர் ஹார்ட் ப்ராப்ளம் அப்படின்னா இந்த இருதய ரத்த குழலி நோய் அப்படின்னா இருதய ரத்தக்குழல் அடப்பு அந்த ரத்தக்குழலி நோய் வருதுன்னா நெஞ்சு வலி தான் முக்காவாசி வரும். வலின்னு பார்த்தீங்கன்னா இடது சைடு இல்லை வலது சைடு ரெண்டுத்துலேயுமே வரலாம். முக்காவாசி பேருக்கு ஒரு 100 பேருக்கு வலி வருதுன்னா ஒரு 125 பேருக்கு வந்து இந்த கை ரத்த லெஃப்ட் ஹேண்ட் பெயின் வந்து நெஞ்சு வலி வரும்போது லெஃப்ட் ஹேண்ட் பெயினும் வரலாம். பட் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீச்சர்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கழுத்து வலியோடு அந்த கை வலி வரும். ஸோ அவங்கெல்லாம் வந்து மோஸ்ட்லி சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸில் இருக்கிறனாலையும் அந்த மாதிரி வலி வரலாம். பட் நெஞ்சு வலி தான் முக்கியமான அறிகுறி. சில பேருக்கு இருதய செயல்பாடு கம்மியாக இருக்கும், சரி வேறு ஏதாவது காரணத்தில் கூட இருதய செயல்பாடு கம்மியாக இருக்கலாம். அவங்களுக்கு வந்து நடந்தால் கொஞ்சம் மூச்சு திணறல், ஸோ நடக்கும்போது மூச்சு திணறல் வருது அப்படின்னா அது மோஸ்ட்லி நம்ம ஹார்ட்டு இல்லைனா வந்து நுரையீரல் பிரச்சனையாகவும் இருக்கலாம். ஸோ அது ரெண்டுமே ஒரு காரணமாக இருக்கலாம். சில பேருக்கு வந்து எலக்ட்ரிக்கல் அப்நார்மாலிட்டிஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஹார்ட் வந்து மூணுமே இருக்கும், பிளட் சப்ளையும் தேவை எலக்ட்ரிக்கல் சப்ளையும் தேவை. அந்த எலக்ட்ரிக்கல் ஏதாவது அப்நார்மாலிட்டி இருந்தால் ஹார்ட் பீட் கொஞ்சம் படபடப்பு வரும். ஸோ இதுதான் முக்கியமாக மூணு சிம்டம்ஸ் இருதயப்பாடு.
1: டாக்டர் நேர் ஒருத்தர் லைனில் இருக்காங்க, பேசலாமா? வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம். பொன்னேரி ஜெகண்டையில இருந்து கலியில அமர்ந்து பேசுறேன்.
1: வணக்கம்
3: டாக்டர்.
2: வணக்கம் சார்.
3: டாக்டர் இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பேருக்கு இப்ப என்ன சொல்றதுன்னா நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் தான் வருது. இது வந்து ஆஞ்சியோபண்டான்னு சொல்றாங்க. இது வந்து அறிகுறி சிம்டம்ஸ் எப்படி சார் தெரியும் இதை பத்தி? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
2: ஸோ ஹார்ட் அட்டாக் அப்படின்னா ஸோ இப்போ வந்து ரத்த குழா அடப்பு மட்டும் இருக்கு, பட் முழுசா அடையிலன்னா நடக்கும்போது நெஞ்சு வலின்னு அப்படி இருக்கும். ஸோ மாடி ஏறும்போது வலி இருக்குது, ஏதாவது வெயிட் தூக்கிட்டு போனால் கொஞ்சம் நெஞ்சு பாரமாக இருக்குது, கொஞ்சம் நேரம் நின்று நடக்கணும் அப்படின்றது ஆஞ்சினா. அது வந்து அடப்பு முழுசாக அடையில ஒரு 90% அடப்பு இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி வலி வரலாம். மார் அடப்பு ஹார்ட் அட்டாக்னா அந்த ரத்த குழாய் முழுசாக அடைஞ்சிருது. ஸோ அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெஸ்ட்லேயே பெயின் வந்துடும். ஸோ பேஷண்ட் நல்லா தான் இருந்தார் சார், திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே நெஞ்சு வலி வந்தது, அப்படியே ஃபுல்லாக வேர்த்துருச்சு, அப்புறம் கொஞ்சம் மூச்சு திணறல் இருக்குது. சில பேருக்கு வந்து பார்த்தோன்னா அப்படியே மயக்கமே போட்டு விழுந்துருவாங்க, அந்தளவுக்கு சிவியர் பெயின். ஸோ அந்த வலி வந்து நம்ம உயிருக்கே உயிர் போயிடுமான்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன், அந்தளவுக்கு சிவியர் பெயின் வருதுன்னா அது வந்து மாரடப்பு, அது ஹார்ட் அட்டாக் பெயின். ஸோ அது மாதிரி இப்போ நெஞ்சு வலியே வந்து 5 நிமிஷம் மேலே இருக்குது அப்படின்னாலே நம்ம வந்து இதை மாரடப்பாக இருக்குமோன்னு நம்ம வந்து யோசிக்கணும். ஸோ நெஞ்சு வலி தான் முக்கியமான இது. ஸோ இந்த மாரடப்புலேயே வந்து உங்களுக்கு வலது இல்லை இடது சைடு வலி வரலாம்.

0: சில பேருக்கு தொண்டையில் கூட வலி வரும், சில பேருக்கு வந்து முதுகுலேயும் வலி இருக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு விதமாக இருக்கும். சில பேருக்கு வலி இருக்கும், சில பேருக்கு எரிச்சலாக இருக்கும். ஸோ சில பேர் வந்து நம்ம எரிச்சலாக இருக்குது சார், எனக்கு கேஸ் தான் ப்ராப்ளம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ எரிச்சலுமே ஒரு ஹார்ட் அட்டாக்குரிய அறிகுறியாக நம்ம எடுத்துக்கணும். அண்ட் ஒரு 10 நிமிஷம் மேலே வலி இருக்குன்னா பக்கத்தில் போய் ஒரு இசிஜி எடுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. இசிஜி எடுத்துகிட்டு நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து அட்லீஸ்ட் நம்ம கேஸ்ட்ரிக்னு எடுத்துட்டு நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம் வீட்டில்.
1: ஓகே, நிகழ்ச்சியில் இன்னைக்கு அடுத்த நேயர். வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், பேசுங்க. யார், எங்கேருந்து பேசுறீங்க?
2: வணக்கம், ராயப்பேட்டையிலேருந்து வெங்கட்டன்.
1: ஆ, கேட்கலாம்டா, மருத்துவர் கூட தான் பேசுங்க.
0: ஆ, சொல்லுங்க சார்.
2: சார், இப்போ வணக்கம் சார்.
0: வணக்கம்.
2: இப்போ முன்னாடி சொன்னீங்க கேஸ்ட்ரிக் இருந்தால் கூட உங்களோட மத் சிம்டம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. பட் கிட்ட போய் நம்ம போய் பார்த்தோம்னா இசிஜி தான் எடுத்தால் நார்மல், ஆனா இசிஜி நார்மல், அப்புறம் எக்கோ எடுத்தா அப்நார்மல் இருக்கு. அது மாதிரி கேசஸ் இருக்கா? அது நம்பர் ஒன். நம்பர் டூ, ஒபிசிட்டி இருக்கிற லேடிஸ்க்கு ஹார்ட்டு செக் எல்லாம் பண்ணியாச்சு, எக்கோ எல்லாம் பண்ணியாச்சு, ஆனா அவங்களுக்கு அந்த பிஎஃப்டி டெஸ்ட்ல வந்து ஒரு 60% தான் இருக்கு. நடந்தா மூச்சு வாங்குது, படிக்கட்டு ஏறினா மூச்சு வாங்குது. அந்த கார்டியோ என்ன சொன்னாருன்னா, சார் ஒன்றும் பயம் இல்லை, இவங்க கொஞ்சம் வெயிட் தான் குறைக்கணும், ஃபங்க்ஷன் டெஸ்ட் அவங்களோட ஹார்ட் எக்கோ கிளீனா இருக்கு அப்படின்றாங்க. பட் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத நீங்க கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க, நான் கேட்டுக்கிறேன். நன்றி.
0: சரி, ஸோ உங்களுடைய கேள்வி வந்து ரெண்டு இருக்குது. மொதல் கேள்வி என்னென்னா, இசிஜி வந்து நார்மலாக இருக்குது, நெஞ்சு வலின்னு போகிறீங்க, ஹார்ட் ப்ராப்ளம் மாதிரி சந்தேகப்பட்டு போகிறீங்க, ஆனால் இசிஜி நார்மலாக இருக்குது. எக்கோ பார்க்கும்போது எக்கோவில் வந்து ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்லி உங்களை அட்மிட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்து 100 பேருக்கு இசிஜி எடுத்திங்கன்னா 50 பேருக்கு உடனே வந்து சேஞ்சஸ் வந்துடும். ஒரு மீதி இருக்கிற 50 பேருக்கு வந்து ஒரு 1 hour 2 hours கழித்து தான் சேஞ்சஸ் வரும். ஸோ அதனால் வந்து மொதல் வாட்டி இசிஜி எடுத்துகிட்டு ஓகே அது வந்து ஹார்ட் அட்டாக் மாதிரி தான் இருக்குது அப்படின்னா, நம்மக்கிட்ட இப்போ நீங்கள் பெரிய ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா எக்கோ வசதியும் இருக்கும். எக்கோனா உடனே ஹார்ட்டை நம்ம வயிறு ஸ்கேன் பண்ணுற மாதிரி ஹார்ட்டை ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். அது ஸ்கேன் பண்ணும்போது 100% நம்ம வந்து மேஜர் அட்டாக் வந்திருக்கா இல்லையா நம்ம வந்து கிளியர் பண்ணிடலாம். அண்ட் இதையும் மேலே ஒரு மைனராக அட்டாக் வந்திருக்கு அப்படி இன்னும் வந்து நெஞ்சு வலி இருதே மாதிரி இருக்குன்னா நம்ம ட்ரோபோனின்னு ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ட்ரோபோனின் டெஸ்ட் வந்து ஒரு 2 hours பெயின் மேலே இருந்தால் அது கொஞ்சம் லைட் எலிவேஷன் இருக்கும். ஸோ அது வந்து மைனர் அட்டாக் கூட நம்ம ரூல் அவுட் பண்ணிடலாம். ஸோ இசிஜி மட்டும் நம்பும் போது 50% ஹார்ட் அட்டாக் வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணிவிடுவோம். அதனால் வந்து கம்பைன்டு வித் எக்கோ அந்த ட்ரோபோனின் டெஸ்ட் எடுக்கும்போது நம்ம வந்து 100% நம்ம வந்து ரூல் அவுட் பண்ணிடலாம். நீங்கள் எமர்ஜென்சி ER போகும்போது நம்ம ஹார்ட் அட்டாக்காக இல்லையான்னு ரூல் அவுட் பண்ணிடலாம். இரண்டாவது க்வெஸ்சன் வந்து ஒபீஸ், ஒரு ஒபீஸான பேஷண்ட்டுக்கு வந்து மூச்சுத்திணறல். ஸோ மூச்சுத்திணறல் வந்து நம்ம ரெண்டு காரணமாக வரலாம், ஒன்று நுரையீரல் ப்ராப்ளம் இல்லைன்னா இருதய ப்ராப்ளம். சில பேர் இன்னும் ஃபீமேல்ஸ்க்கு இன்னும் முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா அனிமியா, நம்ம ரத்த சோவை, நம்ம ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியாக இருக்கும்போது கூட மூச்சுத்திணறல் உங்களுக்கு வந்து வரும். ஸோ ஃபீமேல் ஒபிசிட்டியில் ஹார்ட் நல்லாயிருக்கு ஆனால் ஒபீஸாக இருக்கும்போது என்னென்னா உங்களுக்கு வந்து நுரையீரல் விரிகிறத்தன்மை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அவங்களுக்கு அந்த நுரையீரல் விரிகிறத்தன்மை கம்மியாக இருக்கிறனாலே மூச்சு கஷ்டம் வரலாம். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு வெயிட் கம்மி பண்ணால் பெட்டராக இருக்கும்னு உங்களுக்கு வந்து மருத்துவர் சொல்லியிருக்கார்.
1: தொடர்ந்து பேசும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.
3: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: மூன்று மணி 11:00 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு இதய ஆரோக்கியம் குறித்து இதய நிலைத்துறை பேராசிரியர் மற்றும் துறையினுடைய தலைவர் டாக்டர் எஸ் ரமேஷ் அவர்கள் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. டாக்டர் அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம்.
4: ஹலோ.
1: வணக்கம், யார் இங்கிருந்து?
4: சார், நான் திருப்பத்தூர் மாவட்டம் ஜங்காலகுரம் கிராமத்திலிருந்து பேசுறேன்.
1: மருத்துவர் கூட தான் இருக்காங்க, பேசலாம் சார்.
0: ஆ, சொல்லுங்க சார்.
4: அதாவது வந்து இதய சம்பந்தமான அனைத்து இதுகளையும் சொன்னீங்க, சிம்டம்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் சொன்னீங்க, ரொம்ப சிறப்பா இருந்தது, சந்தேகங்கள்லாம் தெரிந்தது. என்ன வேணும்னா, இப்போ இதய நோய் வராத தடுக்கிறதுக்கு என்ன மாதிரி நடைமுறைகள், உணவு முறைகள், தவிர்க்க வேண்டியது என்ன, சாப்பிட வேண்டியது என்ன மட்டும் கொஞ்சம் தெளிவா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு தோணுது.
0: சரிங்க. ஸோ ஆக்சுவலாக வருமுன் காப்போம். ஸோ நம்ம இருதய வந்து வழியோ இல்லை இருதய நோய் வரத்துக்கு முன்னாடி எப்படி காப்பாற்றிக்கணும்னு கேட்குறீங்க. ஸோ முக்கியமான, ரொம்ப உங்களுக்கு எல்லாமே எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், நம்ம ஜஸ்ட் ரீஎட்ரேட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து இப்போது உணவு பழக்கங்கள் ஒன்று இருந்தாலும், ஸோ நம்மளுடைய லைஃப் ஸ்டைலும் கொஞ்சம் மாற்றிக்கணும். ஸோ முக்கியமானது வந்து உறக்கம். ஸோ உறக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனுஷனுக்கு ஒரு 7 மணி நேரத்துலேருந்து 9 மணி நேரம் உறங்கி

0: உங்களுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வர்றது கொஞ்சம் குறையுதுன்றாங்க. ஸோ இப்போ ஆறு மணி நேரம் குறைவாக உறங்குறவங்களுக்கும் இல்லை 7 மணி நேரம் மேலே உறங்குறவங்களுக்கும் வித்தியாசம் பார்க்கும்போது ஹார்ட் ப்ராப்ளத்தை 20% குறையுதுன்றாங்க. ஸோ ஒன்று வந்து உறக்கம் வந்து அவசியம். உறக்கம் வந்து பகல் உறக்கம் கிடையாது, நைட்டு தான் நம்ம உறங்கணும். ஸோ நம்ம வந்து எப்படி நம்ம நேச்சரோடு ஒன்றி இருக்கணும்னு நம்ம வந்து முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம நைட்டு தான் தூங்கணும். இப்போ நிறையா பார்த்திங்கன்னா ஐடி மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு முழிச்சுட்டு பகலை நான் தூங்கிறேன் சார், 8 hours தூங்குறேன்றாங்க. பட் அது வந்து கரெக்டான உறக்கம் இல்லை. நம்ம உடம்பு வந்து நைட்டு தான் உறங்கினா ரொம்ப நல்லது. ரெண்டாவது வந்து உடற்பயிற்சி. ஸோ எல்லாருமே வந்து ஒரு மினிமம் அரை மணி நேரம் ஒன்றுமே முடியல சார், என்னால் ஜிம்மெல்லாம் போக முடியாது, எனக்கு அப்படியெல்லாம் வசதி இல்லைன்னு நல்ல ஒரு அரை மணி நேரம் டெய்லி நல்லா வேகமாக நடக்கிறதே ஒரு நல்ல பயிற்சி தான். அட்லீஸ்ட் ஒரு வாரத்தில் 150 நிமிஷம் வந்து நடந்தால் நம்ம ஹார்ட் சம்மந்தமான தொந்தரவு வந்து குறையுது அப்படின்றாங்க. ஸோ உடற்பயிற்சியும் ஒன்று முக்கியம், இன்னொன்று வந்து உறக்கம், மூணாவது வந்து உணவுகள். ஸோ என்னென்ன தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உணவெல்லாம் பார்த்தீங்கன்னா ரைஸ் சம்மந்தமான உணவு தான் நம்ம இதில் இருக்குது, முன்னோர்களும் அதான் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. பட் ரைஸை கொஞ்சம் குறைச்சிட்டு சிறுதானியங்கள் நிறையா எடுத்துக்கிட்டால் நம்ம ஃபைபர் கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா இருதயத்துக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி பச்சை காய்கறிகள்லாம் ரொம்ப நல்லது. ஸோ நம்ம என்னென்னா நம்மளுடைய இப்போ ஒரு ரொம்ப ஆயில் அதிகமாக எண்ணெய் அதிகமாக இருக்கிற பண்டங்கள் எடுக்கும்போது நம்ம உடவுல எல்லாம் ஒரு ரணம் இன்ஃப்ளமேஷன் அதிகமாகுது. இதே வந்து நம்ம பச்சை காய்கறிகள் இல்லை பழங்கள் நிறையா எடுக்கும்போது அந்த ரணங்கள்லாம் குறைஞ்சி அது நம்ம ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மாதிரி நம்ம நிறையா எடுத்துக்கிட்டால் நம்ம அந்த ரணம் குறையும். இதுவுமே வந்து நம்ம இருதயத்துக்கு ரொம்ப ஆரோக்கியம். ஸோ உணவு, அதுக்கப்புறம் பயிற்சி, உடற்பயிற்சி, நன்றான உறக்கம், இது மூணுமே இருந்தாலே நம்ம வந்து முக்காவாசி இருதய ப்ராப்ளத்தை நம்ம தவிர்க்கலாம்.
1: நிகழ்ச்சியில் இணைக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். நிகழ்ச்சியில் இணைக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: வேலூர்லேருந்து சாமிநாதன் பேசுகிறார்.
1: கேட்கலாம் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம்.
2: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம்.
2: நான் வேலூர் சாமிநாதன் பேசுறேன். இந்த மது புகைப்பிடித்தல் இது எல்லாமே வந்து இந்த போதை பொருட்கள் உபயோகப்படுத்துறவங்களுக்கு மாரடைப்பு அல்லது ஹார்ட் ஃபெயிலியர் ஹார்ட் அட்டாக் எல்லாமே வருதுன்னு சொல்றாங்க. உலக அளவுல வந்து இது செயலிழப்பனால உயிரிழப்பு அதிகமா இருக்கிறதாக கேள்விப்படுறோம். இது இந்தியாவில எந்த அளவுக்கு இருக்கு, எத்தனையாவது இடத்துல இருக்காங்க நம்ம இந்திய நாட்டு மக்கள், அது தெரியல ஐயா. இன்னொன்று வந்து இப்போ ஏழை எளிய மக்களுக்கும் வந்துருச்சு, இது வந்து பெரிய ஒரு ரிச் ஒரு ப்ராப்ளம்ன்றது அந்த மேல்தட்டு மக்களுக்கு இருக்கிறது, இப்போ கீழ்த்தட்டு மக்களுக்கும் வந்துருச்சு. இப்போ மேலை நாடுகள்ல 10 ஆண்டுகள் வந்து இடைவெளியும் நீங்க சொல்லுங்க ஆரம்பத்திலேயே, அந்த அளவுக்கு வந்து ஃபேட் அவங்க அதிகமா வந்து ஃபுட்டு அந்த அளவுக்கு எடுத்துக்கிறாங்க, கொலஸ்ட்ரால் அந்த அளவுக்கு அவங்களுக்கு 10 ஆண்டுகள் கழித்து வருது. இங்க நம்ம இந்தியாவில் 10 ஆண்டுகள் முன்னாடியே வந்துருது அப்படின்னு சொல்லுங்க. இது எதனால அந்த மாதிரி வருது, அதையும் கொஞ்சம் விளக்கமா கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. நான் வானொலியில கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி கேள்விக்கு. ஸோ நீங்க மூணு கேள்வி கேட்டிருக்கீங்க. முத கேள்வியா வந்து புகைப்பழக்கம், மது அருந்துதல், இதனால் இருதயம் எப்படி பாதிக்குது அப்படின்னா புகைப்பழக்கம். ஸோ இப்போது மேற்கு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் முதல்ல ஸ்மோக்கிங் அதிகமாக இருந்து ஹார்ட் அட்டாக்லாம் அதிகமாக இருந்தது அங்கேயுமே. இப்போ வந்து என்னென்னா அவங்க வந்து இது வந்து இருதய பாதிக்குதுன்ட்டு அங்கே வந்து கட்டுப்பாடு அதிகமாக இருக்குது. பொதுவான இடங்களில் புகைப்பிடித்தல்லாம் குறைச்சிட்டாங்க அங்கே ரொம்ப முக்கியமாக. ஸோ பட் இந்தியாவில் வந்து அந்த பழக்கங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாகிட்டு வருது. இப்போ நிறைய பேர் வந்து அந்த ஸ்டைலுக்கு ஒரு ஸ்மோக் பண்ணால் தான் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வருது, ஸ்மோக் பண்ணணும் இல்லைனா வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக ஆல்கஹால் சாப்பிடணும் அப்படின்ற அந்த இது மாதிரி வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து அதெல்லாம் வந்து இருதயத்தை கண்டிப்பாக பாதிக்குது. ஸோ ஒரு நாளைக்கு நான் ஒரு சிகரெட் தான் பிடிக்கிறேன் சார்னாலும் அந்த சில பேருக்கு அந்த ஒரு சிகரெட்டே வந்து ஒரு விஷமாகி ஹார்ட் அட்டாக் வந்திருக்க பார்த்துருக்கோம். ஸோ நாங்கள் நிறைய ஸ்டடி பண்ணதில் மேல்ஸுக்கு ஸ்மோக்கிங்னால தான் யங் ஏஜில் ஹார்ட் அட்டாக் வருது, அதில் ஒரு சந்தேகமும் இல்லை. அதேமாதிரி மது அருந்துறதுனால என்னென்னா உங்களுக்கு வந்து லிவர் கொஞ்சம் மெயினாக லிவர் பாதித்தாலும் பட் அதில் வந்து ஒரு இந்த ட்ரைக்ளிசரைட்னு ஒரு கொலஸ்ட்ரால் அதிகமாகுது சார். ட்ரைக்ளிசரைட் கொலஸ்ட்ரால் அதிகமாகும்போது அதனாலேயுமே இந்த கொலஸ்ட்ரால் வந்து ரத்த குழாயில் போய் அடைப்பு ஏற்பட்டு அதனாலேயும் ஹார்ட் அட்டாக் வருது. ஸோ மது அருந்துதல், ஸ்மோக்கிங், இது ரெண்டுமே தவிர்த்தால் ரொம்ப நல்லது. ரெண்டாவது வந்து உங்கள் கேள்வி வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்து அயல் நாடுகள்லாம் வந்து

0: ஹார்ட் அட்டாக் நம்ம இந்தியாவோட 10 வருஷம் பின்னாடி வருது, ஏன் ஏன் அவங்க நிறைய மாமிசங்கள்லாம் சாப்பிட்றாங்களே அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் வந்து மரபணுவு, அது ஜெனட்டிக்ஸ். ஜெனட்டிக்காக வந்து நம்ம சவுத் ஏஷியன் ரேஸ், நம்ம இந்தியர்களில் வந்து பார்த்திங்கன்னா இரத்த குழாய் அடைப்பு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம அவங்கள மாதிரியே சாப்பிட்டாலுமே நமக்கு வந்து சீக்கிரம் வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வருது. ஸோ நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல கடினமாக உழைப்பாளிகளாக இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ நல்ல சைக்கிளில் தான் போயிட்டு இருந்தாங்க, முதல்ல நடந்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா நடப்பயிற்சியே இல்லை, நம்ம சைக்கிளும் மிதிவண்டிகளும் நம்ம வந்து ரொம்ப யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ அதனால் வந்து நமக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி குறைஞ்சிடுது. ஸோ அதனால் நமக்கு தேவையான, இப்போ நம்ம உடலுக்கு தேவையானதோடு அதிகமாக சாப்பிட்றோம். ஸோ நம்ம ரைஸாக சரி, இப்போ ஆயிலாக சரி, எல்லாமே நம்ம உடம்புக்கு தேவையாக, நம்ம எக்ஸசைஸ் கம்மியாகிடுச்சு, இன்னும் நம்ம சாப்பாடு அதிகமாக இருக்குது, அதே அளவு சாப்பிட்றோம். ஸோ அதனால் வந்து நமக்கு ஈஸியாக எக்ஸ்ட்ரா கேலரி வருது. இந்த எக்ஸ்ட்ரா கேலரி வந்து கொழுப்பாக சேர்ந்து ரத்த குள்ளால் சேர்ந்துருது. ஸோ அதுதான் ஒரு முக்கியமான காரணமாக மரபணுவால் நமக்கு ரொம்ப ரிஸ்க் இருக்குது. கூட வந்து நம்ம உணவு பழக்கங்களும் கொஞ்சம் மாறி வருது, வெஸ்டர்னைஸ்டாக மாறி வரும். நிறைய மீட்டெல்லாம் எடுத்துக்கிறோம், ஃப்ரைட் மீட்டஸ் எடுத்துக்கிறோம். ஸோ லைஃப் ஸ்டைலும் மாறுறதுனால தான் நமக்கு இப்போ நிறையா யங் ஏஜில் ஹார்ட் அட்டாக் தென்படுது. இன்னொரு காரணம் வந்து நம்ம நிறைய கண்டுபிடிக்கிறோம். முன்னாடியெல்லாம் வந்து நடந்தார் சார் அப்படியே இறந்துட்டார், நம்ம கண்டுபிடிக்காமல் இருந்திருப்போம். இப்போ நமக்கு வசதி அதிகமாக இருக்குது, மருத்துவம் நல்லா இம்ப்ரூவ் ஆனனால ஹார்ட் அட்டாக், இது வந்து ஹார்ட் அட்டாக் தான் இறந்தாருன்னு நம்ம கண்டுபிடிக்கிற வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நிறைய பேரும் வந்து நெஞ்சு வலினா உடனே போய் ஹாஸ்பிட்டலும் போகிறாங்க, அதனாலே வந்து நிறைய ஹார்ட் அட்டாக் கண்டுபிடிக்கிறோம். ஸோ நிறையாவும் கண்டுபிடிக்கிறோம், பட் வியாதியும் அதிகமாகுது. இன்னொரு முக்கியமான காரணம் வந்து நீரிழிவு நோய் ஆறு சுகர்னு சொல்லுவோம். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இந்தியா தான் டயபெட்டிக் கேபிட்டல் அப்படின்னா, ஆல் ஓவர் வேர்ல்டில் பார்க்கும்போது இந்தியர்களுக்கு தான் அதிகமாக இந்த டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இருக்குது. ஸோ டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இருந்தாலே ஹார்ட் ப்ராப்ளம் நமக்கு வந்து வர வாய்ப்பு நிறைய இருக்குது.
1: நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
2: ஐயா வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர்.
1: மருத்துவர் இருக்காங்க, பேசலாம் அவங்கள்ட்ட.
2: வணக்கம் டாக்டர்.
0: ஆ வணக்கம் மேடம்.
2: வணக்கம் டாக்டர். ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு கூட இந்த கொலஸ்ட்ரால் அப்படிங்கிற ஒரு இஷ்யூ இருக்கிறத பாக்குறோம். ஈவன் அவங்களுக்கு கூட இந்த ஹார்ட் அட்டாக் அது மாதிரியான விஷயங்களையும் பாக்குறோம். எனக்கு என்ன கேள்வினா, இந்த கொலஸ்ட்ரால் செடிமெண்ட்ஸ் ஒல்லியா இருக்கிறவங்களுக்கும் எப்படி வருது? உணவு பழக்க வழக்கங்கள் தானா, அல்லது ஹெரிடிட்டரியா? அண்ட் பொதுவாக இந்த கொலஸ்ட்ரால் உடைய லெவல்ஸ், அதாவது குட் கொலஸ்ட்ரால் பேட் கொலஸ்ட்ரால்ங்கிறோம் இல்ல, அதனுடைய லெவல்ஸ் எவ்வளவுக்கு மேல போச்சுன்னா கொஞ்சம் அலாமிங்கான ஒரு விஷயம். எனக்கு இதை பத்தின விளக்கம் சொல்றீங்களா டாக்டர்?
0: கண்டிப்பாம்மா, இது வந்து நல்ல கேள்வி. ஸோ கொலஸ்ட்ரால், ஸோ இப்போ என்னன்னா நம்ம வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி கொலஸ்ட்ரால்னு பார்த்தீங்கன்னா அது கிடையாது. ஸோ நம்மளுடைய பிளட் கொலஸ்ட்ரால் லெவல் வந்து இஸ் டிட்டர்மைன் மரபணுனால, ஜெனட்டிக்னால தான் டிட்டர்மைன் ஆகுது. ஸோ நம்ம உணவு வந்து 35% தான் டிட்டர்மைன் த பிளட் கொலஸ்ட்ரால், பாக்கி 65% வந்து லிவரில் தான் உங்களுக்கு கொலஸ்ட்ரால் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இந்த கொலஸ்ட்ரால் எப்படி நம்ம வந்து ஜீர்ணிக்கிறோம், மெட்டபலைஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் பிளட் கொலஸ்ட்ரால் டிட்டர்மைன் ஆகும். ஸோ நம்ம ஒல்லியாக இருக்கவங்க அவங்களுக்கான ஜெனட்டிக்லி அவங்க ஃபேமிலியில் ஃபுல்லாகவே கொலஸ்ட்ரால் இருக்குன்னா ஒல்லியாக இருந்தாலுமே பிளட் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கும். இந்த பிளட் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் அதிகமாக வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கொலஸ்ட்ரால்லே கெட்ட கொலஸ்ட்ரால் நல்ல கொலஸ்ட்ரால் அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க. கெட்ட கொலஸ்ட்ரால் அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த லிப்பிட் ப்ரொஃபைல் பண்ணும்போது டோட்டல் கொலஸ்ட்ரால் கொடுப்பாங்க, அது மட்டும் நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்காது. அதில் அடுத்து பார்த்திங்கன்னா ஹெச்டிஎல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹை டென்சிட்டி லைப்போ ப்ரோட்டீன். ஸோ அது வந்து நல்ல கொலஸ்ட்ரால், நல்ல கொலஸ்ட்ரால் ஏன் அது மட்டும் நல்ல கொலஸ்ட்ரால் மற்றதெல்லாம் கெட்ட கொலஸ்ட்ரால்னு? அது வந்து என்னென்னா நம்ம ரத்த குழாயில் படிஞ்சிருக்க கொலஸ்ட்ராலை எடுத்துகிட்டு போய் லிவரில் கொடுத்து அதை ஜீர்ணிக்கும். ஸோ அதனால தான் நல்ல கொலஸ்ட்ரால். ஸோ டெபாசிட் அந்த ரிவர்ஸ் கொலஸ்ட்ரால் டிரான்ஸ்போர்ட்னு சொல்லுவோம். ஸோ படிஞ்சிருக்க ரத்த குழாவை ரிமூவ் பண்ணுறது ஹெச்டிஎல். ஸோ ஆனால் எல்டிஎல், ஐஎல்டிஎல், விஎல்டிஎல்ன்றதெல்லாமே வந்து கெட்ட கொலஸ்ட்ரால். இது என்ன பண்ணுன்னா ரத்த குழாயில் போய் கொலஸ்ட்ராலை படிய வைக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு ரத்த குழாயில் கொலஸ்ட்ரால் படியும் போது தான் உங்களுக்கு பிளாக் வர்றது, அதனால தான் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் அந்த ப்ராப்ளம்லாம் வரும். ஸோ இது லெவல் என்ன இருந்தால் நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இனிஷியலாக முதல்லலாம் பார்த்தீங்கன்னா எல்டிஎல் வந்து சார் 130 வரையும் நார்மல் தான் அப்படின்னாங்க. இப்போ இருக்க என்ன நம்ம மருத்துவம் முன்னேறும்போது எல்டிஎல் வந்து 100 கீழே, நார்மல் ஆளுங்களுக்கு 100 கீழே இருக்கணும். சுகர் இல்லை பிபி, ஃபேமிலியில் எல்லாருக்கும் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது சார் அவங்களுக்கெல்லாம், அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்டிஎல் கொலஸ்ட்ரால் 70 கீழே இருந்தால் நம்ம வந்து நோய் வர்றதை தடுக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ இது நம்ம எக்ஸசைஸ் டயட்டில் பண்ணலாம், பட் முக்கால்வாசி வந்து இப்போ அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து மருந்துகள் எடுத்துக்கிறது நல்லது.
1: டாக்டர் இப்போ நீங்கள் ஹார்ட் அட்டாக்னு சொன்னீங்க, ஹார்ட் அட்டாக்கும் கார்டியாட்டிக் அரெஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் டாக்டர்?
0: ஸோ ஹார்ட் அட்டாக் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரத்த குழாயில் அடைப்பு. ஸோ 100% அடைப்பு இருக்கிறது தான் ஹார்ட் அட்டாக். கார்டியாக் அரெஸ்ட்னா

0: இருதயமே சுத்தமாக செயல்பாடே இல்லை, ஹார்ட் வந்து நின்றுடுச்சு அப்படின்றது தான் கார்டியக் அரெஸ்ட். ஸோ கார்டியக் அரெஸ்ட்டுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஒன்றாவது முக்கியமான காரணம் வந்து ஹார்ட் அட்டாக்கு. பட் கார்டியக் அரெஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு எண்ட் ஸ்டேஜ், இப்போ வந்து முதல்ல பிரெயின் ஸ்ட்ரோக் இருக்குது, அப்படியே கடைசியில் எல்லா உடம்பும் செயலிழந்துக்கிற மாதிரி ஹார்ட்டும் செயலிழந்து போகலாம். அது வந்து கார்டியக் அரெஸ்ட்டு. இல்லைனா சில பேர் எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம், திடீர்னு ஹார்ட் பீட் வேகமாக வந்து ஒரு 100க்கு பதிலாக ஒரு 400 போயிடுச்சு அப்படின்னாலே ஹார்ட் ரொம்ப வேகமாக துடிச்சு அப்படியே அரெஸ்ட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து மாரடைப்பு ஒரு முக்கியமான காரணம், பட் பல காரணங்கள்னால இருதயம் வந்து அரெஸ்ட் ஆகலாம். அதுதான் கார்டியக் அரெஸ்ட்.
1: டாக்டர், இந்த சைலண்ட் ஹார்ட் அட்டாக்னா என்ன டாக்டர்? அப்படி இருந்தால் நமக்கு அறிகுறிகள் எதுவும் தெரியாதா என்ன?
0: ஸோ சைலண்ட் ஹார்ட் அட்டாக் அப்படின்னா பேஷண்ட் வந்து நல்லா தான் இருந்தால் திடீர்னு பார்த்திங்கன்னா அப்படியே கொலாப்ஸ் ஆகிட்டார், நல்லா தான் நம்ம கூட பேசிகிட்டு இருந்தால் திடீர்னு கொலாப்ஸ் ஆகிட்டார் அப்படின்வாங்க, நெஞ்சு வழி அவருக்கு தெரியல அப்படின்வாங்க. ஸோ இந்த சைலண்ட் ஹார்ட் அட்டாக் வந்து குறிப்பாக அந்த சுகர் பேஷண்ட்டுங்களுக்கு வர வாய்ப்புகள் அதிகம். ஸோ யங் ஏஜில் சுகர் ரொம்ப வருஷமாக இருக்குன்னா, இப்போ நீங்கள் காலெல்லாம் மறுத்து போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க சில பேர்லாம், எங்களுக்கு பசார் நாங்கள் வந்து செருப்பு பிடிக்கிறோம் ஆனால் வந்து எனக்கு செருப்பு உணர்வே இல்லை. ஸோ அப்படின்னா இந்த கால் நரம்புகள்லாம் கொஞ்சம் பெரிஃபெரல் நியூரோபதி, டயபெட்டிக் நியூரோபதி வந்து மறுத்துருச்சு. அதே மாதிரி அதே நர்வ் வந்து இருதயத்துலேயும் மறுத்துடும். ஸோ நர்வ் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து பெயின் பர்சீவ் பண்ணணும் அப்படின்னா அந்த நர்வ்ஸ் எல்லாம் நல்லா வேலை செஞ்சால் தான் வரும். ஸோ நர்வ்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகிறனால அவங்களுக்கு வந்து பெயின் தெரியாது. திடீர்னு சடனாக மூச்சு திணறல் வந்துச்சு சார், சடனாக நல்லா தான் இருந்தால் திடீர்னு அப்படியே மூச்சு திணறல் வந்து அப்படியே கொலாப்ஸ் ஆகிட்டார் சார் அப்படணும். ஸோ அது வந்து சைலண்ட் ஹார்ட் அட்டாக். அதர் வேறு என்ன காரணங்கள் வரும்னா வயசானவங்களுக்கு, ஸோ 75 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு சில பேருக்கு வந்து நெஞ்சு வழியே தெரியாது, ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்குது இல்லை லைட்டாக மூச்சு வாங்குது அப்படி தான் சொல்லுவாங்க, தெரியல அவங்களுக்கு நெஞ்சு வழியே தெரிஞ்சிருக்காது. ஸோ அவங்களாம் நினைப்போம் நேரம் சார் நம்ம சும்மா டயர்டுன்னு கூட்டிகிட்டு போயிருந்தோம் பார்த்தா டாக்டர் வந்து ஹார்ட் அட்டாக் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வயது முதிர்ந்தவர்களுக்கு நெஞ்சு வலி வர வாய்ப்புகள் கம்மி. பிபி இருக்கவங்களுக்கும் சில பேருக்கு ரொம்ப நாள் பிபி இருக்கவங்களுக்கும் இந்த மாதிரி சைலண்ட்டாக ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்புகள் இருக்குது.
1: டாக்டர், இந்த இதய வலி இடதுபுறவங்க கை வந்து வலிச்சா மட்டும்தான் இதய நோய் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுமா, இல்லை வேறு ஏதாவது அறிகுறிகள் இருக்கா டாக்டர்?
0: ஸோ உங்களுக்கு வந்து நம்ம இருதய வலி வந்து முக்காவாசி வந்து லெஃப்ட் ஹேண்டில் ரேடியேட் ஆகலாம். ஏன்னா உங்களுக்கு நர்வ் சப்ளை கிட்டத்தட்ட ஒன்று தான். ஸோ கைக்கு சப்ளை பண்ணுற நர்வ் சப்ளையும் அதேமாதிரி இருதயத்துக்கு போகிற சப்ளையும் ஒரு சேம். ஸோ அதனால் வந்து நெஞ்சு வலி வரும்போது கைக்கும் வந்து வலி வரலாம். பட் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா கழுத்து வலி, இந்த சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் இருக்காங்க, நிறைய பேர் பைக்கு ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க, ரொம்ப தூரம் வந்து பைக்கில் ட்ராவல் பண்ணுறாங்க, இல்லைனா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆசிரியர்கள் நம்ம நெக்கு ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க, ஐடி பர்சன்ஸு அவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா நெக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கும். அவங்களால அந்த கைக்கு போகிற நரம்பு கொஞ்சம் அழுத்தப்படலாம், அந்த ஸ்பைனல் கார்டு கொஞ்சம் இல்லை நர்வ்ஸ் வந்து கம்ப்ரஸ் ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் பெயின் வரும். ஸோ சில பேர் என்ன பண்ண லெஃப்ட் ஹேண்ட் பெயின் வரனால இது ஹார்ட் ப்ராப்ளமாக நிறைய பேர் வந்திருக்காங்க. சில பேர் வந்து பார்த்தினா ஹார்ட் ப்ராப்ளம் இருக்காங்க லெஃப்ட் ஹேண்ட் பெயின் சொல்லிட்டு ஆர்த்தோ டாக்டரும் போவாங்க. ஸோ அதனால் நிறைய பேர் நாங்கள் ஆர்த்தோ டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா உடனே லெஃப்ட் ஹேண்ட் பெயின்ஸை ஃபஸ்ட் ஹார்ட் ரோல் அவுட் பண்ணிட்டு நீங்கள் இருந்து இங்கே வந்து வாங்கன்னு சொல்ற வாய்ப்புகளும் நிறைய இருக்கு.
1: நம்ம பரிசோதனை பண்ணிக்கணும், இடதுபுறமாக இருந்தாலும் சரி வலதுபுறமாக இருந்தாலும் சரி பரிசோதனை பண்ணி பார்த்துக்கணும். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம். டாக்டர், இந்த இசிஜி எக்கோ பரிசோதனைகள்லாம் எதுக்காக எடுக்கிறோம் டாக்டர்?
0: ஸோ இசிஜின்றது வந்து நம்ம இருதயத்தோட எலக்ட்ரிக் சப்ளையை அப்படியே வந்து நம்ம கிராஃபிக் ஃபார்மில் கொண்டு வர்றது வந்து இசிஜி. அதுதான் வந்து முதல்ல நம்ம இருதய ப்ராப்ளம் கண்டுபிடிக்கிறது. அந்த காலத்தில் ஒரு 1970க்கு முன்னாடி எல்லாம் வந்து இசிஜி வச்சு தான் நம்ம வந்து இருதய ப்ராப்ளம் எல்லாம், நம்ம ஹார்ட் அட்டாக் மட்டும் இல்லை இருதய செயல்பாடு, இல்லைனா சின்ன வயசுலேயே வந்து கன்ஜென்டல் ஹார்ட் டிசீஸ்னு பிறவிலேயே கொஞ்சம் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது எல்லாமே வந்து இசிஜி வச்சு தான் கண்டுபிடிச்சிருந்தோம். எலக்ட்ரிக்கல் ஹார்ட்டோட எலக்ட்ரிக்கல் மேப்பிங்னு வச்சுக்கலாம். ஸோ பட்டு எக்கோன்றது வந்து ஸ்கேன். இப்போ நம்ம வயிறு வந்து ஸ்கேன், இப்போ வயிறு வலின்னா நம்ம போய் ஒரு ஸ்கேன் பண்ணுறதோ இல்லை கிட்னியில் கல் இருக்கான்னு ஸ்கேன் பண்ணுற அதே டெக்னாலஜி தான் ஹார்ட்டுக்கும். ஸோ இதில் என்னென்னா ஹார்ட்டோட செயல்பாடு ஈஸியாக பார்த்துடலாம். ஸோ ஹார்ட் ஃபங்க்ஷன் நல்லா இருக்கா, நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் எவ்வளோ அப்படின்னு கேட்பாங்க, பேஷண்ட்டே கேட்பாங்க எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் எவ்வளோ சார். ஸோ அது வந்து ஹார்ட் ஃபங்க்ஷன் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த பிறவி நோய்கள்லாம் கூட நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ஏதோ ஹோல்ட் இருக்கிறது இல்லை வால்வ் சரியாக செயல்படுதா, வால்வ் லீக்கேஜ் இருக்கா, வால் சுருக்கம் இருக்கா, இந்த ரொமாட்டிக் ஹார்ட் டிசீஸில் வால் சுருக்கம்லாம் வரலாம். சில இப்போலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த அயோட்டிக் சினோஸ் சொல்லுவாங்க, அவங்க கூட இந்த டாவர்ன் அப்படின்னு ஒரு ப்ரொசீஜர்லாம் நிறைய வந்ததுனால நிறைய பேருக்கு அவேர்னஸ் இருக்குது அந்த அயோட்டிக் சினோசிஸ். ஸோ அந்த மாதிரி வால்வ் ப்ராப்ளம் இருக்கிறது கண்டுபிடிக்கலாம். இன்னொன்று முக்கியமாக நம்ம வந்து எமர்ஜென்சி ரூமில் கண்டுபிடிக்கிற அது ஒரு இன்னொருத்தர் கேள்வி கேட்டார் இல்லைங்களா, அதே மாதிரி வந்து ஹார்ட் அட்டாக் வந்திருக்கான்றது மேஜர் அட்டாக் நம்ம கண்டிப்பாக வந்து எக்கோ வச்சே கண்டுபிடிச்சிடலாம். இசிஜி நார்மலாக இருந்தாலும் நம்ம எக்கோ வச்சு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கா இல்லையா நம்ம வந்து கண்டுபிடிச்சதுக்கு எக்கோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சிகிச்சை, ஒரு டெஸ்ட்.
1: ஓகே டாக்டர், ஒரு சாதாரண மனிதன் எந்த வயசுலேருந்து இதயத்தை வந்து பரிசோதனை

0: என்ன பண்ணணும் டாக்டர்?
1: ஸோ நார்மல் இப்போ வந்து நம்ம சவுத் ஏஷியன், நம்மளுடைய சவுத் ஏஷியன் குரூப் வந்து ஆக்சுவலாக முதல்ல 40 வயசுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ நம்ம பார்க்கும்போது நிறைய பேர் சின்ன வயசுலேயுமே, இப்போ நம்ம லைஃப் ஸ்டைல்லாம் மாறினால சின்ன வயசுலேயே ஹார்ட் ப்ராப்ளம் வர வர நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா 35 வயசு 40 வயசுலேயே ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ நம்ம வந்து ரத்த குழாய் அடைப்பு வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி தான் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து 40 வயசில் நோய் வந்து வெளிப்படுத்தும். ஸோ அதனால் நம்ம 30 வயசுலேயே வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கா, நம்ம ஹார்ட் ப்ராப்ளம் செக் பண்ணுறதோட நம்ம மெயின் வந்து கொலஸ்ட்ரால் பிபி சுகர் இருக்கான்னு நம்ம வந்து 30 வயசுலேயே செக் பண்ணிடணும். ஸோ நிறைய பேர் மாஸ்டர் செக்அப் வந்து பண்ணிக்கிட்டால் எந்த வயசில் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து 30 வயசுலேருந்தே செக் பண்ணிட்டால் நம்ம 40 வயசில் இது நம்ம கரெக்டாக பிபியோ இல்லை நம்ம கரெக்டான சுகரு நம்ம மெயின்டைன் பண்ணும்போது 40 வயசில் ஹார்ட் ப்ராப்ளம் வராமல் நம்ம தடுக்கலாம், இல்லைனா வந்து கொஞ்சம் தள்ளி போடலாம். ஸோ 40 வயசு வரதா 50 வயசு இல்லை 60 வயசுக்கு நம்ம தள்ளி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் செக்அப் பண்ணுறது வந்து ஒரு 30 வயசுலேருந்தே பண்ணணும்.
0: ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் சொன்னீங்க ஆண்களை விட பெண்களுக்கு வந்து மாரடைப்புகள் வந்து கம்மியாக இருக்குன்னு, இது என்னென்னா எதனால் ரீசன் டாக்டர், இது என்ன ரீசன்?
1: ஸோ இது நல்ல கேள்வி. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு வந்து இன்னரெண்டாகவே அந்த ஹார்மோன் ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஸோ முக்கியமான ஹார்மோன் வந்து ஈஸ்ட்ரஜன். ஸோ ஈஸ்ட்ரஜன் என்ன பண்ணுது, இந்த ரத்த குழாயை நல்லா செயல்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ ரத்த குழாய் உங்களுக்கு நல்லா விரிவடையணும் அப்படின்னா நைட்ரஸ் ஆக்சைடு அப்படின்னு ஒரு அமிலம் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த நைட்ரஸ் ஆக்சைடு வந்து ரத்த குழாயத்தை விரிவுபடுத்தும். ஸோ இந்த ஈஸ்ட்ரஜன் அவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கிறனால அந்த ரத்த குழாய் வந்து உங்களுக்கு விரிவுபடுத்துகிற தன்மை அதிகமாக இருக்கும். ரத்த குழாய் விரிவுபடும்போது வந்து இன்ஃப்ளமேஷன் எல்லாமே குறைஞ்சிடும். ஸோ இந்த இன்ஃப்ளமேஷன் இருந்தால் தான் உங்களுக்கு போய் கொலஸ்ட்ரால் போய் படியும். ஸோ அந்த கொலஸ்ட்ரால் படிகிற தன்மையும் வந்து லேடிஸ்க்கு வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா வந்து ஒரு அவங்களுக்கெல்லாம் ஹார்ட் ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா 45 வயசு அப்படின் இருக்கும். பட் ஒன்ஸ் 45 வயசு ஆயிடுச்சு, அந்த மாதவிடை அந்த மென்ஸ்ட்ரேஷன்லாம் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா அவங்களுடைய ரிஸ்க்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மேல்ஸோட ரிஸ்க் மாதிரி ஈக்குவலண்ட் ஆகிடுவாங்க. ஒரு 55-65 வயசில் பார்த்திங்கன்னா மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் கிட்டத்தட்ட ஒரே ரிஸ்க் தான் இருக்கும்.
0: ஓகே டாக்டர், நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம், டாக்டர் இப்போ இதயத்தில் அடைப்பு ஏற்பட்டால் ஸ்டண்டு வைக்கிறாங்க, இந்த ஸ்டண்டு வச்சதுக்கு அப்புறமும் நமக்கு மறுபடியும் அடைப்பு ஏற்படுமா டாக்டர்?
1: ஸோ இருந்தே நமக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு வந்து நம்ம டெஸ்ட்டுன்றது வந்து ஆஞ்சியோகிராம்னு ஒரு டெஸ்ட்டு, நிறைய பேர் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஆஞ்சியோகிராமு இல்லை ஆஞ்சியோ பிளாஸ்டின்றது சிகிச்சை. ஸோ அது ரெண்டு பேரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். ஆஞ்சியோகிராம்ன்றது டெஸ்ட்டு, அடப்பு எவ்வளோ இருக்குது ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணணுமான்னு பார்க்குறது ஆஞ்சியோகிராம். இதில் வந்து ஆஞ்சியோ பிளாஸ்டி வித் ஸ்டென்ட் அப்படின்னா நம்ம அந்த அடப்பை வந்து நீக்கிற சிகிச்சை. ஸோ அங்கே பலூன் பண்ணி அந்த கொஞ்சம் விரிவு பண்ணதுக்கப்புறம் ஸ்டென்ட்டு வச்சிடுவோம். ஸோ நம்ம ஸ்டென்ட்டு வைக்கிறது பார்த்திங்கன்னா எந்த இடத்துல அடப்பு இருக்கோ அந்த இடத்துல தான் ஸ்டென்ட் வைக்கிறோம். ஸோ பட் நம்ம வந்து அந்த காரணம், இப்போ நம்ம சுகர் இருக்குது இல்லைனா வந்து கொலஸ்ட்ரால் இருக்குன்னா அதை நம்ம சரியாக வைத்தியம் பண்ணலை, பிபி கரெக்டாக பார்க்கல. சில பேர் அப்படியே விட்டுருவாங்க, வந்து நம்ம ஒரு வருஷம் ஃபாலோ அப் வருவாங்க, அதுக்கப்புறம் வந்து வரமாட்டாங்க. ஸோ அப்போ வந்து கொலஸ்ட்ராலோ சுகரோ பிபியை கண்ட்ரோல் பண்ணலன்னா ஃப்யூச்சரில் வேறு இடத்துல உங்களுக்கு வந்து அடப்பு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்டென்ட்டு கீழேயோ மேலேயோ இல்லைனா ஹார்ட்டில் 3 ரத்தக்குழாயில் ஒரு நிலை மட்டும் ஸ்டென்ட் வச்சிருப்போம், மற்ற ரத்தக்குழாயில் உங்களுக்கு வந்து அடப்பு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஸ்டென்ட்டு வச்சாலுமோ இல்லை பைபாஸ் பண்ணாலுமே பட் அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் சொல்கிறோம் இல்லைங்களா, சுகரோ பிபி கொலஸ்ட்ரால் லைஃப் ஸ்டைல் எக்ஸசைஸு இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தால் நம்ம ஃப்யூச்சரில் ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கலாம்,
0: கொஞ்சம் தடுக்கலாம். ஓகே டாக்டர், நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம்
2: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
2: நிறைய
1: பேர் வந்து ஹார்ட்டும் கிட்னி ஹார்ட்டு லிவர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று இணைஞ்சு செயல்படும். முக்கியமாக வந்து கிட்னியும் ஹார்ட்டும் வந்து பார்த்தோன்னா கார்டியோ ரீனல் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். அதே மாதிரி இப்போ ப்ரிவென்ஷன் பார்த்திங்கன்னா கார்டியோ மெட்டபாலிக் கிட்னி ப்ரொடெக்ஷன் அப்படின்னு வந்துச்சு, கார்டியோ மெட்டபாலிக் கிட்னி சிண்ட்ரோம். ஸோ எப்படின்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட ஹார்ட்டு நல்லா பம்ப் பண்ணி பிளட்டு வந்து கிட்னிக்கு கொடுத்தா தான் கிட்னி வந்து அந்த கெட்டதெல்லாம் நம்ம வெளியே அனுப்பும், எஸ்க்ரீஷன் செயல்பாடு பண்ணி. இப்போ ஹார்ட்டு செயல்பாடு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா

0: கிட்னிக்கு ரத்த ஓட்டம் குறைஞ்சிடும். ஸோ அப்போ கிட்னியும் சரியாக செயல்பட முடியாது. ஸோ ரெண்டுமே இன்டர்லிங்க்டு. இதே மாதிரி வந்து கிட்னி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு, இப்போ ரெகுலராக டயாலிசிஸ் போகிறாங்க, இல்லை சார் கிட்னி கொஞ்சம் வீக்காக இருக்கவங்களுக்கு வேறு ஏதோ காரணத்தினால, இல்லை சுகர்னால கிட்னி வீக் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்னி செயல்பாடு கம்மியாகும்போது அந்த கெட்டதெல்லாம் வந்து அப்படியே எஸ்க்ரீட் ஆகாதனால இருதய செயல்பாடு கம்மியாகும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்னி செயல்பாடுலாம் கிரியாட்டின் அதிகமாகுது, யூரிக் ஆசிட் அதிகமாகுது, அதே மாதிரி யூரியா அதிகமாகும். அதே மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரிய, நமக்கு மெஷர் பண்ணுறது இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாமல் நிறைய அமிலங்கள் வந்து இருதய செயல்பாடை கம்மி பண்ணி ஹார்ட் ஃபங்க்ஷனும் கம்மியாகும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஈவன் அந்த படியிறது, ரத்த குழாயில் படிகிற அந்த கொலஸ்ட்ரால் தன்மையுமே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் கிட்னி பேஷண்ட்டுக்கு. ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா முழு ரத்த குழாய் ஃபுல்லாகவே வந்து அடப்பு இருக்கும். ஸோ அதனால் ரெண்டுமே இன்டர்லிங்க்டு, ரெண்டுமே ஹார்ட் பாதித்தாலும் கிட்னி பாதிக்கும், கிட்னி பாதிப்பு வந்தாலும் ஹார்ட் பாதிக்கும்.
1: நிகழ்ச்சியில் இன்றைக்கு அடுத்த நேயர், வணக்கம். ரெயின்வே எஃப்எம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
2: ராமன் பேசுகிறேன்.
3: அதனால வலி வருது அப்படிங்கறாங்க. இது ஆர்த்தி சம்பந்தமா எதுவும் பிரச்சனை இருக்குங்களா?
0: உங்களுக்கு சுகர் இருக்குங்களா?
3: சுகர் இல்லை சார்.
0: சுகர் ஒன்றும் இல்லை. ஏதாவது தோல் பட்டையில் ஏதாவது அடிபட்டுருக்கா?
3: அடிபடம் படலை. ஆனால் சுத்தமாக தூக்கம்ங்கிறதும் இல்லை, தூக்கம் மாத்திரை போட்டால் கூட தூக்கம் வர மாட்டேங்குது.
0: சரி. ஸோ இது வந்து பெரிய ஆத்ரைட்டிஸ் ஷோல்டர்னு சொல்லுவோம் சார். நிறைய வாட்டி நம்ம ஷோல்டர் பெயின் வந்தாலுமே நிறைய பேர் வந்து ஹார்ட் சம்மந்தமாக இருக்குமோ அப்படின்னு வந்து சந்தேகப்படுவாங்க. ஸோ இப்போ வலி வந்து மூமெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் சார், நமக்கு நீங்கள் வந்து அந்த ஜாயிண்ட்டை நல்லா மூவ் பண்ண முடியுது சார், ஆனால் வலி இருக்குன்னா அது வேறு காரணங்களாக இருக்கலாம். இப்போ ஜாயிண்ட்டே மூவ் பண்ண முடியல சார், ஜாயிண்ட் கையை தூக்குனாலே வலிக்குது, கையை பின்னாடி கொண்டு போக முடியல, அந்த நேயர் சொன்ன மாதிரி ஷர்ட் போட முடியலன்றது வந்து இது பியூராக ஜாயிண்ட்டு இஷ்யூ மாதிரி தெரியுது. ஸோ ஜாயிண்ட் இஷ்யூ வந்து முன்னாடி அடிபட்டிருக்கு நமக்கு தெரியாமல் அடிபடும் போது கூட இந்த ஜாயிண்ட் இஷ்யூ வரலாம். இல்லை சுகர் இருக்கவங்களுக்கு நிறைய இந்த மாதிரி பெரிய ஆர்த்ரைட்டிஸ் ஷோல்டர் வரும். ஸோ அவங்க வந்து ஆர்த்தோ எலும்பு சம்மந்தமான டாக்டர் அணுகி கரெக்டான ஃபிசியோதெரப்பியோ சிகிச்சை எடுக்கும்போது உங்களுக்கு இந்த வலி முற்றிலுமே குறைஞ்சிடும்.
1: ஓகே டாக்டர், கண்டிப்பாக அந்த தகவல் வந்து அவரை போய் சேர்ந்துக்கு நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் கூட அடுத்த நேயர், வணக்கம். ரெயின்போ எஃப்எம் வணக்கம்.
4: வணக்கம், சென்னையிலேருந்து தாட்சாயணி பேசுகிறேன்.
1: சொல்லுங்கள் மேம்.
4: ஹலோ, வணக்கம் டாக்டர்.
0: வணக்கம் மேடம், சொல்லுங்கள்.
4: எனக்கு வந்து 21 ஸ்டென்ட் வச்சேன் சார், ஹார்ட் அட்டாக் வந்தது அப்போ. ஆனா நல்லாதான் இருக்கேன், மாத்திரை மெடிசன் எல்லாம் கண்டினியூவா சாப்பிடறேன், நல்லா இருக்கேன். மாடிப்படி எல்லாம் கிடுகிடுன்னு ஏறுறது அதெல்லாம் பண்ணலாமா சார்?
0: உங்களுக்கு வந்து ஒரு அடப்பு இருந்ததுன்னாங்களே, இந்த மற்ற ரத்த குழாயிலையும் கொஞ்சம் அடப்பு இருக்கு. ரெண்டு அடப்பு இருந்து ரெண்டுமே சிகிச்சை பண்ணிட்டாங்க.
4: பையன்கிட்ட கேட்டேன், ரெண்டு அடப்புன்னு சொன்னாங்க அப்படின்னு. மாடிப்படி நான் கிடுகிடுன்னு ஏறிடுறேன், அதான் ஏறலாமா, ஸ்பீடா நடக்கலாமா, அதெல்லாம் பண்ணலாமா?
0: ஸோ உங்களுக்கு வந்து அடப்பெல்லாம் நீக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் வேறு அடப்பே இல்லை அப்படின்னா நீங்கள் நல்லாவே பண்ணலாம். இப்போ முடிஞ்ச இப்போ உங்களுக்கு வந்து மூட்டெல்லாம் நல்லா இருக்குன்னா நீங்கள் வேகமாக நடப்பீங்க. ஸோ வேகமாக நடக்கிறதுமே வந்து நல்லது. ஸோ அதனால் நீங்கள் மாடி ஏறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, வேகமாக நடக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஹார்ட் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு அர்த்தம், உங்களுக்கு மூட்டுங்களும் நல்லா இருக்குனால தான் உங்களால் முடியுது. ஸோ அதை நீங்கள் ஏறுறதுனால ஒன்றும் இருதயம் ஒன்றும் பாதிப்பு இல்லை, இருதயத்துக்கு நல்லது தான். கொஞ்சம் வேகமாக நடக்கிறதோ மாடியெல்லாம் ரெகுலராக ஏறுறது வந்து ஹார்ட்டுக்கு நல்லது தான்.
1: நன்றி நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சி கூட அடுத்த நேயர், வணக்கம். ரெயின்போ எஃப்எம்
5: ஹலோ
1: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
5: வணக்கம், நான் ராஜலட்சுமி வெஸ்ட் மாம்பேட்லேருந்து பேசுகிறேன். பொதுவான ஒரு கேள்வி
0: சொல்லுங்க. சொல்லுங்க மேம்.
5: நம்ம பயறு வகைகளில் முளை கட்டி அப்படியே பச்சையாக சாப்பிட்டா அது நல்லதா, ஊற வச்சு வேக வச்சு சுண்டலாக சாப்பிட்றது நல்லதா? அதுதான் எனக்கு இது.
0: ஓகேம்மா, ஆக்சுவலாக முளை கட்டின பயிர் வந்து என்னென்னா, உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த உடம்புல ரணம் இன்ஃப்ளமேஷன் நிறைய உணவுகள்லனாலே வரலாம். ஸோ இந்த முளை கட்டின பயிர் இல்லை மில்லட்ஸு இந்த மாதிரி கொஞ்சம் ஊற வச்சு சாப்பிட்றது வந்து நீங்கள் வேக வச்சும் சாப்பிட்லாம், இல்லை பச்சையாகவும் எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக பச்சையாக எடுக்கும்போது இன்னும் நல்லதுன்றாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் சத்து வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரணத்தை குறைச்சி இருதய இருதய ரத்த குழாய் செயல்பாடும் இம்ப்ரூவ் பண்ணும். அதனால் நல்லது தான், ரெண்டு வகையாகவும் சாப்பிட்லாம்.
1: நிகழ்ச்சியில் கூட அடுத்த நேயர், வணக்கம். ரெயின்போ எஃப்எம்
6: வணக்கம் சார்.
1: மருத்துவர் இருக்காங்க, பேசலாம்.
6: வணக்கம் டாக்டர்.
0: சொல்லுங்க மேடம்.

0: ஒரு பையனுக்கு 15 வயசு ஆகுது சார். இவ்வளவு நாள் இல்ல, இப்ப பிரியாணி சாப்பிட்டாக்கா இதயம் எல்லாம் படப்பட நடிச்சுக்குது, அப்படியே நின்னுற மாதிரிக்குது அப்படின்னா, முதல்ல டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனோம் ஒரு ஒரு மாசத்துக்கு முன்ன. அது அவங்க வந்து ரத்தம் இல்ல, சத்து ரொம்ப கம்மியா இருக்கு, அதனால ஒன்னும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லி அமிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவன் இதுவா சாப்பிட்டுருந்தா ஒன்னும் பண்ணல, மறுபடியும் இப்போ அந்த மாதிரிதான் இருக்குது, அப்படியே மூச்செல்லாம் அடைக்குது, ஒன்னும் பண்ண முடியல அப்படின்றா. அது என்னவா இருக்கும் சார்?
1: பிரியாணி சாப்பிட்டு உணவு சாப்பிட்டு உடம்பு முடியல, இல்லை வயிறு வலி இருக்குது, இல்லை நெஞ்சு படபடப்பு இருக்குன்னா மோஸ்ட்லி அது வந்து கேஸ்ட்ரிக் சம்மந்த மாதிரி தான் தெரியுது. ஸோ இதே நடந்து உங்களுக்கு சிம்டம்ஸ் வருதுன்னா அது ஹார்ட்டு. சாப்பிட்ட உடனே உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி எரிச்சல் இருக்குது, சாப்பிட்டா ஒரு ரொம்ப வேர்த்துருது, சாப்பிட்டா படபடப்புன்னா நம்ம வயிறில் கொஞ்சம் ரணம் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பர்டிகுலராக இங்கே வெளியே உணவு சாப்பிடும்போது, ஸோ உங்களுக்கு வீட்டில் செய்கிற மாதிரி அவ்வளோ க்ளீனாக சுத்த பத்தமாக செய்கிறது கொஞ்சம் கடினம். ஸோ ஏன்னா நிறைய பேருக்கு செய்கிறனால, ஸோ நிறைய அதில் எச் பைலோரின்னு ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து நிறைய வருது இந்த வெளியே சாப்பிடும்போது. ஸோ அதனால் முதலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வயிறு புண்ணெல்லாம் 30-40 வயசு மேலே தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா 15-20 வயசு வெளியே ஃபுட்டு நிறைய எக்ஸ்போஷர் ஆகிறனால அந்த இன்ஃபெக்ஷன் எச் பைலோரி இன்ஃபெக்ஷனால் அந்த வயிறு ரணம் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த எச் பைலோரி இன்ஃபெக்ஷன் நம்ம கிளியர் பண்ணுற வரைக்கும் அதுக்கான கரெக்டாக ஒரு 15 நாள் 21 நாள் வைத்தியம் இருக்குது. அதை கிளியர் பண்ணால் தான் உங்களுக்கு மறுபடியும் வந்து இந்த உணவுனால் வலி வராது.
2: நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம், ரெயின்போ எஃப்எம்.
3: ஹலோ, குட் ஈவினிங் சார்.
1: குட் ஈவினிங் மேம்.
3: நான் கொடுங்கையூர்லேருந்து பேசுகிறேன் சார், கல்யாணின்னு பேசுகிறேன்.
1: சொல்லுங்கள் மேம்.
3: ஐ ஆம் ஏ ஹார்ட் பேஷண்ட் சார். எனக்கு 2018 பைபாஸ் சர்ஜரி பண்ணி பேஸ் மேக்கர் வச்சுருக்காங்க.
1: ஓகே.
3: இது வரைக்கும் நான் நல்லா இதுவாக தான் இருக்கேன், ஆனாலும் திருப்பியும் பிளாக் வச்சதுக்கு சான்சஸ் இருக்கான்னு எனக்கு கொஞ்சம் கேட்டுக்கணும்னு ஆசையாக இருக்குது சார். அதுதான் கேட்கலான்னு விருப்பப்படுறேன். ஆனால் நான் 3 மந்த்ஸ் ஒன்ஸ் செக்அப்புக்கு போகிறேன், ECG அண்ட் எக்கோ எல்லாமே எடுக்கிறாங்க, ஏதாவது பார்த்துட்டு நல்லதாம்மா இருக்கு அப்படின்னாங்க. ஆனாலும் எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலான்னு ஆசை, அதனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் சார். ஏன்னா அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, திருப்பிலாம் பிளாக் வராது இல்லை சார்.
1: ஓகேம்மா. ஸோ ஆக்சுவலாக வந்து உண்மை நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஒரு வாட்டி ஹார்ட் ப்ராப்ளம் வந்திருக்குன்னா ஃப்யூச்சரில் வர வாய்ப்புகள் இருக்குது. பட் உங்களுக்கு பைபாஸ் பண்ணியிருக்காங்க எல்லாம், உங்களுக்கு இப்போ ஒன்றும் சிம்டம்ஸ் இல்லாதனால இப்போ ஒன்றும் மேஜரான ப்ராப்ளம் எதுவுமே இல்லை. உங்களுக்கு வந்து ரெகுலராக செக்அப் பண்ணிவிட்டு எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, எல்லாமே நல்லது தான். பட் நீங்கள் வர ஃப்யூச்சரில் ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னா சுகர் நல்லா கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மேஜிக் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம், ஸோ HbA1c வந்து 7 கீழே இருக்கணும். கொலஸ்ட்ரால் பார்த்தீங்கன்னா LDL கொலஸ்ட்ரால் வந்து 70 கீழே இருந்தால் நல்லது, முக்கியமாக 70-55 கீழே இருந்தால் ரொம்ப ஐடியல். LDL அடில் வந்து 70 கீழே மெயின்டைன் பண்ணுங்கள். ப்ரெஷர், பிளட் ப்ரெஷர் வந்து 130-80 கீழே மெயின்டைன் பண்ணுங்கள். இதெல்லாம் கரெக்டான அந்த நம்பர்ஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிவிட்டு வெயிட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகலை, நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வர வாய்ப்புகள் ரொம்ப கம்மிமா.
2: கண்டிப்பாக இந்த தகவல் வந்து அவங்கள போய் சேர்ந்துருக்கும் டாக்டர். டாக்டர் இப்போ சொன்னாங்க ஃபேஸ் மேக்கர் பைபாஸ் சர்ஜரி அப்படின்னு சொல்கிறாங்க. பைபாஸ் சர்ஜரினா என்ன, ஃபேஸ் மேக்கர் யாருக்கெல்லாம் பொருத்துவாங்க?
1: ஓகே, இது நல்ல கேள்வி தான். பைபாஸ் சர்ஜரினா நம்ம ஆல்ரெடி ஆஞ்சியோபிளாஸ்டி சொல்லியிருந்தோம், ஒரே ஒரு ரத்த குழாய் அடைப்பு இருக்குது இல்லை ரெண்டு ரத்த குழாய் அடைப்பு இருக்குது. பட் ஃபீஸிபிள் அப்படின்னா நம்ம வந்து ஸ்டென்ட் வச்சு பலூன் ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணி ஸ்டென்ட் வச்சிடுறோம். பட் சில பேருக்கு ரத்த குழாய் முழுக்க வந்து பிளாக் இருக்கும், அது பர்டிகுலராக அந்த நீரிழிவு நோய், சுகர் இருக்குங்க, இன்னொருத்தர் கேட்டார் இந்த கிட்னி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா அடைப்பு இருக்கும், மெயின் ரத்த குழாய் அடைப்பு இருக்கும், அவங்களுக்கெல்லாம் வந்து பைபாஸ் சர்ஜரி எல்லா பிளாக்கும் கிளியர் பண்ணோன்னா எல்லாத்துலேயும் ஸ்டென்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு பைபாஸ் சர்ஜரி வந்து பண்ணலாம். பைபாஸ் சர்ஜரினா காலில் இருந்து உங்களுக்கு ரத்த குழாவோ இல்லைனா இன்டர்னல் மெமரி ஆட்ரி செஸ்டில் இருக்க ஒரு ரத்த குழாவை எடுத்து எங்கே அடைப்பு இல்லையோ, அந்த அடைப்பை எங்கே கீழே எந்த இடத்துல அடைப்பு இல்லையோ அங்கே வந்து உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் ரத்த ஓட்டம் சீராக உங்களுக்கு வந்து இருதயத்துக்கு போயிட்டே இருக்கும். ஸோ அதுதான் பைபாஸ் சர்ஜரி. பைபாஸ் சர்ஜரி சர்ஜன் பண்ணுறது, ஆஞ்சியோபிளாஸ்டின்றது வந்து மருத்துவர் கார்டியாலஜிஸ்ட் வந்து பண்ணுவாங்க. இன்னொரு நெக்ஸ்ட்டு கேள்வி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேஸ் மேக்கர் அப்படின்னு கேட்டு, ஸோ அவங்களுக்கு வந்து பைபாஸும் பேஸ் மேக்கரும் பண்ணியிருக்காங்க. பேஸ் மேக்கர்னா ஹார்ட் ரேட், நம்ம நான் சொல்லியிருந்தேன் பிளட் சப்ளை மாதிரி எலக்ட்ரிக் சப்ளையும் ஹார்ட்டுக்கு தேவை, அப்போ தான் அது வந்து கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ சில பேருக்கு வந்து அந்த எலக்ட்ரிக் சப்ளை கொஞ்சம் மிஸ்டேக் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து சரியாக வந்து மேலேருந்து எலக்ட்ரிக் சப்ளை கீழே வரையும் போகாது. ஸோ அது ஒரு தடங்கள் ஏற்படுறதுனால ஹார்ட்டோட ஹார்ட் ரேட் பார்த்திங்கன்னா ஒரு 40-30, பர்டிகுலராக வயசானவங்களுக்கு 70 வயசு மேலே பார்த்திங்கன்னா நல்லதாக இருந்தார் சார் திடீர்னு ஹார்ட் ரேட் மயக்கமாக இருக்குது, நடந்தால் மயக்கம் வருதுன்றார், ஹார்ட் ரேட் போய் பார்த்தோன்னா 22-30 இல்லைனா மயக்கம் போட்டுறாரு அப்படின்னா அந்த மாதிரி இருதய அந்த

0: ஹார்ட் ரேட் கம்மியாக இருக்கவங்களுக்கு நம்ம பேஸ் மேக்கர் வந்து பொருத்தலாம். ஸோ அது எலக்ட்ரிக்கல் சப்ளை சரி பண்ணுறதுக்கு, ரத்த குழாய் சப்ளை சரி பண்ணுறது பைபாஸ் சர்ஜரி.
1: அறுவை சிகிச்சைனா அறுவை சிகிச்சை பண்ணுறது, இது வந்து ஒரு ஃபேஸ் மேக்கருங்கிறது ஒரு கருவி உள்ள பொருத்தம்.
0: ஆமாம், கருவி. அது வந்து நம்ம கார்டியாலஜிஸ்ட் மருத்துவரே வந்து பொருத்திடுவாங்க உங்களுக்கு.
1: ஓகே டாக்டர். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம். ம், இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம் மருத்துவர்கிட்ட.
2: வணக்கம் டாக்டர்.
0: ஆ வணக்கம் மேம்.
2: ரொம்ப வேகமா இருக்கு சார், எப்பயுமே நெஞ்சில அந்த நெஞ்சு குயில அது ரொம்ப நாளா இருக்கு. போனோம் சார் நாங்க. நாங்க போனோம், போய் பார்த்தோம், அங்க அதெல்லாம் எல்லாமே நார்மலா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அது எதனால சார், இருதய ப்ராப்ளம் ஏதாவது இருந்தா அப்படி இருக்குமா?
0: இல்லை, உங்களுக்கு வந்து இருதய துடிப்பு வேகமாக இருக்குது, சில சமயங்களில் வருதா இல்லை தொடர்ச்சியாக இருக்கான்னு பார்க்கணும்.
2: ஆ, தொடர்ச்சியாக தான் சார் இருக்குது. எப்போ கை வச்சு பார்த்தாலும் டிக் டிக் டிக் டிக்னு தான் சார் இருக்குது.
0: ஓகே, அப்போ வந்து அந்த மாதிரி படபடப்பு இருக்கும்போது இசிஜி எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா?
2: ஆமாம் சார், அதையும் பார்த்தாங்க, ஸ்கேனும் பண்ணாங்க சார். ம்,
0: ஸோ ஸ்கேன் பண்ணி இருதய செயல்பாடு நல்லா இருக்கு, அதே மாதிரி இசிஜி எடுத்துட்டு ஹார்ட் பீட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சில பேருக்கு வந்து ஒரு பதட்டம், சின்ன வயசு ஒரு 36-40 இயர்ஸ் வீட்டில் யாருக்கும் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது இல்லை பக்கத்தில் திடீர்னு இறந்துட்டாங்க, அந்த கேள்விப்படும்போது ஒரு ஹார்ட் பீட் கொஞ்சம் அடிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம நார்மல் இருதய துடிப்பே நமக்கு வந்து தெரியும், அதுதான் வந்து பால்பிட்டேஷன். ஸோ இப்போ வந்து நார்மலாக எல்லாருக்குமே 100 கிலோ இருக்கணும், உங்களுக்கு 100 கிலோ தான் இருக்குது, ஆனால் உங்களுக்கு தெரியறது வந்து சில பேருக்கு அந்த பதட்டத்தினால ஆன்சைட்டினால உங்களுக்கு அது தெரியலாம், அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். பட் இந்த ரெண்டு தொடர்ச்சியால் விட்டு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருதய துடிப்பு அப்பப்போ தான் வருது சார்ன்ற போது, நம்ம இசிஜி எடுக்கும்போது நார்மலாக இருக்கும், மற்ற டைமில் அவங்களுக்கு வந்து ஹார்ட் பீட் அதிகமாக இருக்கலாம். அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஹோல்டர், 24 hours இல்லை 42 hours 48 hours ஹோல்டர்லாம் இருக்குது, அதில் வந்து நம்ம ஏதாவது அப்நார்மல் எலக்ட்ரிக் சப்ளை இருக்குது, ஹார்ட் பீட் இருக்குதுன்னு நம்ம அதில் வந்து கண்டுபிடிக்கலாம்.
1: கண்டிப்பாக இந்த தகவல் வந்து அவங்கள போய் சேர்ந்துருக்கும். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம்,
0: இருக்குன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கும் அதே ஜீன்ஸ் பாஸ் ஆகிறனால அடுத்த இப்போ உங்கள் இப்போ அடுத்த குழந்தைங்களுக்கோ இல்லைனா வந்து உங்கள் பேரனுக்கோ எல்லாருக்குமே வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஜெனட்டிக்காக இப்போ அப்பா அம்மாவுக்கு இருக்குன்னா ஒரு 50% ரிஸ்க்கு குழந்தைங்களுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வர்றது. அதே மாதிரி இப்போ ஒருத்தருக்கு மட்டும் இருக்குன்னா 25% ரிஸ்க் இருக்கலாம். ஸோ எல்லாருக்குமே வரணும்னு கிடையாது, இப்போ அப்பாவுக்கு இருக்குன்னா பையன்கள் எல்லாருக்குமே வரணும் இல்லை, பட் வர வாய்ப்புகள் அதிகம். ஸோ இப்போது அப்பாவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்கள் வந்து கொலஸ்ட்ரால்லாம் செக் பண்ணிவிட்டு, கொலஸ்ட்ரால் நம்ம லோ, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்டிஎல் கெட்ட கொலஸ்ட்ராலை வந்து 70 கிலோ மெயின்டைன் பண்ணிவிட்டு, நம்ம லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு, பல வகைகள்லாம் நிறைய சாப்பிட்டு, நம்ம வந்து எண்ணெய் ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம ஹார்ட் ப்ராப்ளத்தை தடுக்கலாம். பட் நம்ம செக் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ உங்களுக்கு இப்போது சார், எங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் இறந்துட்டாங்க ஹார்ட் ப்ராப்ளத்தில், நான் என்ன பண்ணுறதுன்னா நீங்கள் வந்து கொலஸ்ட்ராலோ இல்லைனா ஹார்ட் ப்ராப்ளம் இதாக இருக்கா ட்ரெட்மில் டெஸ்ட்டு இல்லைனா இப்போ பார்த்திங்கன்னா நிறைய நடக்க முடியலனா கூட சிடி, கார்டியக் சிடி எடுத்து அதில் வந்து கால்சியம் ஸ்கோரோ இல்லைனா ரத்த குழாய் அடப்பு நம்ம வந்து சிடி ஆஞ்சியோ பண்ணி அடப்பு இருக்கான்னு பார்த்துக்கலாம். அந்த மாதிரி வந்து முன்கூட்டியே ப்ராப்ளம் இருந்தால் நம்ம அட்டாக் வராமல் அதுக்கு முன்னாடியே பார்த்து கரெக்டான வைத்தியம் பண்ணிக்கிட்டால் நம்ம ஹார்ட் அட்டாக்கு தவிர்க்கலாம்.
1: இது ஒரு பரம்பரை நோய் இல்லை, ஆனாலும் நம்ம செக் பண்ணிக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க.
0: ஸோ இப்போ நம்ம ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லேயே இந்த ஜெனட்டிக் வந்து ஒரு மெயின் ரிஸ்க் ஃபேக்டர்.
1: ஓகே ஓகே டாக்டர். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம்.
4: வணக்கம் சார்.
1: நிகழ்ச்சியில் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம்.
4: வணக்கம் டாக்டர்.
0: வணக்கம், சொல்லுங்கள்.
4: நான் மணலி மாறன்.
1: சொல்லுங்கள்
0: சொல்லுங்கள்.
4: இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நாங்கள் வந்து இந்த மலை ஏற்றம் இந்த கோயிலுக்கெல்லாம் போகும்போது நார்மலாக இயல்பாக தான் நாங்கள் போகிறோம், நான் போகிறேன். அப்படி இது கொஞ்சம் வந்து

0: என்ன சொல்றது, ஒரு 500 மீட்டர் 1 மீட்டர் அந்த மலையேற்றம் ஏறும்போது அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹார்ட் வந்து கொஞ்சம் லைட்டா வந்து நமக்கு துடிக்கிறது தெரியுது. இது வந்து நார்மல் இயல்பு நிலைதானா இல்ல இதுக்கு மேல நமக்கு துடிக்குமா, எப்படி சார் இது இதை கண்டினியூ பண்ணலாமா, இல்ல இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலைக்கு போக கூடாதா?
1: உங்களுடைய வயது என்ன சார் ஆகுது?
0: எனக்கு 43 ஆகுது.
1: சோ 43 வயசுல இப்போ நார்மலாக இப்போ நீங்கள் ரெகுலராக வந்து மலை ஏறலை, எப்போவுமே நீங்கள் வந்து எக்ஸசைஸே பண்ணலை, திடீர்னு நீங்கள் ஏறுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மூச்சுத்திணறலோ இல்லைன்னா படபடப்பு வரலாம். ஏன்னா அது பாடி டீகண்டிஷன்டாக இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து நான் ரெகுலராக மலை ஏறுவேன் சார், இப்போ திடீர்னு தான் எனக்கு ஒரு மாதிரி மூச்சு அடைக்குது இல்லை படபடப்பு வருதுன்னா அது வந்து கொஞ்சம் அப்நார்மல்.
0: ஆனால் நான் ரெகுலராக தான் ஏறிட்டு இருந்தேன் ஆரம்பத்தில். நான் வந்து 2009 ஸ்டார்டிங்கில் ஏறும்போது அப்போ தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரதே தெரிஞ்சுது. ஆனால் அதுக்கப்புறமா நான் வருஷம் வருஷம் போயிட்டு தான் இருக்கிறேன். இப்போ எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. எனக்கு இப்போ வந்து ஃபஸ்ட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஏற வேண்டிய இடத்துல இப்போ நான் 1 மணி நேரம் ஏறுறேன். அப்போது எனக்கு வந்து அந்த படபடப்பு குறைஞ்சிருக்குது. இதை நான் அதை நான் மலை ஏற்றும் போதே நான் ஃபீல் பண்ணுறேன் எனக்கு.
1: அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ பாடி நல்லா எக்ஸசைஸ் பண்ணி கண்டிஷனாக வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ முதலையோடு இப்போ நல்லா இருக்கீங்க. இதே முதல்ல வந்து நான் ஒரு 2 மணி நேரத்தில் ஏறினது, இப்போ 1 மணி நேரத்தில் எடுக்கிறேன்னா உங்கள் இருதயம் வந்து நல்லா செயல்படுது, நல்லாவும் உங்கள் மசில்ஸும் வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணுதுன்னு அர்த்தம்.
0: ஏறும்போது நல்லா மூச்சு வாங்க, கீழ் மூச்சு வாங்க, மேல் மூச்சு வாங்க. ஆனால் நான் என்ன பண்ணுவோம், ஒரு 10 நிமிஷம் அப்படியே உட்காந்து ரெஸ்ட் எடுப்பேன். நல்லா இயல்பு நிலைக்கு வந்த பிறகு மறுபடியும் நான் போவேன். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அதை நான் பயன்படுத்துகிறேன். அதனால ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது.
1: ஆ, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார்.
0: ஓகே, நன்றி.
2: வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம் ரெயின்போ எஃப்எம் நிகழ்ச்சியில் இணைக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
4: ஹலோ,
3: வணக்கம்.
1: கிடையாது. பட் இருந்தாலும் உங்கள் வயசு அதிகமாக இருக்கிறனால இருதய செயல்பாடெல்லாம் நல்லா பார்த்தீங்கன்னா சில பேர் இப்போ வந்து 1000 பேருக்கு பண்ணுவாங்க, ஒருத்தர் கூட நம்ம வந்து திடீர்னு ப்ராப்ளம் வரலாம். அதனால தான் வந்து வயசு அதிகமாக இருக்கனால உங்கள் ஹார்ட் செக் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. உங்கள் இருதயம் நல்லாயிருக்கு. ரெண்டாவது உங்களுடைய கேள்வி வந்து HbA1c 6.5. ஸோ யூஸ்வலாக வந்து 6.5 நம்ம வந்து லைஃப் ஸ்டைலோ உணவு மூலயமா தான் கட்டுப்படுத்துவோம். இது நம்ம மாத்திரையெல்லாம் கொடுக்க மாட்டோம். 7 மேலே போச்சு, HbA1c 7 மேலே போனால் தான் நம்ம வந்து மருந்து உங்களுக்கு ஆரம்பிக்கணும். அதனால தான் உங்கள் மருத்துவர் கரெக்டாக 6.5 நீங்கள் டயட் எக்ஸசைஸ்லேயே உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க, வேறு எதுவும் வேண்டான்னு சொல்லியிருக்காரு.
3: கண்டிப்பாக இந்த தகவல் வந்து அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கணும்னு நினைக்கிறேன். டாக்டர், நிகழ்ச்சியோட நிறைய பகுதியாக நீங்கள் நேர்களுக்கு இதயம் சம்மந்தமான இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னா எதை சொல்லுவீங்க டாக்டர்?
1: ஸோ இருதயம் வந்து நம்ம ஹார்ட்லேயே ரொம்ப நம்ம உடம்புலேயே ரொம்ப முக்கியமான உறுப்பு வந்து இருதயம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா உறுப்புக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும். நம்ம பிரெயினுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் தூக்கத்தில் கொஞ்சம் பிரெயினுக்கு வந்து ரெஸ்ட் கிடைக்கும். கை கால் மாஸ் எல்லாம் வந்து ரெஸ்ட் கிடைக்கும். தொடர்ந்து செயல்பட்டுட்டே இருக்கிறது பார்த்திங்கன்னா கிட்னி, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட். ஸோ ஹார்ட் வந்து நின்றுடுச்சுன்னா கார்டியக் அரெஸ்ட், அவர் கேள்வி கேட்டார் அப்படின்னா ஹார்ட் வந்து அரெஸ்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ அதனால் இருதயம் வந்து நல்லா நம்ம நல்லா காப்பாற்றிக்கிட்டால் நம்ம லைஃப் வந்து நல்லா இன்னும் ஆரோக்கியமாக வாழலாம். நம்ம ரொம்ப லாங் லைஃப் கிடையாது, அட்லீஸ்ட் 6 இருக்கும்போது நல்லா ஆரோக்கியமாக வாழலாம். ஸோ எப்படி நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கிறது அப்படின்னா, நல்ல நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கரெக்டான உணவு, நல்ல பச்சை காய்கறிகள், நம்ம பழங்கள் இதை நிறையா எடுத்துக்கோங்க. ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஸோ ஒரு 150 மினிட்ஸ் வந்து ஒரு பெர் வீக் வந்து எக்ஸசைஸ் பண்ணால் நல்லது. உடல் பருணம் அதிகமாக இருக்குது, வெயிட் அதிகமாக இருக்குன்னா கொஞ்சம் வெயிட் குறைச்சாலே நல்லது. மற்றபடி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது, இப்போ ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது, இல்லைன்னா கொலஸ்ட்ரால் இருக்குது, இல்லைன்னா சுகர் பிபி இருக்குதுன்னா அதெல்லாம் நம்ம கரெக்டான நம்ம மெயின்டைன் பண்ணிட்டாலே உங்களுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வராமல் தடுக்கலாம். அப்புறம் புகைப்பிடித்தல் அண்டு இப்போ நல்ல ஹார்ட் ஆல்ரெடி நம்ம வந்து ப்ரோனோ, இதில் வேறு நம்ம ஸ்மோக் பண்ணி இல்லை ட்ரிங்க் பண்ணி நம்ம உடம்பை கெடுத்துக்காமல் இருந்தாலே நம்ம ஹார்ட்டை நல்லா காப்பாற்றிக்கலாம். ஸோ நல்லா ஹார்ட்டை காப்பாற்றும் போது நம்ம லைஃப் லாங் நல்லா இருக்கலாம். தேங்க்யூ.

ஒரு மணி நேரம் நமக்காக ஒதுக்கி இதயம் சம்பந்தமாக பல்வேறு தகவல்களை நமக்கு அளித்த டாக்டர் ரமேஷ் அவர்களுக்கு ரெயின்போ எஃப்எம் 101.1 சார்பாக மனமார்ந்த நன்றிகள் டாக்டர். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக உங்களுக்காக நந்தா திரைப்படத்திலேருந்து ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள். இந்த ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே சமதுள்ளு.

0: நேரம் 4 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். வளர்ச்சியை மட்டுமே இலக்காக கொண்டு இந்தியா பயணித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா இந்தோனேஷியா இடையே பாதுகாப்பு, வேளாண்மை, அரிய கனிமம், எஃகு, கடல்சார் ஒத்துழைப்பு, வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இன்று முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இந்தோனேஷியாவின் மிக உயரிய பின்டாங் அதிபூர்ணா விருது வழங்கி கௌரவிக்கப்படும் என்று அந்நாட்டு அதிபர் கூறியுள்ளார். 70 லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டம் தில்லியை பசுமை பரப்பாக மாற்றும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். காச நோயை முற்றிலும் ஒழிப்பதற்கான திட்டத்தை செயல்படுத்தி வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். வேளாண் தொழில் முனைவோர் மற்றும் விவசாயிகளுக்கான பிரகதி வளர்ச்சி திட்டத்தை இன்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் உள்ள கோயில்களில் அடிப்படை வசதிகள் மற்றும் திருப்பணிகளை மேம்படுத்த மாநில அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் கரூர் செல்ல தடை விதிக்க கோரி திமுக தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. அரசின் அனைத்து திட்டங்களும் பயனாளிக்கு நேரடியாக சென்று சேரும் வகையில் அதிகாரிகள் பணியாற்ற வேண்டும் என்று மாநில ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் வலியுறுத்தியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் கெலவரப்பள்ளி அணையிலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் வெளியேற்றப்படும் தண்ணீரில் ரசாயன கழிவுநீர் நுரைகள் செல்லும் இடங்களை மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் டாக்டர் ராஜு இன்று ஆய்வு மேற்கொண்டார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்று வட்டாரத்தில் பெய்யும் கனமழை காரணமாக பாண்டியாற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்துச் செல்வதால் பொதுமக்கள் யாரும் ஆற்றில் குளிக்கச் செல்ல வேண்டாம் என்று மாவட்ட நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி நாட்டிங்ஹாமில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஆனா சினிமா படத்துல வர பாட்டையோ ஏதாவது ஒரு படத்தினோட பேரை கேட்ட உடனே அந்த படத்துல அந்த எல்லா சீனும் அப்படியே நமக்கு ஞாபகம் வந்துடும்ல. ஆமா, இன்னைக்கு நம்ம ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில படங்களோட பேர்களை வச்சுதான் விளையாட போறோம். படங்களோட பேரா அப்படி என்னப்பா பண்ண போறோம் அப்படின்னு கேக்குறீங்களா? ஒண்ணுமே இல்ல, ஒரு ரெண்டு மூணு படத்தை சேர்த்து வச்சு உங்களுக்கு ஒரு வாக்கியத்தை கொடுப்பேன். அந்த வாக்கியத்துல இருந்து படங்களோட பேர்லாம் நீங்க கண்டுபிடிக்கணும். படங்களோட பேர் அப்படின்னு நம்ம நேர்கள் எல்லாம் இந்நேரம் ரெடியா எடுத்து வச்சுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியில கலந்துக்கணும் அப்படின்னா நீங்க அழைக்க வேண்டியவர்கள் தான் 298-6-00-38 அல்லது 298-5-2-0-5-5-4. நிகழ்ச்சியில போறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சூப்பரான பாட்டு, கில்லி திரைப்படத்திலிருந்து வித்யாசாகரோட இசையில யுகபாரதியோட வரிகள்ல உதித் நாராயண் மற்றும் சுஜாதா குரல்ல ஒரு அழகான பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்க எல்லாமே சமதுளு. Doom shak doom doom doom chak doom shak doom doom doom

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஃபன் பண்ணலாமா?
2: ஃபன் பண்ணலாமா?
1: ஃபன் பண்ணலாமா?
3: நான்கு மணி மூன்று நிமிடம் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் தான் எழுந்திருக்கீங்க. நான் உங்களுடன் நிகழ்ச்சி தொகுப்பில் ஆர்ஜே ஆனந்த். நம்ம ஸ்கூலில் காலேஜில் எல்லாம் புக்கில் இருக்க ஏதாவது ஒரு மனப்பாட பாட்டை படித்தோம் அப்படின்னா எப்படி கஷ்டப்பட்டு படித்தாலும் அது மறந்து போயிடும்ல.

0: 101.4 இனி எல்லாமே தூள.
1: நாலு மணி 9 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கீங்க. ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் இன்னைக்கு படங்களோட பேர்களை வச்சு விளையாட போறேன்னு தான் சொன்னேன். உடனே நம்ம நேயர்கள் கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து?
2: வணக்கம் சார், சென்னை பூந்தமல்லி கலைசாமி. நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கு சார். சொல்லுங்க சார்,
1: நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? அக்னி நட்சத்திரம் போல
2: கோபப்பட்டான்.
1: மூணு படத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க. சூப்பர் சூப்பர். நன்றி சார்.
2: நன்றி சார்.
1: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ எஃப்எம். படிக்காதவன் என்று தெரிந்திருந்தும் நல்லவனுக்கு நல்லவன் அவனுக்கு முத்து போன்ற பரிசை தந்தார். அப்படிங்கிற மாதிரி. நன்றி நன்றி.
3: சின்ன
1: தம்பி மனதில் பூவே உனக்காக எப்போதும் ஒரு காதல் கோட்டை இருக்கும். நன்றி சார். நன்றி.
4: என்று
1: பெருமைப்பட முதல்வன் ஜென்டில்மேன் போல செயல்பட்டான். ஒரு டைம் தான் சொல்லுவேன், மூணு படம் இருக்கு இதுல. ஓகேவா? இந்த வாக்கியத்தை நல்லா கேளுங்க. இந்தியன் என்று பெருமைப்பட முதல்வன் ஜென்டில்மேன் போல செயல்பட்டான். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
5: வணக்கம் சார்.
1: வணக்கம். யார் எங்கிருந்து?
5: வண்டலூர் குடப்பாடு வெங்கடேஷ்.
1: வெங்கடேசன் சார், நிகழ்ச்சி கட்டிருக்கீங்களா?
5: கேக்குறேன் சார்.
1: ஓகே, உங்களுக்கான வாக்கியத்தை சொல்லிடலாமா? கிழக்கு வாசல் வழியாக வந்த கரகாட்டக்காரன் ஊரே வியக்கும்படி புது வசந்தம் தந்தார். ஒண்ணு கண்டுபிடிங்க. நன்றி நன்றி சார். நன்றி நன்றி சார். ரெண்டு படத்தை கண்டுபிடிச்சிட்டாரு, அடுத்து ஒரு படத்தை யார் கண்டுபிடிக்கணும் பாப்போம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
6: வணக்கம்.
1: வணக்கம். யார் எங்கிருந்து? மாலினி தேவி அம்மா. அவங்க ரெண்டு படத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க, நீங்க ஒரு படத்தை கண்டுபிடிச்சிருக்க. கேட்டுட்டு உடனே அடிச்சிட்டீங்களே. நன்றிமா. நன்றி. சூப்பர்மா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். என்ன படம் வேணும்னா சொல்லுப்பா, நான் வந்து சொல்றேன் உனக்கு என்ன படம் வேணும் உனக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம

எல்லாமே படம் பேரை வந்து டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நிறைய விளையாடலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக அன்னியன் திரைப்படத்திலேருந்து ஹாரிஸ் ஜெயராஜோட இசையில் ஸ்ரேயா கோஷல் மற்றும் சைந்தவியோட குரலோட அழகான பாட்டு வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளு.

0: 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
2: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
3: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
4: நாலு மணி 20 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில படங்களோட பேரெல்லாம் சொன்ன மாதிரி டக்கு டக்கு நம்ம நேர்களெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு படங்களோட பேர்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் தான் 298600038 அல்லது 295205544. அப்படியே நம்ம நேயர்லாம் ரெடியாக வந்திருப்பாங்க. அடுத்த நேயர் நிகழ்ச்சியில் இறங்குறாரு, பார்ப்போம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
5: வணக்கம்
4: ராஜசேகர் சார், நல்லா இருக்கீங்களா?
5: பழைய படமா சொல்லுங்க சார்.
4: பழைய படமா சொல்லணுமா? சொல்லிடலாமா? ஒரே டைம் தான் சொல்லுவேன். மூன்றாம் பிறை நிலவை பார்த்தபடி பயணங்கள் முடிவதில்லை என்று பாடினான் அந்த புன்னகை மன்னன்.
5: மூன்றாம் பிறை
4: இன்னொன்னு கண்டுபிடிங்க கண்டுபிடிங்க. ரெண்டு படம் சொல்லிட்டீங்க. மூணு படம் சொன்னீங்க. மூணு படம் சொன்ன, ரெண்டு படம்
5: சொல்லிட்டீங்களே.
4: ஒரு டைம் தான் சொல்லுவேன், அடுத்த நேரம் காய் கொடுக்கலாமா? நன்றி, சூப்பரா இருந்தீங்க சார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், நன்றி. நிகழ்ச்சியில நீங்க அடுத்த நேயர். வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
6: வணக்கம், நான் மூக்கனூர் ஜெயராம் பேசுறேன்.
4: ஜெயராமன் சார், நல்லா இருக்கீங்களா?
6: நலமா இருக்கீங்க?
4: நலமா இருக்கேன். நிகழ்ச்சி எப்படி கேட்டுட்டு இருக்கீங்களா?
6: கேட்டுதான்
4: இருக்கு. ஒரு முன்னாடி வந்தவங்க வந்து ஒரு ரெண்டு படத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க, நீங்க என்ன ஒரு படம் கண்டுபிடிச்சீங்கன்னா போதும். சொல்லலாமா? ஒரு டைம் தான் சொல்லுவேன், நல்லா கேட்டுக்கோங்க. மூன்றாம் பிறை நிலவை பார்த்தபடி பயணங்கள் முடிவதில்லை என்று பாடினான் அந்த புன்னகை மன்னன்.
6: மூன்றாம் பிறை பயணங்கள் முடிவதில்லை.
4: என்ன
6: ஒண்ணு
4: சொல்லுங்க, வந்துட்டீங்க.
6: இன்னொரு படம் பயணம் முடியல. மூன்றாம் பிறை வந்து லாஸ்ட் வந்து
4: நான் தான் சொன்னேன்ல, ஒரு டைம் தான் சொல்லுவேன், டக்குன்னு புடிச்சுக்கோங்க
6: அப்படின்ட்டு.
4: நன்றி சார், நன்றி. சூப்பரா வாங்க சார், நன்றி. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம்.
6: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கீங்களா?
6: நல்லா இருக்கு சார். செந்தில் கண்ணன் பேரலாம்.
4: செந்தில் கண்ணன் சார், நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
6: கேட்டுட்டு சார, சொல்லுங்க சார்.
4: இப்போ வந்து ஒரு ஒரு வாக்கியத்தை ரெண்டு பேர்கிட்ட சொல்லிட்டேன்.
6: சரி சார்.
4: அவங்க ரெண்டு பேருமே ரெண்டு படத்தை கண்டுபிடிச்சாங்க, ஒரு படத்தை கண்டுபிடிக்க மாட்டாங்க.
6: நான் சொல்றேன் சார்.
4: இப்போ நீங்க மூணு படத்தையும் சொல்றீங்க. மூன்றாம் பிறை நிலவை பார்த்தபடி பயணங்கள் முடிவதில்லை என்று பாடினான் அந்த புன்னகை மன்னன்.
6: மூன்றாம் பிறை
4: ஒண்ணு,
6: பயணங்கள் முடிவதில்லை
4: ரெண்டு,
6: புன்னகை மன்னன்.
4: அட அட அட, சூப்பர் சார், நன்றி நன்றி சார், சூப்பரா விளாண்டீங்க.
6: இன்னொரு படம் சொல்லுங்க சார், நான் சொல்றேன்.
4: அட அட அட, அடுத்த நேரம் வாய்ப்பு கொடுக்கலாம் சார், நன்றி.
6: நன்றி
4: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
7: ஹலோ, வணக்கம் சார்.
4: வணக்கம், யார் இங்கிருந்து?
7: நான் சசிகலா சார், சைதாப்பேட்டையில இருந்து.
4: சைதாப்பேட்டையில இருந்து சசிகலா அவர்கள் பேசுறீங்களா?
7: ஆமா.
4: நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
7: கேட்டுட்டு இருக்கேன் சார்.
4: எப்படி, நீங்க சொல்லி ஒரு வாக்கியம் சொல்லி நான் படம் கண்டுபிடிக்கவா இல்ல நான் படம் சொல்லவா?
7: நீங்க சொல்லுங்களேன் சார்.

0: ஓகே ஓகே. ஐயா வயல்ல வேலை செஞ்சப்போ ஆறு கிளை நதியில தம்பி குளிச்சான்.
1: சொல்லுங்க சார்.
0: ஒரு டைம் தான் சொல்லுவேன், கண்டுபிடிச்சிடணும். ஓகேவா?
1: ப்ளீஸ் சார், இன்னும் ஒரே ஒரு.
0: ஐயா வயல்ல வேலை செஞ்சப்போ ஆறு கிளை நதியில தம்பி குளிச்சான். மூணு படம் இருக்கு. சரிம்மா, நல்ல வாய்ப்பு. நன்றிம்மா, நன்றிம்மா. அடுத்த நேரம் நன்றி. வணக்கம் சார், நிகழ்ச்சியில் எழுந்திருக்கீங்க, பேசலாம். ஐயா வயல்ல வேலை செஞ்சப்போ ஆறு கிளை நதியில தம்பி குளிச்சான்.
2: தம்பி
0: ஒண்ணு ரெண்டு இன்னும் ஒண்ணு
2: நதிக்கிளை.
0: ஆஹா, வந்துட்டீங்க வந்துட்டீங்க. எதுல குளிச்சான்? வேலைன்னு படம் இருக்கா?
2: நதி நதி நதி
0: நதின்னு நான் சொல்லலையே, அதுக்கான வார்த்தை நான் சொன்னேனே, நீங்க கேளுங்க. அடுத்த நீ வாய்ப்பு கொடுத்துடலாமா?
2: சொல்லுங்க சார். ஐயா
0: அதான் ஒரு டைம் தான் சொல்லுவேன்.
2: ஆ ஓகே சார்.
0: ஓகே, நன்றி. சூப்பராக விளாண்டீங்க, நன்றி. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். ரெயின்போ எஃப்எம்.
3: வணக்கம். சந்திரசேகர், வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து பேசுறேன்.
0: சந்திரசேகர் சார், நலமா இருக்கேன் சார். நிகழ்ச்சி கட்டிட்டு இருக்கீங்களா?
3: ஆ, கேட்டுட்டு இருக்கேன். சூப்பரா நீங்க ஒரு சென்டென்ஸ் கொடுப்பீங்க, அதுல இருந்து என்ன படங்கள்னு நான் கண்டுபிடிக்கிறேன். சூப்பரா இருக்கு சார் கேம்.
0: அப்படியா, சூப்பரா இருக்கு சென்டென்ஸ்லாம். நன்றி நன்றி.
3: பயணங்கள் முடிவதில்லை. அந்த
0: ஆ அதெல்லாம் பயணங்கள் முடிவதை தாண்டி, மூன்றாம் பிறை தாண்டி, இப்ப நம்ம வந்து ஐயாவுக்கு வந்துட்டோம்.
3: ஆமா
0: சொல்லுங்க. வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். ரெயின்போ எஃப்எம்.
4: வணக்கம். மடிப்பாக்கம் கோபாலன். நிச்சயமா இருக்கா?
0: நல்லா இருக்கேன், சௌக்கியமா இருக்கு சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நமக்கு ஆரோக்கியம் ஃபர்ஸ்டா சார் இருக்கேன்.
0: ஆ ஆரோக்கியமா இருக்கீங்க, அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட். உங்களுக்கு சொல்லிடலாமா ஒரு படம், மூணு ஒரு வாக்கியம் சொல்லிடலாமா?
4: ஈஸியா சொல்லுங்க.
0: ஆ நாங்க ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க, நீங்க என்ன சொன்னாலும் ஈஸியா கண்டுபிடிச்சிடணும்.
4: சரி சரி,
0: ஓகே சொல்லிடலாமா? கிழக்கு சீமையிலே வாழும் பெரிய தம்பி எப்போதும் சின்ன தம்பி மீது பாசம்
4: வைத்திருப்பான்.
0: சூப்பர் சார், சூப்பர் சார், நன்றி சார், வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். ரெயின்போ எஃப்எம். ராஜா சின்ன ரோஜா படத்தை பார்த்த அஞ்சலி தன் அண்ணன் ராஜாதி ராஜா என்று சொன்னால். நான் ஒரு மூணு படம் சொன்னா நேர்கள் எல்லாம் நாலு படம் இருக்கு சார், அஞ்சு படம் இருக்கு சார் அப்படின்னு சொல்றாங்க. பாத்தீங்க அப்படின்னா நான் மட்டும் சொன்னா வேணாம்னு நினைக்கிறேன், நீங்களும் கூட ஒரு வாக்கியத்தை அமைச்சு எங்கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறேன். அந்த வாக்கியத்தில் இருக்கக்கூடிய படங்கள் எல்லாம் நானும் கண்டுபிடிக்கிறேன். தொடர்ந்து இந்த மாதிரி ஜாலியாக விளாண்டுகிட்டே இருப்போம், ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாரடி நீ மோகினி படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. யுவன் சங்கர் ராஜாவோட இசையில், நாமூத்துக்குமாரோட வரிகளில் ஒரு அழகான பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளு.
5: Are you single? Buy me a drink. Hey, let's go out, man.

0: 101.4 இனி எல்லாமே தூளு.
1: சபா, என்ன வெயில்?
2: என்ன சார், வீடு தெரிஞ்சீங்களே, கிடைச்சிருச்சு போல.
1: அட நீ வேற, இந்த ஊர்ல வீடு கிடைக்கிறதுன்னு அவ்வளவு ஈஸியா? கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு வீட்டையும் காணும்.
2: சரி சரி, ஃபீல் பண்ணாத, நான் ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன், அங்க போவோமா?

0: ஆஹா, ரைட், வா சுருதி, போலாம்.
1: நீ குருவி, நான் பார்த்து வச்சிருக்க வீட்டை ஒருத்தன் விட்டுட்டு இருக்கான் பாருறா.
0: என்ன சொல்ற குயில்? யோ, எதுக்கு எங்க வீட்டை வெட்டுற?
2: என்ன குருவி பேசுது?
0: இந்த லாஜிக் எல்லாம் கரெக்டா பேசு. ஆனா லாஜிக்கே எல்லாம் எதுக்கு இந்த மரத்தை வெட்டுற நீ?
2: ஆமா, என் கார் போறதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அதனால வெட்டுறேன்.
1: ஏயா, நாங்க இங்க வீடு இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கோம். நீ என்னடானா, உனக்கு கார் போக இடம் இல்லன்னு நீ சுவாசிக்க காரணமா இருக்க இந்த மரத்தையே வெட்டுறியே. உனக்கு இது சுயநலமா தெரியல? தெரியல.
2: என் அறிவு கண்ணை திறந்து வச்சுட்டேன்.
3: கண்ணனை துருப்பிடிச்ச இரும்பு பெட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கு?
0: கடைசியில எங்களையே அட்வைஸ் பண்ண வச்சிட்டீங்களே.
4: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன?
5: வாடி வாடிலே வருந்தி அழுவதில்லை.
6: மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்.
4: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ எஃப்எம் 101.4.
7: நாலு மணி 34 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் நான் உங்களோட ஆர்ஜான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். படங்களை வச்சு தான் நிறைய விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம். நிறைய விளையாட்டுலாம் விளையாடல. நான் மூணு படம் சொன்னால் நேர்கள் எல்லாருமே அந்த வாக்கியத்தில் இருக்க எல்லா படத்தையுமே சொல்லிடுறாங்க. கேமை மாத்திருக்கணும் போல. அவங்க ஒரு வாக்கியம் கொடுத்து நான் படத்தை கண்டுபிடிக்கிற மாதிரி வச்சுருந்தா எனக்கு வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தா நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர், வணக்கம். ரெயின்போ எஃப்எம்
8: என் அம்மாவிடம் நேரம் என்ன என்று கேட்டேன் டைம் மூன்று என்று சொன்னார்களா? ஆமா.
7: நேரம்னு ஒரு படம், என் அம்மாவிடம் ஒரு படமா?
8: இல்ல, அம்மாதான்.
7: அம்மான்னு ஒரு படம், நேரம்னு ஒரு படம், மூன்றுன்னு ஒரு படம் இருக்கா?
8: டைம்
7: நாலு படம் மொத்தமா?
8: ஆமா, மூணு சொல்லிட்டீங்க.
7: இன்னொரு படம் இருக்கா?
8: நாலு தானா?
7: சூப்பர்மா, நன்றி. கண்டுபிடிச்சிட்டனா?
8: நன்றி.
7: பரவாயில்ல, நானும் கண்டுபிடிச்சிட்டேன். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். ரெயின்போ எஃப்எம். வணக்கம். யார் இங்கிருந்து?
9: நான் ரஜி பாலாஜி பேசுறேன் சார்.
7: நல்லா இருக்கீங்களாமா?
9: நல்லா இருக்கேன் சார்.
7: நிகழ்ச்சி கட்டி இருக்கீங்களா? என் பேர் வந்து ஆனந்த்மா. ஆமா ஆமா, நிகழ்ச்சி கட்டி இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு வாக்கியம் சொல்லிடலாமா? நான் சொல்ற வாக்கியத்துல மூணு படம் இருக்கும், நான் ஒரு டைம் தான் சொல்லுவேன். ஓகேவா? ஈஸியா தான் இருக்கும், நீங்க கேட்கலாம். இல்ல, நேயர்கள் எல்லாம் பாத்தீங்களா, டக்கு டக்குனு பதில் சொல்றாங்க. ஓகே, உங்களுக்காக சொல்றேன். பாசமலர் செய்த போராட்டம் எஜமான் மனதை செந்தூர பூவை போல மலர செய்தது.
9: பாசமலர் படம்
7: ஒண்ணு,
9: அப்புறம் எஜமான்
7: ரெண்டு,
9: செந்தூர பூ.
7: சூப்பர்மா, நல்லா விளையாடுறீங்கம்மா, ஜாலிமா. நன்றிமா, நன்றிமா, நன்றி, வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் இணைக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். ரெயின்போ எஃப்எம்
10: தவமிருந்து பாரதி கண்ணம்மாவிடம் ஆட்டோகிராஃப் வாங்கி அதை பொக்கிஷம் போல பாதுகாத்தேன். நாலு இருக்கு.
7: ஆட்டோகிராஃப், பொக்கிஷம், தவமாய் தவம் இருந்து. ஒரு படம் இருக்கே, அடடடா, இன்னொருத்தரே சொல்ல முடியுமா? ஓகே, இன்னொரு படம் என்ன சொல்லிடுங்க நீங்களே. பாரதி கண்ணம்மா. நன்றிமா, சூப்பர்மா. அடடடா, சூப்பர்மா. நன்றிமா, நன்றிமா, நன்றி, வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். ரெயின்போ எஃப்எம் அவங்களுக்கு டுஸ்ட் வைக்கலான்னு பார்த்தா அவங்க எனக்கு டுஸ்ட் வைக்கிறாங்க. இந்த மாதிரி தான் விளையாண்டுட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்ததாக உங்களுக்காக நிகழ்ச்சியில் முதல்வன் திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல், ஏ ரகுமனுடைய சேல வைரமுத்தோட வரிகளில் சங்கர் மகாதேவன் மற்றும் கவிதா கிருஷ்ணமூர்த்தியோட குரலில் ஒரு பாட்டு வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதவுடு.

0: பழைய பாட்டு புது பாட்டு மிக்ஸ் பண்ண செம்ம பீட்டு. இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே செம்மதுள்ள
1: நாலு மணி 45 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. நான் நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களுடன் ஆர்ஜே ஆனந்த். படம் பேர் சொன்னா உடனே உடனே சொல்லிடுறாங்க பா நம்ம நேயர்கள் எல்லாம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம். யார் இங்கிருந்து?
2: சென்னை பெருங்குளத்து வள்ளி பேசுறேன்.
1: வள்ளி அம்மா நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன்.
1: நலமா இருக்கேன். உங்களுக்கான வாக்கியத்தை சொல்லிடலாமா?
2: சொல்லுங்க சார்.
1: ஒரு டைம் தான் சொல்லுவேன், நல்லா கேட்டுக்கோங்க ஓகேவா?
2: சொல்லுங்க சார்.
1: மாநகர காவல்துறையிடம் சிக்கிய அந்த கைதி வால்டர் வெற்றிவேலிடம் ஒப்படைக்கப்பட்டார்.
2: மாநகர காவல்.
1: ஓகே. ஒன்னு
2: கைதியின் டைரி.
1: ரெண்டு வாழ்த்துக்கள். நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம். யார் இங்கிருந்து?
3: தாமல்பட்டி தல வெங்கட் சார்.
1: நிகழ்ச்சி கட்டி இருக்கீங்களா?
3: எப்படி?
1: நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம்.
4: ஹலோ சார்.
1: வணக்கம். யார் இங்கிருந்து?
4: அரியலூர் மாவட்டம் சோழமாதேவியில இருந்து பேசுறேன் சார்.
1: நிகழ்ச்சி கேட்டுட்டு
4: இருக்கீங்களா? கேட்டுட்டு இருக்கேன் சார்.
1: உங்களுக்கான பாடத்தை சொல்லிடலாமா வாக்கியத்தை?
4: சொல்லுங்க சார்.
1: ஒரு டைம் தான் சொல்லுவேன், மறுபடியும் கேட்க கூடாது ஓகே?
4: ஓகே சார்.
1: தம்பிக்கு எந்த ஊர் என்று கேட்டவரிடம் அவன் மறுபடியும் சேது என்று பதில் சொன்னான். மூணு படம் இருக்குதுல, மூணு படம்.
4: தம்பிக்கு
1: எந்த ஊரு, சேது, ரெண்டு படம் சொல்லிட்டீங்க. நான் கேக்குறது மூணாவது படம், இன்னொரு படம் இதுல இருக்கு. வாழ்த்துக்கள். நல்லா வேண்டிங்க, அடுத்த நேரம் வாய்ப்பு கொடுத்துடலாமா? நன்றி நன்றி. வாழ்த்துக்கள், சூப்பரா வாண்டிங்க. அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம். யார் இங்கிருந்து? சரவணன் கமலேஷ் அவர்கள். நிகழ்ச்சி கட்டிருக்கீங்களா? ஒரு காலர் வந்து ரெண்டு படம் சொல்லிட்டு போயிட்டாங்க, நீங்க ஒரு படம் சொல்லணும் ஓகேவா? மறுபடியும் சொல்லவா அந்த வாக்கியத்தை?

0: ஒரு டைம் தான் சொல்லுவேன், ஓகேவா?
1: சொல்லுங்க சார்.
0: தம்பிக்கு எந்த ஊர் என்று கேட்டவரிடம் அவன் மறுபடியும் சேது என்று பதில் சொன்னான்.
1: மறுபடியும் சேது தம்பிக்கு எந்த ஊர்?
0: அடடடடா, சூப்பர் சார், வாழ்த்துக்கள் சார். நன்றி நன்றி சார், நன்றி, சூப்பர் ஆண்டிங்க, நன்றி. நிகழ்ச்சியில் இன்னும் அடுத்த நேயர், வணக்கம். ரெயின்போ எஃப்எம்,
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
2: தஞ்சை மாவட்டம் பிள்ளை பொங்கல ராமன் தைய கலைஞர் ராமன் பேசுறேன்.
0: ராமன் சார், நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
2: ஆ, கேட்டுட்டு இருக்கேன்.
0: ஓகே, உங்களுக்கான வாக்கியம் சொல்லிடலாமா? ஒரு டைம் தான் சொல்லுவேன் இல்ல.
2: ஆ, ஓகே.
0: கேப்டன் பிரபாகரன் நடத்திய புலன் விசாரணையை கண்டு ரமணா பயந்தான். மூணு படம் இருக்கு இதுல.
2: ரமணா
0: ஒண்ணு,
2: கேப்டன் பிரபாகரன்
0: ரெண்டு,
2: புலன் விசாரணை.
0: சூப்பர் சார், வாழ்த்துக்கள் சார், நன்றி, சூப்பரா விளாண்டிங்க, நன்றி சார். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். ரெயின்போ எஃப்எம்,
3: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
3: ராஜலட்சுமி வெஸ்ட் மாம்பழம், கொஞ்சம் பழசா கொடுங்க.
0: எல்லா வாக்கியத்தையும் சொல்லி, எல்லா வாக்கியத்துல உள்ள படத்தையும் நம்ம நேயர்கள் சொல்லிடுறாங்க பாத்தீங்களா. நீங்களும் சொல்லிடுவீங்க கண்டிப்பா, சொல்லவா?
3: முயற்சி பண்றேன் சார்.
0: கண்டிப்பா சொல்லிடுங்க. பணக்காரன் என்று தெரிந்தும் அந்த உழைப்பாளி அவனுடன் நட்புக்காக கை கோர்த்தான்.
3: பணக்காரன் உழைப்பாளி,
0: வாழ்த்துக்கள், நன்றி சார், நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் இணைக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். ரெயின்போ எஃப்எம், வணக்கம்.
4: வணக்கம் சார்,
0: யார் இங்கிருந்து பேசுறீங்க?
4: வேதாரண்யம் வட்டம் கத்திரிப்பளத்துல இருந்து பாக்யராஜ் பேசுறேன்.
0: பாக்யராஜா, நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்களா? கோபுர வாசலிலே நின்று கொண்டு இதயத்தை திருடாதே என்று பாடினான் அந்த மைக்கேல் மதன காமராஜன்.
4: மைக்கேல் மதன காமராஜன்
0: ஒண்ணு,
4: கோபுர தீபம்,
0: கோபுர தீபம்னே சொல்லலையே,
4: கோபுர வாசல்
0: வந்துட்டீங்களே, பக்கத்துல வந்துட்டீங்க.
4: கோபுர வாசல்,
0: கோபுர வாசல இன்னொரு படம்
4: என்ன?
0: வாழ்த்துக்கள் சார், நல்லா வண்டிங்க, அடுத்த வாய்ப்பு கொடுத்துலாம். நன்றி நன்றி சார். நிகழ்ச்சியில் இணைக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். ரெயின்போ எஃப்எம், வணக்கம். யார் இங்கிருந்து?
5: அன்பான அன்பருக்கு இனிய மாலை வணக்கம். மாலையிலிருந்து ஆண்டனி, எப்படி இருக்கீங்க?
0: மாலை வணக்கம் ஆண்டனி சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நலமா இருக்கீங்களா?
5: நீங்க வந்து நல்லா இருக்கேன் சார். நீங்க வந்து அவர் என்கரேஜ்மெண்டா இருக்கு, நல்லா ஜாலியா இருக்கு.
0: அப்படியா? ரொம்ப ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி.
5: அதற்காக நன்றியும் கூட உங்களுக்கு சார்.
0: நன்றி நன்றி, ரொம்ப நன்றி சார். உங்களுடைய நீங்க கேக்குறீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
5: கலங்கரை விளக்கமே, விடியும் வரை காத்திரு கலங்கரை விளக்கமே, அந்த கலை கோவிலில் மனப்பந்தலோடு இணைவோம்.
0: கலங்கரை விளக்கம்
5: ஒண்ணு,
0: விடியும் வரை காத்திரு
5: ரெண்டு, வெரி குட்.
0: அந்த
5: கலைக்கோவிலில் மனப்பந்தலோடு இணைவோம்,
0: மனப்பந்தலோடு இணைவோம். அந்த கலைக்கோவில், கோவில் ஒரு படம் இருக்கு,
5: கலைக்கோவில் ஒரு திரைப்படம், பழைய
0: ஒரு படம், சொல்லணும் கோவில் கரெக்டா,
5: ஒரு படம் மட்டும்
0: மனப்பந்தலா?
6: வணக்கம்.
0: யார் இங்கிருந்து பேசுறீங்க?
6: திருப்பத்தூர் பீமக்குளம் சிவகுமார் சார்.
0: சிவகுமார் சார், நல்லா இருக்கீங்களா?
6: நல்லா இருக்கு சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார். நிகழ்ச்சியோட நிறைவு காலரா வந்திருக்கீங்க, உங்களுக்கு ஒரு வாக்கியம் சொல்லிடலாமா?
6: ரொம்ப மகிழ்ச்சி சார்.
0: ஆமா, வாக்கியம் சொல்லிடலாமா? நன்றி சார், நன்றி சார். உங்களுக்கு வாக்கியம் சொல்லிடலாமா?
6: நான் சொல்றேன் சார் உங்களுக்கு.
0: ஓகே, எத்தனை படம்?
6: படம் நாலு.
0: ஓகே, நாலு படமா? சொல்லுங்க, கொஞ்சம் ஈஸியா கொடுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கேட்பாங்களா?
6: உங்களுக்காக ஈஸியா கொடுத்துறேன் சார்.
0: ஓகே சொல்லுங்க.
6: நம் நாடு இந்தியா ஜெய்கின் என்று எங்க எஜமான் எங்க வீட்டு பிள்ளைகளுக்கு சொல்கிறார்.
0: ஓகே, ஜெய்கின் நம் நாடு ஜென்டில்மேன் இருக்கா?
6: ஜெய்கின் நம் நாடு

அடுத்து என்ன சொன்னீங்க? ஆல்ரைட், நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு படம் பேரை வச்சு சும்மா மாசா எல்லாருமே எல்லா படத்தையுமே சொல்லி முடிச்சுட்டீங்க. எனக்கும் வேற டஃப் கொடுத்து நிறைய கேள்விகளை என்கிட்ட கேட்டு எனக்கு படம் பேர்லாம் தெரிய மாட்டேங்குது. ஸோ மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களுக்காக டஃப்பான படத்தெல்லாம் எடுத்துட்டு வர்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜியான. நிகழ்ச்சியோட நிறைவு பாடலா பாஷா திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளு.

0: நேரம் 5 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். விளையாட்டுகள் ஒழுக்கத்தையும் குழுவாக இணைந்து செயல்பட்டு வெற்றி பெறும் ஆற்றலையும் அளிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். பருத்தி சாகுபடியின் முக்கியத்துவம் குறித்து விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியை மட்டுமே இலக்காக கொண்டு இந்தியா பயணித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா இந்தோனேஷியா இடையே பாதுகாப்பு, வேளாண்மை, அரிய கனிமம், எஃகு, கடல்சார் ஒத்துழைப்பு, வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இன்று முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. 70 லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டம் தில்லியை பசுமை பரப்பாக மாற்றும் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியிருக்கிறார். காசநோயை முற்றிலும் ஒழிப்பதற்கான திட்டத்தை செயல்படுத்தி வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள கோவில்களில் அடிப்படை வசதிகள் மற்றும் திருப்பணிகளை மேம்படுத்த மாநில அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியிருக்கிறார். அரசின் அனைத்து திட்டங்களும் பயனாளிகளுக்கு நேரடியாக சென்று சேரும் வகையில் அதிகாரிகள் பணியாற்ற வேண்டும் என மாநில ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் வலியுறுத்தியிருக்கிறார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் கிளவரப்பள்ளி அணையிலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் வெளியேற்றப்படும் தண்ணீரில் ரசாயன கழிவுநீர் நுரைகள் செல்லும் இடங்களை மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு டாக்டர் ராஜீவ் இன்று ஆய்வு மேற்கொண்டார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டாரத்தில் பெய்யும் கனமழை காரணமாக பாண்டியாற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்துச் செல்வதால் பொதுமக்கள் யாரும் ஆற்றில் குளிக்கச் செல்ல வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி நாட்டிங்ஹாமில் இன்று நடைபெறுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அர்ஜென்டினா இன்று எகிப்தை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ மேடை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் அன்பு நண்பன் மணி. செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம், நேர்மை அது மீறாமல் வாய்மை அது தவறாமல் நாளும் நடைபோடுங்கள் ஞானம் பெறலாம் அப்படின்ற தன்னம்பிக்கை நிறைந்த வரிகளோட உங்களை மேலும் மகிழ்ச்சியாக்குறதுக்காக ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் இன்றைக்கி எந்த தலைப்பு குறித்து நாம் பேச போகிறோம் அப்படின்னா, எந்த சூழ்நிலை வந்தாலும் சார் இந்த விஷயத்தை மட்டும் நான் மாற்றிக்கவே மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய, நீங்கள் போற்றக்கூடிய அந்த உயர்ந்த செயல் என்ன என்பது தான் கேள்வி. மீண்டும் ஒரு முறை உங்களுக்கான அந்த கேள்வியை கேட்குறேன். இது கேள்வி இல்லை, நம்மளுடைய வாழ்க்கை அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அரங்கேற்றக்கூடிய மேடை இந்த மேடை, ரெயின்போ மேடை. எந்த சூழ்நிலை வந்தாலும் இந்த விஷயத்தை நான் மாற்றிக்கவே மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய உயர்ந்த விஷயங்களை என்னோட பகிர்ந்துக்கலாம் நேயர்களே. தொடர்ந்து நாம் எல்லாம் அப்படியே இந்த நிகழ்ச்சியில் சங்கமிக்கும் இருக்கிறோம் இல்லையா, அதனால் அதை உணர்த்துற விதமாக சங்கம் திரைப்படத்துலேருந்து ரொம்ப அழகான பாடல் சங்கர் மகாதேவன் குரலில் வைரமுத்து வரிகளில் ஏ ஆர் ரகுமான் இசையில் 1999 வெளியான திரைப்படம்.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கான நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் நாம் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்னா, ரொம்ப நாளாக யார் சொன்னாலும் எதற்காகவும் எந்த நேரத்துலையும் இந்த விஷயத்தை நான் யாருக்காகவும் மாற்றிக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய உயர்ந்த விஷயங்கள், நல்ல விஷயங்கள், அதை தான் நாம் இந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்க போகிறோம். பகிர்ந்துக்கணும் அப்படின்னா 298600038 என்ற எண்ணுக்கும், 295205554 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் என்னோட பேசலாம். 298600038 அண்ட் 295205554 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசலாம் நேயர்களே. முன்னாடி இணைப்பு என்ன 0444 பயன்படுத்திக்கிங்க. இப்போ தொடர்ந்து நேயர்களோட பேசலாம். வணக்கம், யார் எங்கிருந்து? வணக்கம், தொடர்பு தான் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம், பொன்னேரி ஜெகண்டையில இருந்து கலி நம்ம பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிற கலில் அகமத், சொல்லுங்க.
1: எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாத்திக்க முடியாத ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஒரு விஷயம் தெரியுதுன்னு நினைச்சீங்க, இந்த கடையில போனா இவ்வளவு சீப்பா இருக்கு. அது பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே எனக்கு தெரிஞ்சது நாலு பேரு சொல்லுவேன், இந்த கடையில இவ்வளவு சீப்பா இருக்குடா அப்படின்ட்டு. அது சின்ன வயசுல இருந்து பழக்கம் ஆயிடுச்சு, அது என்னால மாத்திக்கவே முடியாது. கமலா சொல்லுவாங்க, நீ வாங்கினியா வந்தியா இருப்பாங்க, இல்ல அது நான் சின்ன வயசுல இருந்து அப்படிதான் அப்படின்னு
0: இன்னொருத்தர் எதுக்கு சொல்லணும்.
1: ஆமா,
0: நீங்க நினைச்சதுல எல்லாருக்கும் சொல்லுவீங்க.
1: ஆமா, இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா நம்ம போரூர் பொன்ராஜ் அண்ணன், அவங்க பையனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். வந்து பிருத்திவிராஜ் 15 வயசு அடி எடுத்து வைக்கிறாரு, அவருக்கு வாழ்த்து சொல்லுங்க.
0: மகிழ்ச்சி, நல்லா வாழட்டும், மகிழ்ச்சியான வாழ்க்கை பயணம் முழுக்க மகிழ்ச்சியே அவங்க காணட்டும், வாழ்த்தலாம். மகிழ்ச்சி
1: கண்டிப்பா கண்டிப்பா. நல்லது சார்,
0: நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம், யார் இங்க இருந்து? வணக்கம்
2: சார்.
0: வணக்கம், சொல்லுங்க.
2: நான் ராஜேஸ்வரி நீலமங்கலம் கன்னட பாலத்தில் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க
2: சார். கோவப்பட மாட்டேன் சார்.
0: கோவப்பட மாட்டீங்க?
2: ஆமா, தன்னைத்தான் காட்டின் சினம் காக்க காவாக்கால்
0: தன்னையே கொல்லும் சினம்
2: சொல்லுவாங்களே.
0: ஆமா,
2: அதனால கோவம் வரும் தான் சார், ஆனா அத எக்ஸ்பிரஸ் பண்றது கிடையாது சார்.
0: எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டீங்க?
2: அத வெளிக்காட்டுறது இல்ல.
0: ஆஹா,
2: நல்ல நல்ல குணம்,
0: வாழ்த்துக்கள். ஆனா நல்ல அழகான ஒரு திருக்குறளையும் எடுத்துக்காட்டா சொன்னீங்க, தன்னை காக்கா சினம்
2: காக்க.
0: தன்னையே கொல்லும் சினம் இல்லையா,
2: தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம்.
0: ஆமா, சினம் வந்து நம்மை மட்டும் இல்லாம நம்ம சார்ந்தவர்களையும் கொல்லும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா.
2: ஆமா சார்,
0: ஓகே, மகிழ்ச்சி.
2: அது கூட எல்லாருக்கும் ஏதோ உதவி கூட, முடிஞ்ச வரைக்கும் எனக்கு கூட ஏதாவது வச்சு யாருக்கா கொடுக்கிட்டு வச்சுதான் கூட யாராவது கேட்டா கொடுத்துருவேன் சார்.
0: ஓஹோ ஓஹோ,
2: ஆமா சார், ரெண்டு குணம் தான் சார்.
0: ரொம்ப சிறப்பு, தன்னைத்தான் காக்கிர் சினம் காக்கா காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம்ன்ற ஒரு அழகான திருக்குறள் எடுத்துக்கிட்டு ரொம்ப சிறப்பா பேசுனீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ரொம்ப சிறப்பு, வணக்கம், யார் இங்க இருந்து?
3: வணக்கம்
0: வணக்கம்,
3: காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜபாத், ஜெய் இஸ்மாயில்.
0: இஸ்மாயில் சொல்லுங்க. இஸ்மாயில்,
3: நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கேன்.
3: சொல்லக்கூடாத விஷயம் சொல்லக்கூடாது சார்.
0: ரகசியம்னா ரகசியமா தான் இருக்கணும்.
3: ரகசியமா தான் இருக்கணும் சார். சொல்லக்கூடாத விஷயம் சொல்லாத இருந்தாவே ரொம்ப நல்லா இருக்கு சார்.
0: ஓஹோ ஓஹோ, காக்க வேண்டிய விஷயங்களை காக்க வேண்டும்னு சொல்றீங்க.
3: காக்க வேண்டும்,
0: ரொம்ப சிறப்பு, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
3: தேங்க்யூ சார்.
0: வணக்கம்,

0: வணக்கம், யார் இங்கிருந்து?
1: வணக்கம்
0: கலா. வணக்கம், மகிழ்ச்சி, சொல்லுங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வணக்கம், யார் இங்கிருந்து?
2: ஹலோ,
0: வணக்கம்.
2: நேசு உள்ளங்களுக்கு பாச வணக்கங்கள் சார். மதுரையிலேருந்து ஆண்டனி. எப்படி சார் இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறேன் ஆண்டனி.
2: கண்டிப்பா சார், ஒரு நல்ல ஒரு உயர்ந்த விஷயம்னா சார், நான் சேர்த்துக்கு போகும்பொழுது அந்த ஆலய வழிபாடுல வந்து சுத்தா பண்ணிருக்கேன். கண்டிப்பா எந்த ஒரு நிகழ்வா இருந்தாலும் கூட என்ன சார், ஒரு அன்னைக்கரேசன் என்ன சொல்றாங்க, நான் இறைவனோட இறைவனை பத்தி பேச போறோம். இறைவனை பத்தி பேசுவதை விட நான் இறைவனோடு பேசுவதையே விரும்புகிறேன். அப்ப அந்த ஆலய வழிபாட்டுல இருந்து ஆண்ட இறைவன் பேச போறான். அப்ப அந்த தருணங்களை பல வெளியில பல சஞ்சலங்களை சந்திக்கிறான். அப்படி இருக்கும்போது ஒன்னே கால் நேரமும் ஒன்றரை மணி நேரமும் வழிபாடு, அந்த ஒரு மணி நேரத்துல சுத்தா பண்ணி வச்சா என்ன இருக்கு? வழிபாட்டு தலத்துல அந்த சுத்தா,
0: இது நல்ல வழிமுறை. அது மட்டும் இல்ல, தொந்தரவு தரக்கூடிய இடங்கள்லாம் அலைபேசியை பயன்படுத்தாம இருக்கிறது ரொம்ப நல்லது.
2: ஆமா சார், எனக்கு ஒரு ஒரு மணி நேரம் இறைவனோட பேச போறோம்.
0: ஏன்னா
2: வெளியில பல சஞ்சலங்கள் சந்திக்கிறோம்.
0: ஒரு
2: மணி நேரம் கடவுள்கிட்ட பேச போறோம். நீங்க சொல்ற அருமையான பாயிண்ட கொண்டு கொடுத்தீங்க.
0: சிறப்பு, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
2: அதான் சார், என்னுடைய உயர்ந்த சிந்தனை.
0: ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. சிறப்பு, சிறப்பு, வாழ்த்துக்கள். தொடர்ந்து அமர்க்கமான நம்மளுடைய நிகழ்ச்சியில அமர்க்கலம் திரைப்படுத்திருந்து பாடணும்.

0: எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: அழகான நம்மளுடைய நிகழ்ச்சியில அமர்க்கலமான பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். அடுத்ததா நாம பேசக்கூடிய நேயர், வணக்கம், யார் இருக்கிறது?
3: வணக்கம் ஐயா, வேலூர் மாவட்டம்.
2: வணக்கம், தொடர்புதான் இருக்கீங்க, பேசலாம்.
3: ஐயா வணக்கம்.
2: வணக்கம், சொல்லுங்க.
3: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நிலமா இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு சந்திரசேகர், சொல்லுங்க.
3: மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஐயா. இன்னும் ஒரு கேள்வி சொல்லுங்க ஐயா.
2: அதாவது என்ன கேள்வி அப்படின்னா, வாழ்க்கையில எந்த சூழ்நிலை வந்தாலும் இந்த விஷயத்தை மட்டும் நான் மாத்திக்கவே மாட்டேன்.
3: என்னுடைய அந்த வெளிப்படை தன்மை அப்படிங்கறத மாத்திக்கவே மாட்டேன்.
2: ஓகே ஓகே.
3: எந்த சூழ்நிலையிலுமே எனக்கு பல்வேறு இடங்கள்ல என்னது இது மண்டையில் அடிச்ச மாதிரி இப்படி பேசுறாங்க அப்படின்ட்டு எனக்கே ரிப்பீட் ஆயிருக்கு. இருந்தாலும் நானு தப்புனா தப்பு, சரினா சரி, தவறு வந்து சுட்டி காமிக்க கூடிய ஒரு விதம் அப்படின்னு இருக்குல்ல, அந்த விதத்துல நானு சுட்டி காமிப்பேன். ஆனா நான் அமைதியா எப்பொழுதுமே தவறைக்கு துணையும் போக மாட்டேன். அதே மாதிரி ஒரு விஷயத்த மனசுக்குள்ள ஒண்ணு வச்சு மற்ற ஒரு சமயத்திலயுமே மற்றவங்க எப்படின்னு ஒண்ணு பேச மாட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட சொல்லுவாங்க, என்ன சந்திரசேகர் பேசாம அப்படியே பாலிஷ்டா சொல்லி விட்டுட்டு
2: போயேன்னு.
3: நிறைய சமயங்கள்ல எனக்கே ப்ராப்ளம் வரும். பொதுவாகவே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, சந்திரசேகர் மாதிரி சூப்பரா ஓப்பனா பேசணும், எதையும் மனசுக்குள்ள வச்சுக்காம அப்படிம்பாங்க. அது கொஞ்சம் கடினம் தான். இருந்தாலும் அந்த ஒரு வெளிப்படை தன்மைங்கிறத எப்பொழுதுமே என்னுடைய வாழ்க்கையில விட்டதும் இல்ல, அவருக்கும் நான் என்னுடைய நண்பர்கள்னு துணை போனதும் என்னுடைய வாழ்க்கையில இல்ல. அப்ப எந்த ஒரு சமயத்திலயுமே இந்த ஒரு குணம் என்கிட்ட மாறவே மாறாதையா.
2: ரொம்ப சிறப்பா சொன்னீங்க.
3: எனக்கு சவால்கள் வரும் அப்போ கூட இத நேர்மை தன்மையும் அந்த வெளிப்படை தன்மையும் மாறாம இருந்தா இது இன்னும் சிறப்பா இருக்கும் இல்லையா. ஆமா ஆமா,
2: நல்லா அழகா சொன்னீங்க. உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள், ரொம்ப சிறப்பு. வணக்கம், யாருங்கிறது?
4: ஹலோ வணக்கம், கும்பகோணம் மனோகரன் பேசுறேன்.
2: சொல்லுங்க மனோகரன்.
4: நான் வந்து என்னோட பழக்கத்தை எப்பயுமே நான் மாத்திக்க மாட்டேன். எங்க போனாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, காலையில 5 மணிக்கு நான் ஏந்திரிச்சிருவேன். ஏந்திரிச்சு குளிச்சுட்டு காலை கும்பிடுறது என்னோட பழக்க வழக்கம். ஏன்னா அதை மட்டும் யாரு சொன்னாலும் சரி, நீங்க வந்து அப்புறமா குளிச்சா மழை பெய்யுது அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன். அதே மாதிரி வேற எது சொன்னாலும் சரி, அப்புறமா குளிச்சாலும் சொன்னாலும் கேட்கவே மாட்டேன். ஆனா குளிச்சிருவேன். குளிச்சுட்டு உட்காந்தாதான் என் மனசு நல்லா இருக்கும். யாருக்காக எதுக்காக நான் மாத்திட்டே மாட்டேன் இந்த பழக்கம். நன்றி,
2: ரொம்ப சிறப்பு. வணக்கம்.
5: வணக்கம் சார்.
2: வணக்கம், சொல்லுங்க.
5: சின்னண்டியூர் கணபதி சார்.
2: சொல்லுங்க கணபதி.
5: நான் எந்த சூழ்நிலை சார், அதாவது மழை பெஞ்சவள சரி சார், விடாம கோயிலுக்கு போவோம் சார். அதோட
2: எந்த சூழல் வந்தாலும்
5: கோயிலுக்கு போயிடுவோம்
2: சார். அடாடா, நல்ல பழக்கம் தான், மகிழ்ச்சி உங்களுக்கு.
5: நன்றி நன்றி,
2: வாழ்த்துக்கள். வணக்கம்.
6: வணக்கம் ஐயா.
2: வணக்கம், சொல்லுங்க.
6: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்புலம் தெற்கில் இருந்து சா சிவகுமார். நலமா
2: இருக்கு சிவகுமார், சொல்லுங்க.
6: அதாவது மற்றவர்கள் வந்து உதவின்னு கேட்டு வந்தாலே அந்த உதவியை நம்மளால முடிஞ்ச உதவிய கண்டிப்பா செஞ்சிடணும். அதுதான் நம்மளுடைய பாலிசி. அடுத்தது பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட கொடுக்கக்கூடிய பொறுப்பு என்பது, அந்த பொறுப்பை வந்து யாரு ஒரு பொறுப்பை கொடுத்தாலும் அத அந்த பொறுப்பை வந்து நம்ம வந்து கடைசி வரைக்கும் அந்த அதை கூட இருந்து அவங்கள்ட்ட செய்யணும். நம்ம கிட்ட ஒரு பொறுப்பு விட்டாங்கன்னா அது

0: கடைசி வரைக்கும் அவங்க கூட இருந்து செய்ய செய்யக்கூடணும் அப்படிங்கறத.
1: ஆமா ஆமா, நம்மகிட்ட என்ன பொறுப்பு கொடுத்தாங்களோ அதை சரியா செய்யணும்,
0: சரியா செய்யணும்,
1: சரியா செய்யணும். ரொம்ப சிறப்பா சொன்னீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
0: நன்றிங்கய்யா.
1: ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கிற நிகழ்ச்சியில ஆனந்த பூங்காற்றை திரைப்படத்துல இருந்து பாடல் ரசிச்சு ருசிச்சு கேட்கக்கூடிய பாடல் இதோ உங்களுக்கு.
2: நான் சாமியை கூப்பிடுறேன்டா.
3: கூப்பிடு கூப்பிடு.

0: எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: ரெயின்போ எஃப்எம் 101.4 அடைந்திருக்கிறோம் நேயர்களே. இனிமையான பாடல்களால் நம்முடைய மனசு அப்படியே மெதுவாக மகிழ்ச்சியான ஒரு சூழலிருந்து மகிழ்ச்சியான சூழலுக்கே பயணப்பட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அந்த வரிசையில் அடுத்த பாடல் யாருடைய விருப்ப பாடலாக இருக்க போகுது அப்படின்றத நம்ம 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் நேயர்கள்ட்ட கேட்போம். இப்போ ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் எதை பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத நேர்கிட்டே கேள்வி கேட்கலாம் நினைக்கிறேன். வணக்கம், யார் எங்கிருந்து?
2: வணக்கம் சார்.
1: வணக்கம்,
2: நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன். உங்க பெயரை சொல்லுங்க.
2: நான் மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் கே சிவசுப்ரமணியன்.
1: சொல்லுங்க சிவசுப்ரமணியம், இன்னைக்கு நாம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் தெரியுமா?
2: சொல்லுங்க சார்.
1: சொல்லுங்க சாரா, நீங்க சொல்லுங்கன்னு எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்கேன் நானு.
2: விடாமுயற்சி தன்னம்பிக்கை.
1: ஆமா, இல்ல எந்த சூழல் வந்தாலும் நான் இந்த விஷயத்தை கைவிடுறது இல்ல.
2: ஆமா, விடாமுயற்சி தன்னம்பிக்கை, இது இரண்டையும் நான் எப்பொழுதுமே கைவிட மாட்டேன். போராட்டிட்டு தான் இருப்பேன்.
1: ஓகே, மகிழ்ச்சி, நல்லா சொன்னீங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். வணக்கம், யாருங்கிறது?
3: வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
3: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் பாபராஜபுரம் முகமது இக்பால்.
1: சொல்லுங்க இக்பால்.
3: விடாமுயற்சி தன்னம்பிக்கையோட இருக்கணும்னு கேட்டுருக்கீங்க. எனக்கு கொடுத்த வேலையெல்லாம் திறம்பட செஞ்சிட்டு இருக்கேன். யாருக்கும் அது தாக்கி வைக்காம என்னால முடியுமோ, என்னால முடிஞ்ச வரைக்கும் இந்த வேலையை செஞ்சிருவேங்க. நல்ல பேர் வாங்கறதுக்காக தான் முயற்சி பண்ணிட்டு இருப்பேன். ஆமா, நம்மளால முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு பிரச்சனை பண்ணாட்டே பரவாயில்ல, நமக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுதான் என்னுடைய.
1: ஆமா ஆமா ஆமா ஆமா,
3: அதுதாங்க எல்லாருக்கும் பண்ணுங்க.
1: ரொம்ப சிறப்பு, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
3: நன்றி, நன்றி.
1: வணக்கம், யார் எங்கிறது பேசுறீங்க? வணக்கம்,
4: நான் கும்பகோணத்துல சரவணன் பேசுறேன்.
1: சொல்லுங்க சரவணன்.
4: வணக்கம் சார். என்னுடைய குணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருவரை தாழ்த்தி எந்த செயல் பண்ண மாட்டேன் சார்.
1: யாரையும் மன காயப்படுத்துற மாதிரி,
4: காயப்படுத்துற மாதிரி சரி, தாழ்த்தி நம்ம உயரக்கூடாது சார்.
1: ஆஹா ஆஹா, அழகா சொன்னீங்க.
4: அந்த மாதிரி நம்ம அந்த உயர்றது நமக்கு ஆகாது சார்.
1: ஓகே, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
4: அதே மாதிரி தன்னடக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சார்.
1: ஆமா, நிச்சயமா. பணிவுன்றது வாழ்க்கையில எல்லா நிலைகளிலும் இருக்கணும்ல.
4: அது எந்த இடத்துக்கு போனா தன்னடக்கத்தையும் நம்ம விடக்கூடாது சார்.
1: சரிங்க சரிங்க சரிங்க,
4: அந்த மாதிரி ஒரு கொள்கை வச்சிருக்கேன்
1: சார். சரிங்கப்பா, சரி, மகிழ்ச்சி,
4: நன்றி சார்.
1: நன்றி. ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்கிற நம்முடைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக கண்ணுபட போகுது யாத்திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருந்தீர்கள்.

0: நேரம் 5:37 ஆயிட்டு இருக்கு. நாம கேட்டுக்கிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடை வித் மீ மணி. நேரிலே ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் நேயர் வணக்கம்.
1: நான் தருமபுரி மாவட்டம் அக்கவணிப்பாளையம் தாசனம்பட்டி சித்தன்.
0: உங்க பேர் மீண்டும் சொல்லுங்க.
1: சித்தன் தாசனம்பட்டி.
0: சொல்லுங்க.
1: நான் தருமபுரி மாவட்டம் அக்கவணிப்பாளையம் தாசனம்பட்டி சித்தன் சார்.
0: சொல்லுங்க சொல்லுங்க.
1: நான் நம்ம பந்தலைப்புறம் கேட்டு கிடக்கிறேன். காலை 10 முத்து சாரமெல்லாம் நல்லா இருக்குது. அனைத்து
0: இல்ல, நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னா, ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில எந்த சூழ்நிலை வந்தாலும்
1: சார், எந்த சூழ்நிலை வந்தாலும் தன்னம்பிக்கை விட்டு கொடுக்க கூடாது. எந்த சூழ்நிலை வந்தாலும் தன்னம்பிக்கை விட்டு கொடுக்க. யானைக்கு தும்பிக்கை, மனிதனுக்கு நம்பிக்கை, வாய்ப்புக்கு நன்றி சார்.
0: மகிழ்ச்சி, சூப்பர், அழகா சொன்னீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வணக்கம், யார் எங்கிறது? வணக்கம், தொடர்புதான் இருக்கீங்க.
2: திருப்பத்தூர் பீமக்கலம் சார்.
0: வணக்கம்.
2: பீமக்கலம் திருப்பத்தூர் மாவட்டம் சார்.
0: சொல்லுங்க
2: சார். நான் எந்த சூழ்நிலை வந்தாலும் எந்த கஷ்டத்திலும் வீட்டிலும் சரி, பணி செய்யற இடத்துலயும் சரி, அனைவரோடும் உண்மையாகவும் நேர்மையாகவும் பாசமாகவும் இருப்பேன். இதை மட்டும் மாத்தவே முடியாது சார்.
0: ஆஹா, உண்மையாகவும் பாசமாகவும் இருப்பீங்க.
2: உண்மையாகவும் நேர்மையாகவும் பாசமாகவும்.
0: ரைட், மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
2: நன்றி,
0: மகிழ்ச்சி, சூப்பர். வணக்கம், யார் எங்கிருந்து?
3: வணக்கம்.

0: வணக்கங்க.
1: அடையாளப்பட்டில இருந்து ஆசீர்வாதம் ராஜேந்திரி பேசுறேன்
0: சார். சொல்லுங்க ஆசீர்வாதம்
1: சார்.
0: நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன், நீங்க சொல்லுங்க
1: சார். தன்னாண்டியே விட்டு கொடுக்கூடாது சார். நாலு பேர்னால நெல்லுது செய்யணும் சார். நெல்லுதே நினைக்கணும், நெல்லுதே செய்யணும் சார். சார் வாய்ப்புக்கு நன்றி சார்.
0: நன்றி, மகிழ்ச்சி. தன்னம்பிக்கைன்னு பல நேயர்கள் சொல்லும் போது நமக்கு அந்த தாராபாரதி அவர்களுடைய வரிகள் ஞாபகம் தான் வருது. வெறுங்கை என்பது மூடத்தனம், அவர்கள் நம் விரல்கள் பத்தும் மூலதனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதுதான் நமக்கு மூலதனமாக இருக்கும். நம்மளுடைய விரல்கள் தான் மூலதனம். அதை வச்சு வாழ்க்கையில் தன்னம்பிக்கையோடு முயற்சி செய்தால், பயிற்சி செய்தால் வாழ்க்கையில் நிச்சயமாக உயர்வை அடைய முடியும்ன்றதுக்கு அவருடைய கவிதை வரிகள் ஒரு சான்றுன்னு சொல்லலாம். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுகிறீங்க? நல்லா இருக்கேன், சொல்லுங்கள்.
2: செந்தில் கண்ணன் பேரலாம்.
0: செந்தில் கண்ணன்.
2: செந்தில் கண்ணன்
0: வணக்கம், சொல்லுங்க.
2: மயிலாடுதுறை பக்கம் பேரலாம், திருவாரூர் மாவட்டம்.
0: சொல்லுங்க.
2: அதுதான் எல்லாருக்கும் நல்லதே செய்யறது, எந்த வித சூழ்நிலையும் நேர்மையில இருந்து தவறாம இருக்கிறது. அடுத்தவங்க எது கேட்டாலும் நம்மளால முடிஞ்ச உதவிய செய்யறது. அதாவது யாரு வந்து எது கேட்டாலும் சரி, இப்ப நம்மளால செய்ய முடியற தகுதிக்கு, நம்ம தகுதிக்கு தேவைப்பட்டத அவங்களுக்கு தேவைப்படுறது நம்ம செய்வோம். எப்பயுமே உதவி பண்ணுவேன். அத மாதிரி நேர்மையா நடக்கிறது, தன்னம்பிக்கையோட இருக்கிறது, நல்ல நேரிய வழியில், நேர்மையான வழியில் பயணம், இதான் சார். நம்ம இது நம்ம எப்பயுமே மாற மாட்டோம் சார். இது தன்னம்பிக்கையோட இருப்போம் சார். தைரியத்தோடய இருப்பேன். யாருக்கும் எதுக்காக பயப்பட கூடாது. உண்மை உண்மை ஒன்றே நம்மள்ட்ட எப்பயும் இருக்கணும் சார். அந்த மாதிரி கொள்கை வச்சுக்கணும் சார்.
0: சிறப்பு சிறப்பு,
2: வாய்ப்புக்கு
0: நன்றி. வணக்கம், யாருங்கிறது?
3: வணக்கம் சார், கிழக்கு தாம்பரம் ராஜசேகர் சார்.
0: ராஜசேகர் சொல்லுங்க.
3: எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொட்டுவன் கெட்டு போக மாட்டான் சார்.
0: ஆமா, கெட்டு போனவர்கள் விட்டே கொடுப்பதில்லை.
3: ஆமா சார், நம்ம விட்டு கொடுத்தாக்கா நம்ம வந்து அந்த சூழ்நிலை வந்து மாறிடும் சார்.
0: ரொம்ப சிறப்பா சொன்னீங்க,
3: அருமையா இருக்கும் சார். ஏதாவது கோபமா இருக்கவங்களும் அவங்க கோபம் இல்லாதபடி ஆக்கிடலாம்.
0: ஓகே ஓகே ஓகே,
3: நம்ம விட்டு கொடுத்த வச்சீங்களேன் சரியா போயிடும்.
0: ஆமா ஆமா ஆமா ஆமா, நல்லா சொன்னீங்க, சிறப்பா சொன்னீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
3: ஓகே சார்,
0: நன்றி. ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்க நம்முடைய நிகழ்ச்சியில அடுத்ததான் நமக்காக ஒரு பாடல். முதல்வன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருந்தீர்கள். இது உங்களுக்கான நிகழ்ச்சி நமது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே சமதோல்.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் தொடர்ந்து நேயர்களோடு பேசுவோம். வணக்கம், யார் எங்கிறது? வணக்கம், சொல்லுங்க.
1: நம்ம வந்து பல பேருக்கு வந்து பல உதவிகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், அதை வந்து விட்டக்கூடாது அப்படின்ட்டு ஒரு முயற்சியில் இருக்கிறோம். ஆனாலும் நம்ம என்னுடைய கருத்து என்னக்கா, நம்ம வந்து நன்மை செய்யாட்டியும் முடியல, தீமை செய்யக்கூடாது.
0: வாழ்த்துக்கள். வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் சொல்லுங்க. தொடர்புல தான் இருக்கீங்க, பேசலாம்.
2: திருவள்ளூர்லிருந்து காமராஜ்.
0: சொல்லுங்க காமராஜ்.
2: என்னுடைய மாற்றிக்கொள்ளாத குழந்தைகள் பார்த்தீங்கன்னா, நமக்கு விருப்பத்த மாதிரி சில பேர் கோபத்துண்டு போன மாதிரியே பண்ணுவாங்க, குழந்தையா இருக்கட்டும் நண்பர்களா இருக்கட்டும். இந்த வஞ்ச புகழ்ச்சி அணின்னு நம்மள வந்து பொருள் பேசுற மாதிரி, நம்ம மட்டன் இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி பேசுவாங்க. அவங்ககிட்ட எல்லாம் பேசுறதே நான் நிப்பாட்டிக்குவேன். அப்படி நிப்பாட்டுகிறதா நம்மளுக்கு வந்து இப்ப வர்ற பிரச்சனைகள் வராம இருக்கும். பிரச்சனைகள் வந்ததுனாக்கி நம்மளுக்கு இந்த வேலையில எதுலையும்

0: கவனம் செலுத்தும் கேக்கு. அந்த ஒரு மாதிரி ஒரு சூழ்நிலை வரக்கூடாதுன்னு கேட்க, குடும்பத்திலே இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 10 வயசு மேல அந்த மாதிரி பேசாமே
1: இருக்கேன்.
0: எந்த சூழ்நிலையில கேட்கலாம், பார்த்தா சிரிச்சாங்கன்னா நானும் சித்திடுவோம், அதோட விட்டுவேன், பேசுறது இல்லை. இந்த மாதிரி உள்ள குணம் எந்த மாறாத ஒரு குணம், அது நண்பர்களா இருந்தாலுமே அப்படிதான் இருப்பேன். அந்த மாதிரி இருக்கையில பாத்தீங்கன்னா எந்த நண்பர்களும் வந்து நம்மளை விட்டு விலகி போயிருவாங்க, ஏன்னா இவன்கிட்ட பேசவே மாட்டேங்க அப்படின்ட்டு. அப்ப வந்து நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எதுவுமே வராது, அப்ப நம்ம வந்து சந்தோஷமா இருக்கலாம்.
1: மகிழ்ச்சி வாழ்த்துக்கள், சூப்பரா சொன்னீங்க. தொடர்ந்து பூமகள் ஊர்வலம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு நந்திருங்கள்.

ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் எந்த சூழல் வந்தாலும் இந்த விஷயத்தை நான் யாருக்காகவும் விட்டுத்தரவே மாட்டேன் அப்படின்ற நீங்கள் போற்றக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றத இந்த நேயர்கள் ஒரு மணி நேரம் நேரில் தான் கேட்டோம். நிறைய நேயர்கள் சொன்னதுனா தன்னம்பிக்கையை, விடாமுயற்சியை, அடுத்தவர்களுக்கு உதவுற அந்த தன்மையை, இதெல்லாம் வாழ்நாளில் எந்த சூழ்நிலையும் யாருமே விட்டுறக்கூடாது அப்படின்றத எல்லாருமே சொன்னதை நம்ம கேட்டு மகிழ்ந்தோம். நேயர்களே, தொடர்ந்து நிறைவாக ரெயின்போ மேடை நிகழ்ச்சியின் நிறைவாக விரலுக்கேற்ற வீக்கம் திரைப்படத்திலிருந்து பாடல் வருது, கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே சமதுள்ளது.

0: ப்ளீஸ் ஸ்டாண்ட் பை ஃபார் நியூஸ் இன் தமிழ்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதாகுமரன்.

0: தலைப்புச் செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா இடையே பாதுகாப்பு, வேளாண்மை உள்ளிட்ட துறைகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்னிலையில் 8 ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாகின. அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் இயக்கத்தில் அனைவரும் ஆர்வமுடன் பங்கேற்க வேண்டும் என்று பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி வலியுறுத்தியுள்ளார். டாஸ்மாக் ஊழியர்களுக்கு அடுத்த மாதம் முதல் 25% ஊதிய உயர்வு வழங்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படாததால் ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா இடையே பாதுகாப்பு, வேளாண்மை, அரிய வகை கனிமங்கள், எஃகு, கடல்சார் பொருளாதாரம், வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் 8 முக்கிய ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாகின. ஜகார்த்தாவில் இன்று இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபோவோ சுபியாந்தோ, பிரதமர் திரு நரேந்திர மோடி இடையே ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளுக்கு பின் இரு தலைவர்கள் முன்னிலையில் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இந்திய மேலாண்மை கல்விக் கழகத்தின் கிளையை ஜகார்த்தாவில் அமைப்பதற்கும் இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. உற்பத்தி, உணவு பாதுகாப்பு மற்றும் மின்னணு தொழில்நுட்பத்தில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தவும் இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன. ஒப்பந்தங்கள் கையெழுத்தான பின் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் பேசிய அதிபர் திரு பிரபாவோ சுபியாந்தோ, இந்தியா தங்களின் நம்பிக்கை மிகுந்த நட்பு நாடு என்றும், பல்வேறு துறைகளிலும் ஒத்துழைப்பை விரிவுபடுத்த மிகுந்த ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தார். பசுமை பரப்பை அதிகரித்து தூய்மையான இந்தியாவை உருவாக்க மாணவர்கள் உறுதியேற்க வேண்டும் என்று மத்திய பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி வலியுறுத்தியுள்ளார். கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை அறிவியல் கல்லூரியில் தூய்மை இயக்க இந்தியா நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர், அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் இயக்கத்தில் அனைவரும் ஆர்வமுடன் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மாணவர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு இலவச மரக்கன்றுகளையும் அவர் வழங்கினார். அதிக அளவு கார்பன் வெளியேற்றத்தால் சுற்றுச்சூழல் பாதிப்படைந்து வருவதாகவும், இதனை கட்டுப்படுத்த அதிக அளவில் மரங்களை வளர்க்க வேண்டியது அவசியம் என்றும் திரு சுரேஷ் கோபி கூறினார். டாஸ்மாக் ஊழியர்களுக்கு அடுத்த மாதம் முதல் 25% ஊதிய உயர்வு வழங்கப்படும் என்று மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், MRP விலையிலேயே மதுபானங்கள் விற்பனை செய்யப்பட வேண்டும் என்றும், கூடுதலாக 10 ரூபாய் வசூலிக்கும் ஊழியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்படுவதாகவும் கூறினார்.
1: டாஸ்மாக் ஊழியர்களுக்கு 25% ஊதிய உயர்வு வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதன்படி உதவி விற்பனையாளர்களுக்கு 14,000 ரூபாயிலிருந்து 17,925 ரூபாய் ஊதிய உயர்வு வழங்கப்படும். விற்பனையாளர்களுக்கு 15,530 ரூபாயிலிருந்து 19,413 ரூபாயாக ஊதியத்தை உயர்த்தப்படுகிறது. சூப்பர்வைசர்களுக்கு 17,850 22,313 ரூபாயாக ஊதியங்கள் உயர்த்தி வழங்கப்படுகிறது. அந்த ESI-யும் இனிமேல் வந்து அப்ரூவ் பண்ணணும் அந்த ஊழியர்களுக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க. இதன் மூலம் 10.74 கோடி ரூபாய் கூடுதலாக அந்த ஊழியர்களுக்கு சம்பளத்தை உயர்த்தி மொத்தமாக 553.72 கோடி ரூபாய் ஊதியத்துக்காக ஒதுக்கப்படுகிறது. MRP-க்குள்ள இருக்கிற அரசு என்ன சொல்லியிருக்கோ அந்த விலையில மட்டும்தான் விற்கணுங்கிறதுக்கான முன்னெடுப்பு தான் இது. MRP-க்கு மேல அரசு நிர்ணயித்த தொகைக்கு மேல மதுபானங்கள் விற்றால் பணி நீக்கம் வரைக்கும் அதை செல்லும்.
0: மதுபான பார்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட மாட்டாது என்றும், மதுபானங்களின் விலை உயர்த்தப்படாது என்றும் திரு விக்னேஷ் தெரிவித்தார். இணைய வழியில் ஆவணங்களை சமர்ப்பித்து பத்திரப்பதிவு செய்யும் நடைமுறை அடுத்த மாதம் 17ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருவதாக மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று தமது துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் இதை தெரிவித்த அவர், வீட்டு மனைகள், அடுக்குமாடி குடியிருப்புகள் ஆகியவற்றின் முதல் விற்பனைக்கு எனிவேர் ரெஜிஸ்ட்ரேஷன் என்ற நடைமுறை கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த புதிய நடைமுறையை கொண்டு வருவதற்கான வழிமுறைகள் குறித்தும், தொழில்நுட்ப கட்டமைப்பை விரிவுபடுத்த வேண்டியதன் அவசியம் குறித்தும் அதிகாரிகளிடையே அவர் ஆலோசனை நடத்தினார். இந்த புதிய நடைமுறை மூலம் பொதுமக்கள் தங்களுக்கு வசதியான நேரத்தில் சார் பதிவாளர் அலுவலகத்தில் சமர்ப்பித்து பதிவு செய்து கொள்ள முடியும் என்று அவர் கூறினார். இதனால் அலுவலகங்களில் கூட்ட நெரிசல் கணிசமாக குறையும் என்றும், அலுவலகங்களுக்கு இடையேயான பணிச்சுமை சமநிலைப்படுத்தப்பட்டு பத்திரப்பதிவுகள் விரைவாக நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார். பத்திரப்பதிவுக்காக பொதுமக்கள் அலுவலகங்களில் காத்திருக்க வேண்டிய நிலை மாறும் என்றும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கு

0: வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தில் உள்ள கீழமை நீதிமன்றங்களில் அரசு வழக்கறிஞர்கள் இல்லாததால் வழக்கு விசாரணை பாதிக்கப்படுவதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படுவதற்கு தாமதம் ஏற்படும் சூழ்நிலையில் இதற்கான மாற்று ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் கூறியுள்ளார். பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தாவிக்கு அரசு பொறுப்பேற்று 2 மாதங்கள் கடந்த பிறகும் அரசு வழக்கறிஞர்கள் முழுமையாக நியமிக்கப்படாததால் கீழமை நீதிமன்றங்களில் 100க்கணக்கான வழக்குகள் தேக்கமடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அரசு வழக்கறிஞர்களை மட்டுமே நம்பியிருக்கும் ஏழை எளிய மக்களின் சட்ட பாதுகாப்பிற்கு முதலமைச்சர் பொறுப்பேற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திருமதி பவ்யா தண்ணீரோ தெரிவித்துள்ளார். இன்று உதகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொதுமக்கள் 6 உள்ளிட்ட நீர்நிலைகளில் குளிக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தியுள்ளார்.
2: டுடே மார்னிங் 7:00 வந்து நமக்கு 775 mm டிஸ்ட்ரிக்ட் மொத்தமா டோட்டல் mm வந்து 775 mm ரெக்கார்ட் ஆயிருக்கு. தட் இஸ் ஆன் ஆவரேஜ் ஆஃப் 25 mm ஈச். இதுல ஏரியாஸ்ல பார்த்தா நமக்கு கூடலூர் அண்ட் பந்தலூர் தாலுக்ஸ்ல வந்துட்டு தான் இப்ப லாஸ்ட் 2 டேஸ்ல ஹெவி ரெயின் இருக்கு. ஊட்டியில சில ஏரியாஸ்ல இருக்கு. எப்பவுமே இருக்கிற மாதிரி நமக்கு அவலாஞ்சி சைடு அப்பர் பவானி சைடு கொஞ்சம் ஹெவி ரெயின். சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்போ கூடலூர் பகுதியில இருக்கிற எல்லா ஆத்துல வந்துட்டு நம்ம ஸ்விம்மிங் அது போகக்கூடாதுன்னு எப்பவுமே நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணுவோம் மக்களுக்கு. அதே மாதிரி இந்த வாட்டி கூட ரெய்னி சீசன் அப்போ தயவுசெய்து ஆத்துல வந்து இதர் ஸ்விம்மிங் பண்றதுக்கோ இல்லையா பார்க் பண்றதுக்கோ வேற எந்த விளையாடுறதுக்கோ வந்து பசங்க இல்லைன்னா எனிபடி ஆஃப் எனி ஏஜ் ப்ளீஸ் தயவுசெய்து போக வேண்டாம். பிகாஸ் இட் இஸ் வெரி டேஞ்சரஸ் டியூரிங் ரெய்னி சீசன். அதர்வைஸ் நாங்க ப்ரிகாஷனரி போர்ட்ஸ் அதெல்லாம் வச்சுட்டு பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட் அது நாங்க பண்றோம்.
1: தமிழகத்தை ஒட்டியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
3: சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்திலிருந்து மத்திய கேரளா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழையும் ஏனைய தமிழகம் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டம் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயிற்சியாளர்களுக்கான நேரடி சேர்க்கை வரும் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திருமதி திவ்யஸ்ரீ தெரிவித்துள்ளார். மதுரையில் போக்குவரத்து துணை ஆணையாளர் வனிதா தலைமையில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு முகாம் இன்று நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் கெலவரப்பள்ளி அணைப்பகுதியில் தென்பெண்ணை ஆற்றில் ரசாயன கழிவுநீர் நுரைகள் செல்லும் இடங்களில் மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் டாக்டர் ராஜு இன்று ஆய்வு மேற்கொண்டார். தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் 559 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட்டு வரும் கூட்டு குடிநீர் திட்டத்தின் ஒரு பகுதியாக நீர் உந்து நிலையத்தை மதுரை மாவட்ட ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று பார்வையிட்டார். பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கூட்டரங்கில் இன்று காலை மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் ஆட்சியர் சரண்யா அரி முன்னிலையில் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. நாட்டிங்ஹாமில் இப்போட்டி 10:00 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா இடையே பாதுகாப்பு வேளாண்மை உள்ளிட்ட துறைகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்னிலையில் 8 ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாகின. அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் இயக்கத்தில் அனைவரும் ஆர்வமுடன் பங்கேற்க வேண்டும் என்று பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி வலியுறுத்தியுள்ளார். டாஸ்மாக் ஊழியர்களுக்கு அடுத்த மாதம் முதல் 25% ஊதிய உயர்வு வழங்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படாததால் ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்
1: ரெயின்போ எஃப்எம் 101.4 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ். நேர்களே, இந்த ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சி உங்களுக்காக வழங்க வந்திருப்பது உங்கள் அன்பு நண்பன் மணி. ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சி அப்படின்னாலே உங்களுக்கு பிடித்தமான நேரத்தில் பிடித்தமான பண்பலையில் பிடித்தமான பாடல் கேட்கிறது அப்படின்னாலே மனதுக்கு பிடித்தமான ஒன்று இல்லையா?

0: ரெயின்போ சாட் பாக்ஸ் நேர்களே, இந்த ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சி உங்களுக்காக வழங்க வந்திருப்பது உங்கள் அன்பு நண்பன் மணி. ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சி அப்படின்னாலே உங்களுக்கு பிடித்தமான நேரத்தில் பிடித்தமான பண்பலையில் பிடித்தமான பாடல் கேட்கிறது அப்படின்னாலே மனதுக்கு பிடித்தமான ஒன்று இல்லையா. வர இருக்கிற முதல் நேயர் யார் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி 2986000038 என்ற எண்ணுக்கும், 2952055544 என்ற எண்ணுக்கும் தொடர்பு கொண்டு பேசலாம். என்ன சார் இப்படி கடகடன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் எப்படி நம்பரை ஞாபகம் வச்சுக்கிறது, கொஞ்சம் பொறுமையாக தான் சொல்லுங்களேன் சார் அப்படின்னு சொல்லுவீங்க சில நேயர்கள். 2982600038 என்ற எண்ணுக்கும், 2952055544 என்ற எண்ணுக்கும் தொடர்பு கொண்டு பேசலாம். தொடர்ந்து நேயரோட பேசலாம். வணக்கம், யார் எங்கிருந்து?
1: சார் வணக்கம். சார்
0: வணக்கம், மகிழ்ச்சி.
1: சத்யநாராயணன், கோயம்புத்தூர் சார்.
0: சொல்லுங்க சத்யநாராயணன், உங்களுடைய முதல் நேரா வந்திருக்கீங்க, ரொம்ப சிறப்பு.
1: என்
0: வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பார். சரி, நீங்க என்னைக்காவது அது மாதிரி பூவெல்லாம் கேட்டு பாத்திருக்கீங்களா?
1: டெய்லி காலையில் பாக்குற பூ ஆனா
0: என்னன்னு கேப்பீங்க?
1: நல்லா பூத்திருக்கே, இன்னும் நிறைய பூ கூடதான் கேப்பேன்.
0: ஓ அடாடாடாடா, சரி அந்த பூ திருப்பி பதில் சொன்னா என்ன சொல்லணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க?
1: ஏப்பா அது அளவுக்கு மேல ஆசைப்படுறீங்கன்னு கேட்போம்.
0: ஆ அடாடா, சூப்பர், அழகா பதில் சொன்னீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. இந்த பாடலை கேட்கலாம்.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சி. அடுத்த பாடல் யாருடைய விருப்ப பாடலா வரப்போகுது அப்படின்னா, வணக்கம், யார் எங்கிருந்து?
1: வணக்கம் சார், நான் சோலைமேட்ல இருந்து நூர் முகமது பேசுறேன்.
0: சொல்லுங்க நூர் முகமது, உங்க விருப்ப பாடல்?
1: படம் வா இந்த பக்கம்.
0: வா இந்த பக்கம்,
1: அதுல ஆனந்த தாகம்னு ஒரு பாடல்.
0: ஓகே, மகிழ்ச்சியா அதே பாடல் இதோ உங்களுக்காக.

0: இணைந்திருக்கிறோம் நேயர்களே. மனதுக்கு விருப்பமான பாடல்கள் கேட்கும் இந்த சங்கமத்தில் அடுத்த பாடல் யாருடைய விருப்ப பாடலா வரப்போகுதுன்னு கேட்டலாம். வணக்கம், யார் இங்கிருந்து?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்,
1: சென்னை பூந்தமல்லி கலைசாமி.
0: சொல்லுங்க கலைசாமி, உங்க விருப்ப பாடல் சொல்லுங்க.
1: படம் வந்து நாட்டாமை, பாடல் வந்து கொட்டாம்பாக்கு குழந்தை.
0: ஓகே, மகிழ்ச்சி. அதே பாடல் இதுவும் உங்களுக்கா?

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா இடையேயான உறவு பசிபிக் மண்டலத்தில் அமைதிக்கும் அரசியல் நிலைப்பாட்டை உறுதி செய்யவும் வழிவகுக்கும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பருத்தி சாகுபடியின் முக்கியத்துவம் குறித்து விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். எஃகு தொழில்துறைக்கு உத்வேகம் அளிப்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கேரளத்தில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் 3 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அர்ஜென்டினா இன்று எகிப்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா இடையேயான உறவு பசிபிக் மண்டலத்தில் அமைதிக்கும் அரசியல் நிலைப்பாட்டை உறுதி செய்யவும் வழி

0: வகுக்கும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தோனேஷியா தலைநகர் ஜகார்த்தாவில் அந்நாட்டு நாடாளுமன்ற கூட்டுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், இருதரப்பு உறவுகள் நீண்டகால நம்பிக்கை மற்றும் ஜனநாயக மாண்புகளின் மீது கட்டி எழுப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் தாராள வெளிப்படையான மற்றும் உள்ளார்ந்த பொருளாதார வளர்ச்சியை கொண்டுவர வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியுடன் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். இந்த மண்டலத்தில் கடல்சார் மற்றும் விமான போக்குவரத்து தடையின்றி செயல்பட வேண்டும் என இந்தியா விரும்புவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் அரசியல் பொருளாதார பிரச்சினைகளுக்கு தீர்வு காண ஐநா கொண்டு வந்துள்ள சீர்திருத்தங்களை கால தாமதமின்றி நிறைவேற்ற வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். இந்தியா இந்தோனேஷிய நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு வலுப்பெற்று வருவதாகவும் பல்வேறு துறைகளிலும் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் ஏராளமாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவின் 140 கோடி மக்களும் இந்தோனேஷியாவின் 29 கோடி மக்களும் கைகோர்த்து வளர்ச்சியின் பயன்களை பகிர்ந்து கொள்வதாகவும் பிரதமர் பெருமிதத்துடன் தெரிவித்தார். தீவிரவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான நடவடிக்கைகளில் கூட்டு செயற்குழு அமைப்புடன் இணைந்து இரு நாடுகளும் வெற்றிகரமாக செயல்பட்டு வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தும் தொழில்நுட்பத்தை ஜகார்த்தா கொண்டு வருவதற்கு உதவிக்கரம் நீட்ட இந்தியா ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். பருத்தி உற்பத்தியை அதிகரிப்பதற்கான இயக்கம் குறித்து மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் மற்றும் வேளாண் துறை அதிகாரிகள் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனை சந்தித்து எடுத்துரைத்தனர். குடியரசு துணைத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் பருத்தி உற்பத்திக்கான வேளாண் கட்டமைப்பை நாடு முழுவதும் விரிவுபடுத்துவதற்கான இந்த இயக்கத்தை தாம் வரவேற்பதாக குடியரசு துணைத் தலைவர் கூறினார். புதுமையான செயல் திட்டங்கள் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பருத்தி சாகுபடியின் முக்கியத்துவம் குறித்து விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார். பருத்தி உற்பத்திக்கான இலக்குகளை தீர்மானித்து அதற்கான செயல்திட்டங்களை வகுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். உலக தரத்திலான பருத்தியை உற்பத்தி செய்து வர்த்தக போட்டிகளை எதிர்கொள்ள இந்தியா தயாராக இருக்க வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டார். அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் இயக்கத்தின் கீழ் 70 லட்சம் மரக்கன்றுகள் நடும் நிகழ்வை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், தில்லி மாநகரில் சுற்றுச்சூழலை மேம்படுத்துவதற்கு தில்லி அரசு மேற்கொண்டு வரும் புதிய முயற்சிகளுக்கு தமது பாராட்டுக்களை தெரிவிப்பதாக கூறினார். தில்லி மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் 5000 ஹெக்டேர் நிலத்தை வனப்பகுதியாக தில்லி அரசு அறிவித்துள்ளது மிக முக்கியமான முடிவு என அவர் குறிப்பிட்டார். மத்திய அரசும் தில்லி அரசும் இணைந்து அடுத்த 4 ஆண்டுகளில் 6300 ஹெக்டேர் நிலத்தை பசுமை வளையத்திற்குள் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். எஃகு தொழில்துறைக்கு உத்வேகம் அளிப்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உலக அளவிலான போட்டிகளை எதிர்கொள்ளும் வகையில் எஃகு தொழில்துறை மேம்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என கூறியுள்ளார். கனரக தொழில்கள் மற்றும் எஃகுத்துறை அமைச்சர் திரு குமாரசாமியுடன் இதுகுறித்து தாம் ஆலோசனை நடத்தியதாகவும் அவர் கூறியிருக்கிறார். எஃகு, குறிப்பாக துருப்பிடிக்காத எஃகு உற்பத்தியை மேம்படுத்துவது குறித்து ஆக்கப்பூர்வமாக தாங்கள் விவாதித்ததாகவும் திரு கோயல் தெரிவித்துள்ளார். இந்த துறையில் வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகள் குறித்து ஆராயப்பட்டதாகவும் அவர் எடுத்துரைத்திருக்கிறார். சுயசார்புமிக்க இந்தியாவை கட்டமைப்பதில் எஃகுத்துறை முக்கிய பங்காற்றுவதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: விளையாட்டுகள் ஒழுக்கத்தையும் குழுவாக இணைந்து செயல்பட்டு வெற்றி பெறும் ஆற்றலையும் அளிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று துரந்த் கோப்பை கால்பந்து போட்டிகளுக்கான சுழற் கோப்பைகளை வெளியிட்டு பேசிய அவர், கால்பந்து போட்டிகள் தனித்துவம் மிக்க ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பை விளையாட்டு வீரர்களுக்கு அளிப்பதாக கூறினார்.

0: இந்தியாவில் கால்பந்து போட்டிகளை மேலும் ஊக்குவிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். கால்பந்தாட்ட வீரர்களுக்கான வாய்ப்புகளையும் அங்கீகாரத்தையும் அளிப்பதன் மூலம் இந்த விளையாட்டை தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் விரிவாக்கம் செய்ய முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். இப்போட்டிகளில் சிறப்பாக விளையாடி பெருமை சேர்க்க வேண்டும் என்றும் விளையாட்டு வீரர்களை அவர் கேட்டுக் கொண்டார். இவ்வாண்டு துரந்த் கோப்பை விளையாட்டுகளில் இலங்கை அணியும் பங்கேற்பது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். துரந்த் கோப்பை போட்டிகளில் இவ்வாண்டு புதிதாக இணைந்திருக்கும் அணிகள் சிறப்பாக விளையாட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். கேரளத்தில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் 3 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். வயநாடு மாவட்டம் கல்லாடி என்ற இடத்தில் சுரங்கப்பணியில் இந்த தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்த போது நிலச்சரிவு ஏற்பட்டதால் சுரங்கத்திற்குள் தொழிலாளர்கள் சிக்கியுள்ளனர். 3 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 9 பேர் மீட்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் இடிபாடுகளுக்கு இடையே சிக்கியுள்ள 6 தொழிலாளர்களை மீட்கும் பணியில் தீயணைப்பு மற்றும் பேரிடர் மீட்புப் படையினர் மேற்கொண்டுள்ளனர். இப்பகுதியில் சென்ற வாகனங்களும் நிலச்சரிவில் சிக்கியுள்ளன. இதனிடையே வயநாடு, கோழிக்கோடு மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. பாதிப்பு ஏற்படக்கூடிய பகுதிகளுக்கு மக்கள் செல்ல வேண்டாம் என கேரள அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. வயநாட்டில் சுரங்கப் பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. கல்வி நிறுவனங்களுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் சுகாதார அமைப்பை வலுப்படுத்துவதற்கு மத்திய அரசு தேவையான உதவிகளை செய்யும் என சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். அம்மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சுகாதார திட்டங்கள் குறித்து அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு முரளிதரனுடன் ஆய்வு மேற்கொண்ட திரு ஜே பி நட்டா திட்டங்களை திறம்பட செயல்படுத்தி வரும் மாநில அரசுக்கு தமது பாராட்டுகளையும் தெரிவித்தார். மத்திய அரசுடன் இணைந்து தேசிய சுகாதார திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் மாநில அரசுகள் முக்கிய பங்காற்றி வருவதாகவும் அவர் கூறினார். காசநோய் ஒழிப்பு திட்டம், இலவச மருந்துகள் மற்றும் மருத்துவ பரிசோதனை திட்டங்கள், தேசிய சுகாதார இயக்கம், உணவு பாதுகாப்பு உள்ளிட்ட திட்டங்களை மாநில அரசுகள் சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என்றும் திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் திரு முரளிதரன், கேரளத்தில் மத்திய அரசின் ஆதரவுடன் பல்வேறு முன்னோடி மருத்துவ திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மக்களுக்கான மருத்துவ சேவையை வலுப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசு முன்னெடுத்துச் செல்லும் என்றும் திரு முரளிதரன் கூறினார். இயற்கை இழைகளால் தயாரிக்கப்படும் ஆடைகள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் நோக்கில் சணல் மற்றும் மரக்கூழ் கலந்து தயாரிக்கப்பட்ட ஆடைகள் காமன்வெல்த் போட்டிகளில் பங்கேற்கும் இந்திய தடகள வீரர்களுக்கு வழங்கப்படும் என ஜவுளி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சணல் வாரியம் இந்த வகை நாரிழையில் தயாரிக்கப்படும் துணி வகைகளை தயாரிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காமன்வெல்த் போட்டிகளில் பங்கேற்கும் இந்திய தடகள வீரர்களுக்கு தயாரிக்கப்பட்ட ஆடைகள் இன்று புதுதில்லியிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங், இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அர்ஜென்டினா இன்று எகிப்தை எதிர்கொள்கிறது. இப்போட்டி அட்லாண்டாவில் 9:30 தொடங்குகிறது. நள்ளிரவு 1:30 நடைபெறும் ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்து கொலம்பியாவை எதிர்கொள்கிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. நாட்டிங்ஹாமில் இப்போட்டி 10:00 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா இடையேயான உறவு பசிபிக் மண்டலத்தில் அமைதிக்கும் அரசியல் நிலைப்பாட்டை உறுதி செய்யவும் வழிவகுக்கும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பருத்தி சாகுபடியின் முக்கியத்துவம் குறித்து விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். எஃகு தொழில்துறைக்கு உத்வேகம் அளிப்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கேரளத்தில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் 3 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டத்தில் அர்ஜென்டினா இன்று எகிப்தை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியின் நேயர்கள் விருப்ப பாடல்கள் வரிசையில் அடுத்த பாடல் வணக்கம். யார் இங்கிருந்து?
2: வணக்கம், பொன்னேரி ஜெகண்டையில இருந்து கலியலமர் பேசுறேன்
1: சார். கலியலகமாக உங்க விருப்ப பாடல்?
2: எனக்கு படம் பாத்தீங்கன்னா வால்டர் வெற்றிவேல், அதுல பாத்தீங்கன்னா நம்ம மனசார் பாடியிருப்பாரு, பூங்காற்று இங்கே வந்து வாழ்த்துன்னு. இந்த பாட்டு ஏன் கேக்குறேன்னா, நம்ம போரூர் பொன்ராஜன் அவங்க பையனுக்கு பிறந்தது, அந்த பாட்டு அவருக்கு டெடிகேஷன் பண்றேன்.
1: மகிழ்ச்சி. அதே பாடல் அவருக்காகவும் உங்களுக்காகவும் நமக்காகவும் கேட்கலாம்.
2: நன்றி சார்.
1: நன்றி நன்றி நன்றி.

இணைந்திருக்கிறோம் ரெயின்போ எஃப்எம் 101.4. நேர்களே, இன்னும் சில நொடிகளில் ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 பற்றிய இன்றைய நாளின் நிலவரத்தை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: assistance of Portugal boss Roberto Martinez to stick with him in the starting lineup. Martinez has announced he'll step down from the job now, even though he says there is plenty to take from the campaign.
1: I'm not disappointed. No, I'm sad. I'm sad because we lost. We wanted to get to the final. I really felt that we could get 8 games in this tournament, but I'm extremely proud. We played one of the favorite teams eye to eye, and at times we made them been very comfortable. You have to score goals. If you don't score goals, you're always open, but I'm extremely proud.
0: The final matches in the round of 16 take place later. Holders Argentina face Egypt, and it is Switzerland against Colombia. For more World Cup news from the BBC, go to bbc.com/football.
2: World Football Update from the BBC.
3: That was an update on FIFA World Cup 2026, dear listeners. The next...
4: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியை தொடர்ந்து இணைந்திருக்கிறோம் நேயர்களே. வணக்கம், யார் இங்கிருந்து? வணக்கம், தொடர்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம், சொல்லுங்க. நேயர் அவர்கள் தொடர்பில் வரும்போது வாழ்வே மாயம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருந்தார். அவர் கேட்ட விருப்ப பாடல் அவருக்காக இதோ.

0: மகிழ்ச்சியாக போயிட்டுருக்க நம்முடைய நிகழ்ச்சியில். அடுத்ததாக யாருடைய விருப்ப பாடல்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: ஆர்ஜி அறிவிப்பாளர் அவர்களுக்கு வணக்கம் சார்.
0: வணக்கங்க, சொல்லுங்க உங்க பெயர்.
1: செங்கோட்டை மற்ற கோயம்புத்தூர் குமார் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க குமார், உங்க விருப்ப பாடல்.
1: வறுமை நிறைந்த சிவப்பு படம்.
0: வறுமையின் நிறம் சிவப்பு.
1: ஆமா, சித்தியில் இருக்கிறது முத்தங்கள் இருக்கிற அந்த பாடல் போடுங்க சார்.
0: இதோ உங்களுக்காக.

0: அம்மாடியோ தன ஹதயம் நாடும் அழகிலாடும் கண்கள்
1: சபாஷ்
0: கவிதை உலகம்.

0: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நேரம் 7:42 ஆயிட்டிருக்கு. நாம் கேட்டுக்கிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி நம் மனதை வென்ற ரெயின்போ சேட் பாக்ஸ். தொடர்ந்து நேயர்கள் விருப்ப பாடலை கேட்டு மகிழலாம். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். பத்மாவதி, வணக்கம். மகிழ்ச்சி ரொம்ப சிறப்பு. உங்களுடைய விருப்ப பாடல் சொல்லுங்க.
1: படம் வந்து பாசம் சார்.
0: பாசம். ஆ,
1: பாடல்
0: மகிழ்ச்சி, நல்ல பாடல். இதோ உங்களுக்காக கேட்டேன்.

0: நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ். நம்ம நேயர்கள் விருப்ப பாடல்கள் வரிசையில் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார், மயிலாப்பள்ளி பட்டாபி.
0: மயிலை பட்டாபி,
1: எனக்கு வந்து அண்ணாமலை படம்,
0: அண்ணாமலை.
1: ஆமா, பாடல் பாத்தீங்கன்னா, வெச்சி நிச்சயம் இது வேத சத்தியம், உன்னை வெல்வது நான் கொண்ட லட்சியம்.
0: பாடல் சிறப்பு, நல்ல ஒரு மோட்டிவேஷனலான பாடல் இல்லையா?
1: ஆமா ஆமாங்க.
0: அப்படியே இந்த பாட்டை கேட்டோம்னா எதையாவது சாதிக்கணும்ன்ற வெறி ஒவ்வொரு முறையும் வரும். அதே நண்பா உன்னை வெல்வேன், மகிழ்ச்சி. அதே பாடல்,
1: நன்றி நன்றி.

நேயரின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல் காணாத கண்களில் கனவுகள் விதைக்கும். தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஓசை. மலை தாண்டி கடல் தாண்டி பறந்து வந்து மனங்களோட எல்லைகளை இணைக்கிற பாலம். அறிவின் விளக்கா செய்தியும் சிந்தனையும் ஒலிக்கிற காற்றலைகள். அன்பின் மொழியில உலகத்தை இணைக்கிற நம்பிக்கையின் குரல். சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு. வானொலி

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. ரெயின்போ மேடை நிகழ்ச்சியை கடந்து ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் நேயர்கள் விருப்ப பாடல்கள் ஒழிக்கக்கூடிய இந்த உன்னதமான நிகழ்ச்சியில் எண்ணங்கள் வண்ணங்கள்னு சொல்லுவாங்க, அது மாதிரி வண்ணமயமான பாடல்கள், ஒவ்வொருத்தருடைய எண்ணங்களையும் பிரதிபலிக்கக்கூடிய பாடல்கள்லாம் நாம் கேட்டு நிறைந்திருந்தோம். இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக ஒரு பாடல் ஒழிக்கப் போகுது. அது யாருடைய விருப்ப பாடலாக அமையப் போகுது அப்படின்னா, வணக்கம், யார் இங்கேருந்து?
1: வணக்கம் சார், இனி யாரோ. வணக்கம் சார், நலமா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கிறேன், சொல்லுங்க.
1: அதாவது செந்தமிழ் பாட்டுல இருந்து, காலையில் கேட்டது கோவில் மணி, கேட்டது புத்தது கண்ணின் மணி, பார்வையில் தூயிலொரு பாடல் கனி. அந்த பாட்டு எனக்கு வரல, எனக்கு மறந்து போச்சு. அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார்.
0: மகிழ்ச்சி, நல்ல பாடல் கேட்டிருக்கீங்க, சிறப்பான பாடல் கேட்டிருக்கீங்க. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலே ஒரு அற்புதமான பாடலாக நமக்காக அமையப் போகுது. மகிழ்ச்சி தொடர் பாடல் கேட்ட அவர்களுக்கு, நண்பருக்கு நெஞ்சார்ந்த நன்றி. நேர்களை நிகழ்ச்சியின் நிறைவாக செந்தமிழ் பாட்டு திரைப்படத்திலிருந்து நமது நேயர் விரும்பி கேட்ட பாடல், இந்த பாடலோட இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது நேயர்களே.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்திகள்.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். இந்தியா இந்தோனேஷியா இடையேயான உறவு பசிபிக் மண்டலத்தில் அமைதிக்கும் அரசியல் நிலைப்பாட்டை உறுதி செய்யவும் வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தோனேஷிய தலைநகர் ஜகார்த்தாவில் அந்நாட்டு நாடாளுமன்ற கூட்டுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், இருதரப்பு உறவுகள் நீண்டகால நம்பிக்கை மற்றும் ஜனநாயக மாண்புகளின் மீது கட்டி எழுப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் தாராள வெளிப்படையான மற்றும் உள்ளார்ந்த பொருளாதார வளர்ச்சியை கொண்டுவர வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியுடன் செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த மண்டலத்தில் கடல்சார் மற்றும் விமான போக்குவரத்து தடையின்றி செயல்பட வேண்டும் என்று இந்தியா விரும்புவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் அரசியல் பொருளாதார பிரச்சினைகளுக்கு தீர்வு காண ஐநா கொண்டு வந்துள்ள சீர்திருத்தங்களை காலதாமதமின்றி நிறைவேற்ற வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். இந்தியா இந்தோனேஷியா நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு வலுப்பெற்று வருவதாக

வாய்ப்பாகவும் பல்வேறு துறைகளிலும் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் ஏராளமாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். தீவிரவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான நடவடிக்கைகளில் கூட்டு செயற்குழு அமைப்புடன் இணைந்து இரு நாடுகளும் வெற்றிகரமாக செயல்பட்டு வருவதாகவும் பிரதமர் கூறினார். செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தும் தொழில்நுட்பத்தை ஜகார்த்தா கொண்டு வருவதற்கு உதவிக்கரம் நீட்ட இந்தியா ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். டாஸ்மாக் ஊழியர்களுக்கு அடுத்த மாதம் முதல் 25% ஊதிய உயர்வு வழங்கப்படும் என்று மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், MRP விலையிலேயே மதுபானங்கள் விற்பனை செய்யப்பட வேண்டும் என்றும் கூடுதலாக 10 ரூபாய் வசூலிக்கும் ஊழியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்படுவதாகவும் கூறினார். மதுபான பார்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட மாட்டாது என்றும் மதுபானங்களின் விலை உயர்த்தப்படாது என்றும் திரு விக்னேஷ் தெரிவித்தார். இணைய வழியில் ஆவணங்களை சமர்ப்பித்து பத்திரப்பதிவு செய்யும் நடைமுறை

பணியிடை நீக்கம் செய்யப்படுவதாகவும் கூறினார். மதுபான பார்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட மாட்டாது என்றும் மதுபானங்களின் விலை உயர்த்தப்படாது என்றும் திரு விக்னேஷ் தெரிவித்தார். இணைய வழியில் ஆவணங்களை சமர்ப்பித்து பத்திரப்பதிவு செய்யும் நடைமுறை அடுத்த மாதம் 17ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருவதாக மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று தமது துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் இதை தெரிவித்த அவர், வீட்டு மனைகள், அடுக்குமாடி குடியிருப்புகள் ஆகியவற்றின் முதல் விற்பனைக்கு எனிவேர் ரெஜிஸ்ட்ரேஷன் என்ற நடைமுறை கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த புதிய நடைமுறையை கொண்டு வருவதற்கான வழிமுறைகள் குறித்தும் தொழில்நுட்ப கட்டமைப்பை விரிவுபடுத்த வேண்டியதன் அவசியம் குறித்தும் அதிகாரிகளிடையே அவர் ஆலோசனை நடத்தினார். இந்த புதிய நடைமுறை மூலம் பொதுமக்கள் தங்களுக்கு வசதியான நேரத்தில் சார் பதிவாளர் அலுவலகத்தில் சமர்ப்பித்து பதிவு செய்து கொள்ள முடியும் என்றும் அவர் கூறினார். இதனால் அலுவலகங்களில் கூட்ட நெரிசல் கணிசமாக குறையும் என்றும் அலுவலகங்களுக்கு இடையேயான பணிச்சுமை சமநிலைப்படுத்தப்பட்டு பத்திரப்பதிவுகள் விரைவாக நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார். பத்திரப்பதிவுக்காக பொதுமக்கள் அலுவலகங்களில் காத்திருக்க வேண்டிய நிலை மாறும் என்றும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்தார். அனைத்து நலத்திட்டங்களின் பயன்களும் மக்களுக்கு நேரடியாக சென்றடைய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாநில ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் திரு என் ஆனந்த் வலியுறுத்தியுள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தில் வளர்ச்சி திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய அவர், திட்ட பயன்கள் பயனாளிகளுக்கு முழுமையாக கிடைப்பது உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் நிலுவையில் உள்ள திட்டங்களை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் உள்ள கீழமை நீதிமன்றங்களில் அரசு வழக்கறிஞர்கள் இல்லாததால் வழக்கு விசாரணை பாதிக்கப்படுவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படுவதற்கு தாமதம் ஏற்படும் சூழ்நிலையில் இதற்கான மாற்று ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தாவைக்கு அரசு பொறுப்பேற்று 2 மாதங்கள் கடந்த பிறகும் அரசு வழக்கறிஞர்கள் முழுமையாக நியமிக்கப்படாததால் கீழமை நீதிமன்றங்களில் நூற்றுக்கணக்கான வழக்குகள் தேக்கமடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அரசு வழக்கறிஞர்களை மட்டுமே நம்பியிருக்கும் ஏழை எளிய மக்களின் சட்ட பாதுகாப்பிற்கு முதலமைச்சர் பொறுப்பேற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. நாட்டிங்ஹாமில் இப்போட்டி 10:00 தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டத்தில் அர்ஜென்டினா இன்று எகிப்தை எதிர்கொள்கிறது. இப்போட்டி அட்லாண்டாவில் 9:30 தொடங்குகிறது. நள்ளிரவு 1:30 நடைபெறும் ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்து கொலம்பியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: குட் ஈவினிங் எவ்ரி ஒன், திஸ் இஸ் எஃப்எம் ரெயின்போ 101.4. You're with me, Kavya, live from the studios, hosting Music by the Bay for all you guys. Yes, so I'm taking requests. So give me a call very quickly, 044-2986-0038 or 2952-0554. You can give me a call. The numbers once again, 044-2986-0038 or 2952-0554. You can also go to our Chennai FM Rainbow 101.4 Facebook page. Look for my post on Music.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் அன்பு நண்பன் மணி. நேர்களை தொடரும் பாடல் ஆசை திரைப்படத்திலிருந்து.

பாம்பே திரைப்படத்திலிருந்து மனதை வருடும் பாடல் கேட்டு முடிக்கும் போது நேரம் 9:38 ஆயிட்டு இருக்கு. அடுத்த வர இருக்க அடுத்த பாடல் அவதாரம் திரைப்படத்திலிருந்து.

0: தொடரும் பாடல் முத்து திரைப்படத்திலிருந்து.
1: கொக்கு சீவ கொக்கு ஒரு கெண்ட மீன கண்டு வெறத்தாடி சிரிச்சம். கொக்கு சீவ

நேயர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள். மனதில் மயக்கும் மெல்லிசையால் ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சி நிறைந்திருந்தது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4. இனி நாம் கேட்க இருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரிவைண்ட், காலத்தை வென்ற காவிய பாடல்களின் அணிவகுப்பு.
2: ரெயின்போ ரிவைண்ட், அற்றை திங்கள் அந்நிலவில்.
1: ரெயின்போ ரிவைண்ட் நிகழ்ச்சி வர இருக்கிற முதல் பாடல் டி எம் சௌந்தரராஜன், பி சுஷிலா குரலில். வாலி வரிகளில் 1965 வெளியான ஆசை முகம் தரப்பட்டது.

காலத்தை வென்ற காவிய பாடல்களின் அணிவகுப்பான ரெயின்போ ரூபாய் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நான் உங்கள் மணி. தொடர்ந்து நமக்காக வர இருக்கிற பாடல் டி எம் சவுந்தரராஜன் பி சுஷிலா குரலில், வாலி வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் உருவான பாடல் குழந்தையும் தெய்வமும் திரைப்படத்திலிருந்து.

0: எனக்கென்ன உடம்பு பாருங்க சார்.
1: கன்சல்டிங் பீஸ் உண்டா? உன் கையை இப்படி கொண்டா?
0: அடிக்கடி நெஞ்சில் படபடப்பு, அளவுக்கு மீறின துடி துடிப்பு, படுக்கையில் படுத்தா கதகதப்பு, இரு கண் சிகப்பு.

0: ஐய இதுதான் மருந்து சீட்டா. ஹலோ மிஸ்டர் அட்வகேட்.
1: வாட் வாட் வாட்?
0: ஐ வாண்ட் டு ஃபைல் எ சூட்.
1: வை நாட்?
0: ஐ வாண்ட் டு ஃபைல் எ சூட்.
1: வை நாட்?

சிக்கலான கேசு, ரொம்ப சிக்கலான கேசு, வக்கீல் ஜட்ஜி எல்லாம் கூட சிக்கி தவிக்கும் கேசு. வழக்கிட்டு

பருவம்.

0: அழைத்தது முன்னாலே
1: கூட்டுக்கு இரண்டும் ஓடி ஒளிஞ்சு குஞ்சுதுவாயாலே குழு குழு காத்துக்கு கதகதப்பாக மிதிக்குது காலாலே குழு குழு காத்துக்கு கதகதப்பாக மிதிக்குது காலாலே
0: காட்டுப்புறா ஒன்னு ஜோடியே.

0: போவதில்லை, கரை காணாமல் போவதில்லை.
1: காட்டு புறா ஒண்ணு ஜோடியை பார்த்து கலங்குது தன்னாலே.
2: இதய கமலம் திரைப்படத்திலிருந்து தொடருவோம்.

காலத்தை வென்ற காவிய பாடல்களை வழங்கிய ரெயின்போ ரூவைன் நிகழ்ச்சி சின்னஞ்சிறு உலகம் திரைப்பட பாடலோடு நிறைவு பெறுகிறது. நேயர்களே, மற்றொரு நல்ல சந்தர்ப்பத்தில் நல்ல தருணத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் மணி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

திசையெட்டும் இசையை அசை போட வைக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 இனிமையான இரவு பொழுதில் இதம் தரும் பாடல்களோடு ராம் சரோசன்.

கவிதை வரிகள் காற்றை நனைக்கும் ஜில்லென்ற சாரலில் இணைந்திருக்கிறோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஜொலிக்கும் வெள்ளி மலர் தவிக்கும் இரவு வேளையில்

11:25 கடிகாரமுள் கடந்து கொண்டிருக்கும் வேளையில் இணைந்திருக்கிறோம். மனசு மயங்கும் இனிக்க இனிக்க பாடல்கள், இரவு நேர தேடல்கள். நிஜத்தில் திளைத்து கொண்டிருக்கும் போது, நிஜத்தில் திளைத்து கொண்டிருக்கும் போது கண்ணாமூச்சி தேவையில்லைதானே?

காதலர் தினம் படத்திலிருந்து பாடலை ரசித்தோம். இணைந்திருக்கிறோம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 மனசு கிறங்கும். சிநேகிதத்தில் ரகசியம் இருந்தால், அது உலக அதிசயம்தானே.

11:45 இணைந்திருக்கிறோம். மனசு மயங்கும் புதிய முகம் படத்திலிருந்து பாடலை ரசித்தோம். அன்பு அதிகமாகும் போது, அன்பு அதிகமாகும் போது இயற்கையின் இதயங்களும் இடம் மாறுகின்றன.

0: மனசு மயங்கும்,
1: மனசு மயங்கும்.
2: நிகழ்ச்சியை நிறைவு செய்யக்கூடிய பாடல் என்ன அப்படின்றத கேட்டிருப்பீங்க. சங்கமம் படத்திலிருந்து நாம கேட்கலாம். இதுவரைக்கும் கேட்ட பாடல்கள் உங்களை கிறங்கடிக்க செய்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு மனசு மயங்கும் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். இது விபத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4. இசையோடு இணைந்திருங்கள். காற்றோடு நீங்கள், உங்களோடு ராம் சரோசன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த புத்தம் புதிய நாளில் உலகம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டும். அனைத்து உயிர்களின் வாழ்விலும் இன்பம் நிறைய வேண்டும். வாழ்த்துக்களோடு விவித் பாரதி தமிழகம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: மொழி

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

அக்க போடு போடு ராஜா. டேய் என்னடா பாட்டுல பேச ஆரம்பிச்சிட்ட நீ? சக்க போடு போடு ராஜா, உன் காட்டுல மழை பெய்யுது. ஆமா மழை பெய்யுது, நீ வந்து கொடைபிடி ஏண்டா. சக்க போடு போடு ராஜா.

இதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல. மல்லியப்பு மேனியடா, நாம் இதுவாக தொடு வேண்டாம். நாங்க பஞ்சரையில் கொஞ்சுறது, நீ போக போக பாருண்ட. கிழிச்ச கூட ஏறி கோழி பிடிக்காதவன் பாறை ஏறி வைகுண்டம் போவான். இப்ப வெளுப்பியா?

என்ன என்ன என்னடா நல்ல சமயம், வெள்ளி நிலாக்கா இது, வாடை காத்து வீசுது, புள்ளி மயில் உள்ளிருக்க அள்ளி அள்ளி கையிறங்கில் ஏந்தி கொள்ளடா, சக்க போடு போடு ராஜா.

ஆமாண்டா, இப்படி பழமொழியை பேசியே பொழுத கழிச்சுக்கிட்டு போடா போ பழம் பஞ்சாங்கம் நீ, வாடாதோ உன் செம்மாங்க நீ, கல்யாணம் ஆயாச்சு பொண்டாட்டி வந்தாச்சு இன்னும் வேறென்னடா. தானா கனியிற கனிய, ஏண்டா தடியால் அடிச்சு கனிய வைக்கணும்?

Nowadays, you know, marriages are made in street corners.

எல்லாம் சாட்சிகள் ரெண்டே, ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டே.

உனது எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. ஆண்டவன் அறிய நெஞ்சில்

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் துறவூர் ஆர். நாராயண பணிக்கர் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். தேவதேவ ஜெகதீஸ்வர, பூர்வி கல்யாணி ராகம், ஆதிதாளம், சுவாதி திருநாள் சாகித்யம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் துறவூர் ஆர். நாராயண பணிக்கர் அவர்களின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து சாருகேசி ராகத்தில் அமைந்த கிருப்பயா பாலய ஸ்வாதி திருநாள் சாகித்யம், மிஸ்ரச்சாப்பு தாளம்,

நிறைவாக கருணை தெய்வமே. எம் டி ஸ்ரீனிவாசன் பாடல். சிந்து பைரவி ராகம், ஆதிதாளம்.

0: இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் துறவூர் ஆர் நாராயண பணிக்கர் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள்.
1: ஆகாஷ்வாணி விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4
2: அருள்மணி மாலை.

அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் துவக்கமாக மணிகிருஷ்ண சுவாமி பாடிய நாராயண கவச்சம்.

நகாரம் சிகயாதிஷேத் வேகாரம் நேத்ரயோர்யுஞ்சன் நகாரம் சர்வசந்திஷு மகாரம் அஸ்த்ரமுத்திஷ்ய மந்திரமூர்த்திர் பவேத் புதஹ சவிசர்கம் படந்தம் தத்

கூஷ்மாண்டவைநாயகயக்ஷரக்ஷஹ பூதக்ரஹாம்ச்சூர்ணய சூர்ணயாரீன் த்வம் யாது தான ப்ரமத ப்ரேத மாத்ரு.

ஏமி பிரமத் சமந்தாத் பகவத் பிரயுக்தம் தம் தக்தி தம் தக்தியரி சைன்யம்.

சதசச்சயது சத்யேனானேன நஹ சர்வே யாந்து நாஷம் உபத்.